வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோ ஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 3ஆம் நாள், பராபவ ஆண்டு ஆனி மாதம் 5ஆம் நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, நேரம் 5:57.

0: இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: மிருதுளா, உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்தி சார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான உதவித்தொகை, மூலப்பொருள் கொள்முதல் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயிறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23 தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பக்தர்கள் விரைந்து தரிசனம் செய்வதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். காரைக்கால் அருகே கீழ் காசக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலய தீமிதி உற்சவத்தையொட்டி நேற்று முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கிடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஞ்சியில் உள்ள ஹரிவன்ஷ் தானா பகத் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற 2வது தெற்காசிய த்ரோபால் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் அபாரமாக செயல்பட்டு தங்கப்பதக்கங்களை கைப்பற்றின. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

வேறு எவ்வளவு சிறப்புடையதானாலும் பயனில்லை. குறள் மீண்டும், மனைமாச்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாச்சித்து ஆயினும் இல். குறள் விளக்கம், இல்வாழ்க்கைக்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதானாலும் பயனில்லை. குறள் எண் 52, அதிகாரம் வாழ்க்கை துணைநலம். குறள் விளக்கமும் கேட்டோம் டாக்டர் மு. வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் புத்தம் புது காலை புதிதாய் கிடைத்த இந்த நாளில் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கூறி காலை தென்றலில் இணைகின்றோம் நேர்களே. நிகழ்ச்சியில் முதலாவதாக குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 52 அதிகாரம் வாழ்க்கை துணைநலம். குரல் மனைமாச்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாச்சித்து ஆயினும் இல். விளக்கம் இல் வாழ்க்கைக்கு தக்க நற்பண்பு மனைவிடம் இல்லையானால் ஒருவருடைய வாழ்க்கை

பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பதை நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள். சொல்கின்றது திரு விவிலியம். காலை தென்றலில் இனி ஒலிக்கவிருக்கின்றது பாடல் ஜிக்கியின் குரலில்.

காலைக்கன்றிலே இணைந்திருக்கின்றோம். இறைவன் நினைவுடன் இருப்பவர் முகத்தில் ஒளி உண்டாகும் சொல்கின்றார் நபிகள் நாயகம். நிகழ்ச்சியில் நடந்ததாக ஒலிக்கவிருக்கின்றது பாடல் மதுரை என்.எம். முகமது குரலில்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நன்மை செய்து மனதை தூய்மையாக்குங்கள் சொல்கின்றார் கௌதம புத்தர். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கின்றது பாடல் எல்.ஆர். ஈஸ்வரியின் குரலில்.

கருணையே ஆன்மீகத்தின் ஆணிவேர் சொல்கின்றார் ஔவையார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கின்றது பாடல் வாணி ஜெயராம் குரலில். நாம் இணைந்திருக்கின்றோம் காலை தென்றல் நிகழ்ச்சியில்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று வளம் பெறுவிக்கும் நிகழ்ச்சியில் என்னென்ன தெரிந்து கொள்வோமா? இன்று காலை 7:30 சர்வதேச போர்க்கால பாலியல் வன்கொடுமை ஒழிப்பு தினத்தையொட்டி மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் பாரதியார் கதை ஒயில் கும்மி. நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை. தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று 7:30 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஏறும் ஊறும் கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் மேலாண்மை செய்வது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். காலை தென்றல் நிகழ்ச்சியில் இனி
1: வணக்கம் விவசாய பெருமக்களே,
2: இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
1: கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 6-10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 6-10 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். பெய்துள்ள மழையை பயன்படுத்தி வாய்க்கால் பாசன பகுதிகளில் ஆகஸ்ட் மாதத்தில் நெல் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்கைப்பூண்டு, கொளிஞ்சி, சனப்பை போன்ற பசுந்தாள் உரங்களை விதைத்து 45 நாட்கள் கழித்து அந்த இடத்திலேயே உழுவதன் மூலம் மண்ணின் அங்ககத்தன்மையை அதிகப்படுத்தலாம். வரும் நாட்களில் 20 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெறப்பட்டால் தீவன சோளத்திற்கு மேலுரமாக தலைச்சத்து இடலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 12 கிலோமீட்டர் வரையிலும் இருப்பதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழைக்கு மூங்கில் குச்சிகள் கொண்டு முட்டு கொடுக்க வேண்டும். தென்மேற்கு பருவமழை துவங்கியிருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் தென்னைக்கு உரமிட மரத்தை சுற்றி 1.8 மீட்டர் தள்ளி அரைவட்ட வடிவில் குழியெடுத்து உரமிட வேண்டும். காற்றின் வேகம் 12 கிலோமீட்டர் வரை இருப்பதால் கரும்பில் தோகையொறித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதை தடுக்க வேண்டும். சாய்ந்த பயிர்களை மண்ணணைத்து நிமிர்த்தி நிலைநிறுத்த வேண்டும். கரும்பில் பொக்கோ போயாங்கு நோய் மேலாண்மை செய்ய கரும்பின் குருத்து பகுதியில் மாவு பூச்சியின் நடமாட்டம் தென்படும் சமயத்தில் 1 லிட்டருக்கு ப்ரொஃபிகோனசோல் 1 மில்லி லிட்டர் அல்லது இமிடாக்ளோபிரிட் 17.8.3 மில்லி லிட்டர் மருந்தை 1 மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து இந்த மருந்து கலவையினை 3 முறை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் விநியோகிக்கக்கூடிய கரும்பு பூஸ்டரை ஏக்கருக்கு 45வது நாள் 1 கிலோவும் 60வது நாள் 1.5 கிலோவும் மற்றும் 75வது நாள் 2 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிக்க வேண்டும். மண்ணின் ஈரத்தை பொறுத்து மஞ்சள் நடவு தொடர்ந்து செய்யலாம். மஞ்சள் நடவு செய்திருக்கும் பட்சத்தில் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தின் எதிரில் உள்ள கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் அமைந்த கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் வருகின்ற 24/6/2026 அன்று காலை 10 மணி அளவில் செம்மறியாடு மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு என்ற தலைப்பில் பயிற்சி நடைபெறவுள்ளது. இந்த பயிற்சிக்கு கட்டணம் 590 ரூபாய் செலுத்த வேண்டும்.

0: பயிற்சியில் பங்கு பெறும் விவசாயிகளுக்கு வெள்ளாடு வளர்ப்பு புத்தகம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும். விருப்பமுள்ள விவசாயிகள் அரசு அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை கட்டணத்தை நேரில் செலுத்த வேண்டும். இந்த பயிற்சியில் முதலில் கட்டணம் செலுத்தும் 30 நபர்களுக்கு மட்டும் பயிற்சி கொடுக்கப்படும். மேலும் இது பற்றி அறிய அரசு அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை 0421-2248-524 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு திருப்பூர் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். இனி ஈரோடு விற்பனை குழுவின் பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 17/6/2026 தொடங்கி பிரதி வாரம் புதன்கிழமை தோறும் ஈரோடு மாவட்டம் ஈரோடு விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மாசிப்பட்ட பருத்தி மின்னணு தேசிய வேளாண் சந்தை ஈனாம் மூலமாக மறைமுக ஏல விற்பனை நடைபெறவுள்ளது. இம்மின்னணு ஏலத்தில் உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளி மாவட்ட மொத்த வணிகர்கள், அரவையாளை மற்றும் நூற்பாலை உரிமையாளர்கள் கலந்து கொண்டு கொள்முதல் செய்ய உள்ளதால் விவசாயிகளின் பருத்திக்கு போட்டி மூலமாக நல்ல விலை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. அதே சமயம் விவசாயிகள் வெடித்து நன்கு மலர்ந்த பருத்தியினை அதிகாலை நேரத்தில் செடியிலிருந்து பறித்து நிழலில் நன்கு உலர்த்திய பின் அதில் கலந்துள்ள இலைச்சருகுகள், காய்ந்த சப்பை துண்டுகள், கொட்டு பருத்திகள் ஆகியவற்றை நீக்கிவிட்டு அதன்பின் ரகம் வாரியாக தனித்தனியே பிரித்து சுத்தமான சாக்குகளில் நிரப்பி ஏல விற்பனைக்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மூலம் தங்களது விளைபொருட்களுக்கு சரியான எடை, போட்டி விலை, விற்பனை தொகையில் எவ்வித பிடித்தமுமின்றி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் தொகை வரவு வைக்கப்படும். எனவே விவசாயிகள் தேசிய வேளாண் சந்தையில், அதாவது ஈனாம் திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் கேட்டுக்கொள்கிறார்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா ஆங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
0: 9940903835
1: அல்லது
0: 8220469
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
0: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இன்று 7:30
3: கரையானுக்கு பேரு வெள்ளரும்பு தானுங்க. தோல் வந்து ரொம்ப மென்மையா இருக்கும். இது ஆண் கரையான் வந்து ஈசல்னு நம்ம சொல்லுவோம். ரக்கை கொண்டு முளைச்சு நிறைய ஆயிடுச்சுன்னா கூட்டுவிட்டு வெளியே துரத்திட்டுரும்.
2: கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்துவது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின்

நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நாம இன்று கேட்டுட்டு இருக்கோம் காலை தென்றல் நிகழ்ச்சியை. நேர்களே, இன்று காலை 7:30 சர்வதேச போர்க்கால பாலியல் வன்கொடுமை ஒழிப்பு தினத்தையொட்டி மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். அதற்கு முன்பாக 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே

விளைக. இன்று நண்பகல் 12 மணிக்கு வல்லுநரின் வார்த்தை நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று பிற்பகல் 2:30க்கு ஊர்புறத்திலே மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்திரப்பன் குழுவினர் வழங்கும் பாரதியார் கதை ஒயில் கும்மி. மாலை 5:00-க்கு சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் சிறுகதை எழுத்தாளர் சகா அவர்களுடன் நேர்முகம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:32 ஏறும் ஊறும் கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் மேலாண்மை செய்வது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தொடரும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயிறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. இனி விரிவான செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாரிஸில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நேற்று பேசிய அவர், நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் முன்பு வர்த்தகத்தால் தீர்மானிக்கப்பட்டதாகவும், ஆனால் இன்று வர்த்தகத்திற்கு இணையாக நம்பிக்கையும் மிக முக்கியமான ஒன்றாக மாறியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு நாடும் நிலையான வர்த்தக உறவுகளை எதிர்பார்ப்பதாகவும், நீண்ட கால அடிப்படையில் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நாடுகளை தேடுவதாகவும் திரு மோடி தெரிவித்தார். இந்தியா அத்தகைய நம்பிக்கைக்குரிய இடமாக மாறி வருவதாகவும் அவர் கூறினார். வரும் தலைமுறையினருக்கு பயன் தரும் வகையில் பல்வேறு துறைகளில் இந்தியா முதலீடுகளை செய்து வருவதாகவும், இதனால் நாட்டின் இலக்குகள் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சமண தத்துவங்களும் சிந்தனைகளும் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறினார். சமண மதத்தின் போதனைகள் அமைதி மற்றும் சுய கட்டுப்பாட்டுக்கு வழிகாட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அமைதிக்கு அகிம்சை, கருணை, தாராள மனப்பன்மை மிகவும் அவசியம் என்றும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் நேற்று புதுதில்லியில் காணொலி வாயிலாக நடைபெற்ற விலை ஆதரவு திட்டம் தொடர்பான கூட்டத்தில் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கலந்து கொண்டு பேசினார். பச்சை பயறு மற்றும் கொப்பரை கொள்முதலுக்கு தமிழக அரசால் அனுப்பப்பட்டுள்ள கருத்துருவை உடனடியாக பரிசீலிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். பச்சை பயறு கொள்முதல் அளவை உயர்த்தி வழங்குமாறும் மத்திய அரசிடம் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தவிக ஆட்சியில் நாளுக்கு நாள் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஆளும் கட்சியினரே ஈடுபட்டு கைதாகி வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குற்ற சம்பவங்களில் கைதாகியுள்ள ஆளும் கட்சியினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: வேளை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தேசிய கல்விக் கொள்கை வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட உதவும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தனியார் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மத்திய அரசின் இந்த கல்விக் கொள்கை நாட்டை உலகில் ஒரு வளர்ந்த நாடாக மேம்படுத்த உதவும் என்று கூறினார். தற்போதுள்ள கல்வி முறை பட்டதாரிகளை வேலை தேடும் நபராக உருவாக்கியுள்ளது என்றும், ஆனால் புதிய தேசிய கல்விக் கொள்கை தொழில் முனைவோராக மாணவர்களை மாற்றும் வகையில் அமைந்துள்ளது என்றும் கூறினார். கைத்தறி நெசவாளர்களுக்கான உதவித்தொகை, மூலப்பொருள், கொள்முதல் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் நேற்று கைத்தறி மற்றும் துணிநூல் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நெசவாளர் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை, சூரிய மின்சக்தி அமைப்பதற்கு மானியம் வழங்குதல் போன்ற திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். காஞ்சிபுரம் பட்டு சுற்றுலா திட்டத்தை விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டு வருமாறும் அவர் அறிவுறுத்தினார். தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. இந்த போட்டி தங்களுக்கு புதிய அனுபவத்தை தந்ததாகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும் மாணவி ஒருவர் தெரிவித்தார்.
2: கண்டோன்மெண்ட் சார்பா நடந்த ஸ்வச்சதா காம்படிஷன்ல நாங்க முதல் பரிசு பெற்றிருக்கோம். இது ரொம்பவே பெருமையா இருக்கு. ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே வீட்டுல இருந்து துணிகளை கொண்டு வந்து துணிப்பை தைச்சு கடைங்களுக்கு அங்க இருந்து பப்ளிக் இருக்கவங்க எல்லாத்துக்குமே கொடுத்தோம். அதே மாதிரி நிறைய செடிகள்ல வந்துட்டு ஸ்கூல்ல நட்டு வச்சோம். பிளாஸ்டிக் பென்ஸ், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இதெல்லாத்தையுமே பேன் பண்ணோம். அதுக்கப்புறமா வீடு வீடா போய் எல்லாத்துக்கும் எடுத்து சொன்னோம், குப்பை எப்படி பிரிக்கணும், 4 வகையா பிரிக்கணும் அப்படிங்கறதையும் சொன்னோம். தெருவுல போய் இந்த ஸ்கிட் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி பப்ளிக்ல இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பிளாஸ்டிக்னால வர பாதிப்புகள், அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறதுல எல்லாம் சொன்னோம்.
1: திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடிக்க மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நேற்று இப்பணிகளை நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நடைமேடை பணிகள் நடைபெற்று வருவதால் ரயில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும், இதனால் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். எனவே திட்டமிட்டபடி அனைத்து பணிகளையும் வரும் 30ஆம் தேதிக்குள் முடித்து ரயில் போக்குவரத்தை தொடங்க அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சேலம் மாநகரில் நேற்று பரவலாக மழை பெய்தது. இதனால் நகரின் தாழ்வான பகுதிகளான மணியனூர், கந்தம்பட்டி, கருங்கல்பட்டி பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இருவரி செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமை பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. காரைக்கால் அருகே கீழக்காசக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலய தீமிதி உற்சவத்தை ஒட்டி நேற்று முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பக்தர்கள் விரைந்து தரிசனம் செய்வதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா

0: கார்க் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்தியா 2-1 என்ற செட் கணக்கில் இலங்கையை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றது. மகளிர் பிரிவின் இறுதிப் போட்டியில் இந்தியா 25-23, 25-14 என்ற நேர் செட்களில் பங்களாதேஷை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்க முதலே கனடா ஆதிக்கம் செலுத்தியது. ஏ பிரிவில் மெக்சிகோ தென்கொரியா இடையிலான ஆட்டம் தற்போது மேற்கு மெக்சிகோவில் உள்ள குடாலாஜராவில் நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6:55. திரைப்பட பாடல் கேட்கலாம். சலங்கை ஒலி படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

திரைப்பட பாடல் கேட்டோம். நேர்களே, இன்று காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் யோகா மூலம் சிந்தனை திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உதவி பேராசிரியர் மற்றும் யோக கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர். முருகேசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் இணைஞ்சிருக்கும் மூன்று பாடல்கள் கேட்டு ரசித்தோம். முதலாவது பாடல் முடிவல்ல ஆரம்பம் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் பாடியிருந்தார் பி ஜெயச்சந்திரன், பாடலாசிரியர் வைரமுத்து. அதனைத் தொடர்ந்து என் ஜீவன் பாடுது திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் பாடலை பாடியிருந்தார் எஸ் ஜானகி. அதனைத் தொடர்ந்து அன்பே ஓடிவா திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் பாடலை

0: பாடியிருந்தார் எஸ் பி பாலசுப்ரமணியம், பாடலாசிரியர் வாலி.
1: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
2: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப்பு லோகோ தக் பானி பஹச்சானே காஹி நீ ஹே, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹே. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹே.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் நடைபெறும் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூருக்கு பயணம் மேற்கொள்கிறார். அங்கு அவர் பல்வேறு புதிய வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். புவனேஸ்வரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை சார்பில் மருத்துவ முகாமையும் தொடங்கி வைத்து பேசுகிறார். சுரங்கத் தொழிலால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கான பிரத்யேக குடிநீர் திட்டத்தையும் திருமதி முர்மு துவக்கி வைக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் லடாக் யூனியன் பிரதேசத்தில் இன்று லடாக் செல்கிறார். நாளை மறுநாள் வரை 3 நாட்கள் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். நாளை திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் லுகுங் கிராமத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுயஉதவி குழுக்களுடன் அவர் கலந்துரையாடுவதுடன் எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளையும் நேரில் பார்வையிடவுள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அங்கிருக்கும் போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்துகிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை லே நகரில் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா புறப்படும் முன்பு சமூக வலைதளத்தில் தனது பிரான்சில் நிறைவடைந்த தமது அரசுமுறை பயணம் குறித்து சில கருத்துக்களை அவர் தெரிவித்துள்ளார். இந்த பயணம் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுடன் நிறைவு பெற்றதாக கூறியுள்ளார். இந்திய வம்சாவளியினருடனான சந்திப்பு மற்றும் முன்னணி வர்த்தக நிறுவன தலைவர்களுடன் கலந்துரையாடியது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அந்நாட்டு அரசு மற்றும் மக்கள் அளித்த வரவேற்புக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். நேற்று திரு இமானுவேல் மேக்ரோனுடன் இணைந்து விவாடெக் என்ற தொழில்நுட்ப கண்காட்சி வளாகத்தை தாம் பார்வையிட்டதாகவும் அங்கு நிலவும் ஆற்றலும் உற்சாகமும் உண்மையில் வியக்க வைக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்திசார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். முக்கியமான துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக இரு நாடுகளின் உறுதிப்பாட்டை பிரதமரின் பயணம் மேலும் வலுப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திரு மோடியின் பயணம் வரலாற்று சிறப்புமிக்க பயணம் என்றும் இது இரு நாடுகளுக்கிடையேயான உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் அதிபர் திரு மேக்ரோன் தெரிவித்துள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் 62வது கூட்டத்தில் பேசிய ஐநாவிற்கான இந்திய தூதரகத்தின் முதல் செயலாளர் திருமதி அனுபமா

0: அசிங், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத ஒருங்கிணைந்த பகுதி என்றும் இந்தியாவிற்கு சொந்தமானது என்றும் உறுதியாக கூறினார். உள்நாட்டு சிக்கல்களிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவும் தொடர்ந்து பயங்கரவாதத்திற்கு அளிக்கும் ஆதரவை மறைக்கவும் பாகிஸ்தான் இத்தகைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள இந்திய பகுதிகளை மீண்டும் ஒப்படைப்பது மட்டுமே தீர்க்கப்பட வேண்டிய ஒரே விவகாரம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் சமீப காலமாக போராட்டங்களும் கொந்தளிப்பும் அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், ராவல்கோட்டில் அரங்கேறிய துயரம் அந்நாட்டின் அத்துமீறிய ஆக்கிரமிப்பு அரசியலுக்கு எடுத்துக்காட்டு என்றும் திருமதி அனுபமா சிங் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா ஆகிய 4 மாநிலங்களில் பயறு வகை மற்றும் எண்ணெய் வித்துக்களை மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பெருமளவில் கொள்முதல் செய்வதற்கு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஒப்புதல் அளித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுமார் 48,298 மெட்ரிக் டன் பாசி பயறு, 97,970 மெட்ரிக் டன் உளுந்து மற்றும் 41,718 மெட்ரிக் டன் நிலக்கடலை கொள்முதல் செய்யப்படவுள்ளது. அதேபோல் குஜராத்தில் கோடைக்கால பருவத்திற்காக 18,250 மெட்ரிக் டன் பாசிப்பயிறு கொள்முதல் செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாசிப்பயிறு கொள்முதல் செய்யும் அளவை திரு சிவராஜ் சிங் சௌஹான் உயர்த்தியுள்ளார். மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று 885 மெட்ரிக் டன்னாக இருந்த கொள்முதல் வரம்பு தற்போது 990 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் கூடுதலாக 105 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்படவுள்ளது. இந்திய பொருளாதாரத்தின் மீது உலகளாவிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். மும்பை மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை சேர்ந்த இரு தனியார் வங்கிகளுக்கு இடையே மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் நேற்று வங்கி பங்களிப்பு திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு பட்னாவிஸ், நாட்டின் ஒட்டுமொத்த அந்நிய நேரடி முதலீட்டில் சுமார் 40% மகாராஷ்டிராவிற்கு வருவதாக கூறினார். சமிருத்தி விரைவு சாலை, மும்பையின் உள்கட்டமைப்பு மேம்பாடு, வலுவான போக்குவரத்து வசதிகளுக்கு இந்த முதலீடு பயன்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் RBL வங்கி தற்போது சர்வதேச அளவில் விரிவடைந்துள்ளதாகவும் இது இந்திய பொருளாதாரத்தின் வலிமையை காட்டுவதாகவும் திரு பட்னாவிஸ் தெரிவித்தார். இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நாளை தொடங்கவுள்ள ஆசிய மூத்தோர் வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டிக்கான ஏற்பாடுகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த போட்டி இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதோடு உலக அரங்கில் இந்தியாவின் வளர்ந்து வரும் திறனை வெளிப்படுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரம்மாண்டமான சர்வதேச போட்டிகள் நமது வீரர்களுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்குவது விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க ஊக்கமளிப்பதாகவும் அவர் கூறினார். உலகளாவிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான விருப்பமான இடமாக இந்தியா திகழ்வதை இத்தகைய நிகழ்வுகள் உறுதிப்படுத்துவதாகவும் இந்திய வீரர்கள் உலகின் சிறந்த வீரர்களுடன் போட்டியிட புதிய வாய்ப்புகளை இப்போட்டி உருவாக்குவதாகவும் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்தார். அசாம், மேகாலயா, இமயமலையை ஒட்டியுள்ள மேற்குவங்க மற்றும் சிக்கிம் மாநிலங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் அருணாச்சல பிரதேசம், பீகார், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வரை எதிர்பார்க்கப்படுகிறது. இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், கில்கிட், முசாஃபராபாத் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை. மேலும் டெல்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலுங்கானா, மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய இடங்களில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. வான்கூவரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்கம் முதல்

0: கனடா ஆதிக்கம் செலுத்தியது. ஏ பிரிவில் மெக்சிகோ தென்கொரியா இடையிலான ஆட்டம் தற்போது மேற்கு மெக்சிகோவில் உள்ள கவுதலாஜராவில் நடைபெற்று வருகிறது. முன்னதாக லாஸ் ஏஞ்சல்ஸில் பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. அட்லாண்டாவில் நேற்று ஏ பிரிவில் செக் குடியரசு தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேரம் 7:25. இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. வணக்கம். கோயம்புத்தூர்ல இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்திருக்க வானிலை அறிவிப்பு பார்க்கலாமா? கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 31°C வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24°C வெப்பநிலையும் பதிவாக இருக்கு. ஈரோட்டில் அதிகபட்சமாக 33°C வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 26°C வெப்பநிலையும் பதிவாகலாம். சேலத்தில் அதிகபட்சமாக 33°C வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 25°C வெப்பநிலையும் பதிவாகலாம். குழுக்குழு ஊட்டியில் அதிகபட்சமாக 21°C வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 17°C வெப்பநிலையும் இடியுடன் கூடிய மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. பாலக்காட்டில் அதிகபட்சமாக 32°C வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 26°C வெப்பநிலையும் வெப்பநிலை பதிவாகும். மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் இன்னைக்கு ஜிகே க்வெஸ்சன் என்ன கேட்கலாம்னா, இந்திய அஞ்சல் துறையின், அதாவது இந்தியா போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்திய அஞ்சல் துறையின் முதல் ட்ரோன் வழி அஞ்சல் சேவை எங்கு தொடங்கப்பட்டது? இதுக்கான ஆன்சரை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். 9585800103 அப்படி இல்லைனா ஃபேஸ்புக் மூலமாக ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்லையும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம்.

0: அழகே உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்திற்காக பாடலை பாடியது வாணி ஜெயராம், இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி.
1: சர்வதேச போர்க்கால பாலியல் வன்கொடுமை ஒழிப்பு தினத்தை ஒட்டி மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் கூறும் கருத்துக்கள்.
2: வணக்கம், நான் டாக்டர் உமா மகேஸ்வரி, மனநல மருத்துவர், கோயம்புத்தூர். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்களே, இந்த வார் ஜோன் அந்த மாதிரி ஏரியாஸில் வந்து ஒரு செக்ஷுவல் வயலன்ஸ் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. அதுக்காக வந்து இன்டர்நேஷ்னல் டே ஃபார் எலிமினேஷன் ஆஃப் செக்ஷுவல் வயலன்ஸ்ன்னு சொல்கிறாங்க, 19th June. இது மெயினாக எதனால இந்த செக்ஷுவல் வயலன்ஸ் வருது அப்படின்னா, ஒரு கன்சென்ட் இல்லாமல் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலோ ஃபீமேலோ சைல்டோ வந்து ஒரு செக்ஷுவல் ப்ராக்டிஸ்க்குள்ளே உள்ளாயிறாங்க. இது ரேப்பு இல்லை ஃபோர்ஸ்ட் ப்ராஸ்டிடியூஷன் இல்லாட்டி சைல்ட் டிராஃபிக்கிங் அந்த மாதிரி போகிறாங்க. ஸோ அதனால வந்து அவங்களோட சைக்கலாஜிக்கல் ஹெல்த் வந்து சிவியராகவே பாதிப்பாகுது. நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த PTSDன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் விருப்பம் இல்லாமல் ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது ப்ராப்பராக தூக்கம் வராது, அடிக்கடி அந்த இன்சிடென்ட்ஸ் நடக்கிற மாதிரி கனவுகள் வரும், எப்பவுமே வந்து ஒரு அலர்ட் மோடில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஒரு பதட்டத்தில் இருப்பாங்க, மன அழுத்தம் வரும். ஸோ அதிலிருந்து வெளியில் வர்றதுக்காக ட்ரக் யூஸ் மாதிரி போக ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய டெவலப் ஆகும் அந்த சமயத்தில். லாங் டேர்மில் போகும்போது அவங்களால ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்குள்ளே போக முடியாது, யார் மேலேயுமே வந்து ஒரு நம்பிக்கை வராது, எல்லாரும் இந்த மாதிரி தானுங்கிற மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ மெயினாக அவங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம வந்து ஒரு எஜுகேட் பண்ணுறது வந்து அவசியம். அதாவது உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நோ சொல்ல பழகிக்கோங்க, மீறி உங்களை யாராவது ஃபோர்ஸ் பண்ணால் நீங்கள் எங்கே போய் அப்ரோச் பண்ணி உங்களோட பிரச்சனைகள் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு குட் டச் பேட் டச் கான்செப்ட் வந்து அவங்களுக்கு ஸ்கூலில் இருந்தே வந்து வீட்லேயோ வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். சேஃப் செக்ஷுவல் ப்ராக்டிசஸ் பிஹேவியர்ஸ் வந்து அவங்களுக்கு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்கள வந்து அந்த கான்ஃப்ளிக்ட் ஏரியாவில் அவங்களுக்கு யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் அவங்களே பாதுகாத்துக்க முடியும். அதை தாண்டி சப்போஸ் அவங்க விக்டிம் ஆயிட்டாங்க இல்லாட்டி அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கங்கும் போது சொசைட்டியோட பார்வையும் வந்து ரொம்ப முக்கியம். அவங்கள பற்றி நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணாமல், ஒரு ஸ்டிக்மாவை அவங்களுக்கு கிரியேட் பண்ணாமல், அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப் ஜோன் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அவங்களையும் வந்து நம்ம உள்ள ஒரு இண்டிவிஜுவலாக வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி

0: நினைக்கணும். அதுலேருந்து தப்பிச்சு வந்தவங்க எப்படி தான் அதை தாங்கிக்கிட்டாங்களோங்கிற மாதிரி க்ரிட்டிசைசம் பண்ணுறதோ சிம்பத்தி பண்ணுறதோ இல்லாமல் அவங்களோட ஐடென்டிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் எமோஷ்னலாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் சுற்றிலவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும். ப்ளஸ் ரொம்ப காமனாக அந்த செக்ஷுவல் கண்டென்ட் உள்ள அந்த ஜோக்ஸு, வீடியோஸு, சினிமாவில் ஏதாவது வருது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே அந்த சர்வைவர்ஸ் விக்டிம்ஸ்க்கு பிரச்சனைகள் கம்மியாகும், திரும்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்காமல் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.
1: இதுவரை சர்வதேச போர்க்கால பாலியல் வன்கொடுமை ஒழிப்பு தினத்தை ஒட்டி மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள்.

0: ಗಾಂಧಿ ಅಂಜಲಿ.
1: அண்ணல் காந்தியடிகள் தமது சுயசரிதியான சத்திய சோதனையில் 5 பாகத்தில் ஒப்பந்த தொழிலாளி முறை ஒழிப்பு என்ற தலைப்பில் எழுதியதிலிருந்து இரவு பெரும் சோதனையாகிவிட்டது. மற்ற பிரயாணிகள் எப்படியோ சமாளித்து உட்கார்ந்திருந்தார்கள். மேல்தட்டின் சங்கிலியை பிடித்துக்கொண்டு 2 மணி நேரம் நின்று கொண்டே இருந்தேன். இதன் நடுவில் சில பிரயாணிகள் இடைவிடாமல் என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார்கள். கீழே உட்கார்வதுதானே என்று என்னை கேட்டார்கள். உட்கார்வதற்கு இடமே இல்லை என்று அவர்களுக்கு சமாதானம் கூற முயன்றேன். அவர்கள் மேல்தட்டுகளில் நன்றாக காலை நீட்டிக்கொண்டு படுத்திருந்த போதிலும் நான் நின்று கொண்டிருப்பதை அவர்களால் சகிக்க முடியவில்லை. என்னை ஓயாமல் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார்கள். நானும் சளைக்காமல் சாந்தமாக அவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டே வந்தேன். கடைசியில் ஒருவாறு சமாதானமடைந்தார்கள். அவர்களில் சிலர் என் பெயர் என்ன என்று விசாரித்தார்கள். நான் என் பெயரை சொன்னதும் வெட்கமடைந்தனர். என்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டதோடு எனக்கு இடமும் தந்தார்கள். இவ்விதம் பொறுமைக்கு பலன் கிடைத்தது. நான் அதிகம் களைப்படைந்து விட்டேன். தலை சுற்ற ஆரம்பித்து விட்டது. உதவி மிகவும் தேவையாக இருந்த நேரத்தில் கடவுள் உதவியை அனுப்பினார். இவ்விதமாக ஒருவாறு டெல்லி போய் சேர்ந்தேன். பின்னர் கல்கத்தாவுக்கு போய் சேர்ந்தேன். கல்கத்தா பொதுக்கூட்டத்திற்கு தலைமை வகிக்க காசிம்பஜார் மகாராஜாவின் விருந்தினராக தங்கியிருந்தேன். கராச்சியில் இருந்ததைப் போன்றே இங்கும் மக்கள் அளவில்லாத உற்சாகம் கொண்டிருந்தார்கள். அக்கூட்டத்திற்கு அநேக ஆங்கிலேயர்களும் வந்திருந்தார்கள். இந்தியாவிலிருந்து ஒப்பந்தத்தின் பேரில் தொழிலாளரை அனுப்புவது நிறுத்தப்பட்டு விட்டது என்று ஜூலை 31 முன்னாலேயே அரசாங்கம் அறிவித்துவிட்டது. இம்முறையை ஆட்சேபித்து நான் முதல் மனுவை தயாரித்தது 1894 இம்முறையை குறித்து சர் ஹண்டர் கூறி வந்தது போல பாதி அடிமைத்தனமான இது ஒரு நாளைக்கு ஒழிக்கப்பட்டே ஆக வேண்டுமென்று நான் அப்பொழுதே நம்பினேன். 1894 ஆரம்பமான கிளர்ச்சிக்கு அநேகம் பேர் உதவி செய்தார்கள். ஆனால் இம்முறையை ஒழிப்பதற்கு சத்தியாகிரகத்தை ஆரம்பிப்பது என்ற உறுதியே அது சீக்கிரத்தில் ஒழியும்படி செய்துவிட்டது என்பதை நான் சொல்லாமல் இருப்பதற்கில்லை. இக்கிளர்ச்சியை பற்றிய விவரங்களையும் அதில் யார் பங்கெடுத்துக் கொண்டார்கள் என்பது பற்றியும் அறிவதற்கு நான் எழுதிய தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் என்ற நூலை வாசகர்கள் படிக்கவும். அவுரி சாகுபடி அநீதி. ஜனக மகாராஜன் ஆண்ட நாடு சம்பாரன். அங்கே மாந்தோப்புக்கள் ஏராளமாக இருப்பதைப் போலவே 1917 வரையில் அவுரி தோட்டங்களும் நிறைய இருந்து வந்தன. சம்பாரன் குடியானவர் ஒவ்வொருவரும் தாம் சாகுபடி செய்யும் நிலத்தில் 3/3 தமது நிலச்சுவாந்தாருக்காக அவுரியை கட்டாயம் பயிர் செய்தாக வேண்டும் என்று சட்டம் இருந்தது. இதற்கு தீன் கதியா முறை என்று பெயர். 20 கொண்டது 1 ஏக்கர். அதில் 3 அவுரி சாகுபடி செய்ய வேண்டும் என்று இருந்ததால் அம்முறைக்கு தீன் கதியா என்று பெயர். சம்பாரன் இருக்குமிடம் மாத்திரம் அல்ல, அப்பெயர் கூட எனக்கு அப்பொழுது தெரியாது என்பதை நான் ஒப்புக்கொள்ளவே வேண்டும். அவுரி தோட்டங்களை பற்றியும் எனக்கு எதுவும் தெரியாது. அவுரி பொட்டணங்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் சம்பாரனில் 1000 விவசாயிகளுக்கு பெருந்துன்பங்களை விளைவித்து அவுரியை பயிரிட்டு தயாரிக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. இத்துன்பங்களை அனுபவித்து வந்த விவசாயிகளில் ஒருவர் ராஜ்

ராஜ்குமார் சுக்லா. தம்மை போல மற்றும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அனுபவித்து வரும் அநீதியை எப்படியும் போக்க வேண்டும் என்ற ஆர்வம் மிகுந்தவர் அவர். 1916 ஆண்டில் காங்கிரஸ் மகாநாட்டுக்கு நான் லட்சுமணபுரி போயிருந்தபோது அவர் என்னை பிடித்து கொண்டார். எங்கள் துயரங்களை பற்றிய விவரங்களையெல்லாம் வக்கீல் பாபு உங்களுக்கு கூறுவார் என்று அவர் சொன்னார். சம்பாரனுக்கு வருமாறும் என்னை வற்புறுத்தினார். வக்கீல் பாபு என்று அவர் சொன்னது பாபு பிரஜ்கிஷோர் பிரசாத்தையே. அவர் சம்பாரனில் எனக்கு மிகச்சிறந்த சக ஊழியரானார். பீகாரில் பொதுஜன சேவைக்கு உயிராகவும் அவர் இருந்தார். ராஜ்குமார் சுக்லா அவரை என் கூடாரத்திற்கு அழைத்து வந்தார். அவர் கால் சட்டை அணிந்து கருப்பு மேல் சட்டையும் போட்டிருந்தார். அப்பொழுது பிரஜ்கிஷோர் பாபு எனக்கு அவ்வளவாக ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்கவில்லை. ஒன்றும் தெரியாத விவசாயிகளை ஏமாற்றி பிழைக்கும் ஒரு வக்கீலாக அவர் இருக்கக்கூடும் என்றே நான் எண்ணினேன். சம்பாரனை பற்றி அவர் வாய்மொழி மூலம் கேட்டறிந்ததும் என் வழக்கத்தை ஒட்டி நிலைமையை நேரில் பார்ப்பதற்கு முன்னால் நான் எந்தவித அபிப்பிராயமும் கூறுவதற்கில்லை. காங்கிரஸில் தயவு செய்து நீங்களே தீர்மானத்தை கொண்டு வாருங்கள். இப்போதைக்கு என்னை சும்மா விடுங்கள் என்றேன். காங்கிரஸிடமிருந்தும் கொஞ்சம் உதவியை பெற ராஜ்குமார் சுக்லா விரும்பினார். சம்பாரன் மக்களிடம் அனுதாபம் தெரிவிக்கும் தீர்மானம் ஒன்றை பாபு பிரஜ்கிஷோர் பிரசாத் கொண்டு வந்தார். அத்தீர்மானம் காங்கிரஸில் ஏகமனதாக நிறைவேறியது. ராஜ்குமார் சுக்லா மகிழ்ச்சி அடைந்தார் எனினும் திருப்தி அடைந்து விடவில்லை. நானே நேரில் சம்பாரனுக்கு வந்து விவசாயிகளின் துயரங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். நான் செய்யவிருந்த சுற்றுப்பிரயாணத்தில் சம்பாரனையும் சேர்த்து கொள்ளுவதாகவும் இரண்டொரு நாள் அங்கே இருப்பதாகவும் சொன்னேன். ஒரு நாளே போதும், அங்கே நடப்பதையெல்லாம் உங்கள் கண்ணாலேயே நீங்கள் காணலாம் என்றார் அவர். லட்சுமணபுரியிலிருந்து கான்பூருக்கு போனேன். ராஜ்குமார் சுக்லா அங்கும் என்னுடன் வந்தார். இங்கிருந்து சம்பாரன் அருகிலேயே இருக்கிறது, அங்கே வருவதற்கென்று ஒரு நாள் ஒதுக்குங்கள் என்று அவர் வற்புறுத்தினார். தயவு செய்து இந்த தடவை மன்னித்து விடுங்கள், ஆனால் நான் பிறகு நிச்சயமாக வருகிறேன் என்று கூறி மேற்கொண்டும் என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன். பிறகு ஆசிரமத்துக்கு திரும்பினேன். விடாக்கண்டரான ராஜ்குமார் அங்கேயும் வந்துவிட்டார். நீங்கள் வரும் நாளை தயவு செய்து இப்பொழுதே குறிப்பிட்டு விடுங்கள் என்றார். சரி, இன்ன தேதியில் நான் கல்கத்தாவில் இருக்க வேண்டியிருக்கிறது, அப்பொழுது வந்து என்னை சந்தித்து அங்கே அழைத்துப் போங்கள் என்றேன். நான் போக வேண்டியது எங்கே, செய்ய வேண்டியது என்ன, பார்க்க வேண்டியது எது என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. கல்கத்தாவில் பூபேன் பாபுவின் வீட்டுக்கு நான் போய் சேருவதற்கு முன்னாலேயே ராஜ்குமார் சுக்லா அங்கே போய் எனக்காக காத்து கொண்டிருந்தார். இவ்விடம் கள்ளம் கபடமற்ற எளிய ஆனால் மிக்க உறுதியுடைய இந்த விவசாயி என்னை பிடித்து கொண்டு விட்டார். ஆகவே 1917 ஆண்டு ஆரம்பத்தில் நாங்கள் கல்கத்தாவிலிருந்து சம்பாரனுக்கு புறப்பட்டோம். நாங்கள் இருவரும் நாட்டுப்புற ஆசாமிகளாகவே தோற்றமளித்தோம். அங்கே போக எந்த ரயிலில் ஏறுவது என்பது கூட எனக்கு தெரியாது. அவர்தான் என்னை வண்டிக்கு அழைத்து போனார். இருவரும் சேர்ந்தாற்போல பிரயாணம் செய்து காலையில் பாட்னா போய் சேர்ந்தோம்.

பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் வாலி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம இன்றைக்கு கேட்டுட்டு இருக்கோம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல. இன்னைக்கு கேள்வி கேட்டிருந்தோம், இந்திய அஞ்சல் துறையின் முதல் ட்ரோன் வழி அஞ்சல் சேவை எங்கு தொடங்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர்ஸை நேர்கள் நினைச்சிட்டே இருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சுற்றி கேட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி விளம்பர இடைவேளை.
1: எனக்கா

0: Work from home, high salary, ஒரு கிளிக் லியா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: புவியின் மேற்பரப்பில் 70% மேலாக பறந்துள்ள இது பூமியின் நுரையீரலாகவே செயல்படுகிறது எனலாம். ஏனெனில் கடல்வாழ் உயிரினங்கள் உலகில் 50% அதிகமான ஆக்சிஜனை உற்பத்தி செய்கின்றன. இது அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை சேமித்து வைப்பதோடு உலகளாவிய பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தால் உருவாகும் அதிகப்படியான வெப்பத்தில் 90% ஈர்த்து கொள்வதால் தீவிரமான காலநிலை மாற்றத்திற்கு எதிராக ஒரு தடுப்பாக செயல்படுகிறது. 3 பில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு கடல் உணவு ஒரு முதன்மையான புரத மூலமாகும். மேலும் இது கடற்பாசிகள், அன்றாட விவசாய மற்றும் சமையல் பொருட்களில் பயன்படுத்தப்படும் அத்தியாவசிய மூலப்பொருட்களை வழங்குவதால் உலகளாவிய உணவு ஆதாரமாக திகழ்கிறது. கடல்கள் உலகளாவிய வர்த்தகத்திற்கு உந்து சக்தியாக விளங்குகிறது. சர்வதேச வர்த்தகத்தில் ஏறக்குறைய 90% கடல் வழி போக்குவரத்தையே சார்ந்துள்ளது. மேலும் இது சுற்றுலா, மீன்பிடி தொழில் மற்றும் கடலோர எரிசக்தி உற்பத்தி ஆகியவற்றின் மூலம் பல ட்ரில்லியன் டாலர் மதிப்புள்ள உலக பொருளாதாரத்தை தாங்கியுள்ளது. கடல்சார் சூழல் அமைப்புகள் பல்லுயிர் பெருக்கத்தின் பரந்த களஞ்சியங்களாகும். பவளங்கள், கடற்பஞ்சுகள் மற்றும் கடல் நுண்ணுயிரிகள் போன்ற உயிரினங்கள் நவீன மருந்தியல் துறைக்கு இன்றியமையாதவை. இவை தொற்று நோய்கள் மற்றும் புற்றுநோயை எதிர்த்து போராடும் மருந்துகளுக்கு தேவையான முக்கிய மூலப்பொருட்களை வழங்குகின்றன. இவ்வகை நன்மைகளை தரும் கடல்களை பாதுகாப்பது என்பது நம் அனைவரின் கடமை. நாம் எடுக்கும் சிறிய முயற்சிகள் கூட பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். இதனை கருத்தில் கொண்டு செயல்படுவோம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இன்னைக்கு கேட்டிருந்த கேள்விக்கு நேயர்கள்லாம் பதிலளிச்சிருக்காங்க. வாட்ஸ்அப் மூலமா யாரெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க பார்க்கலாம். திருப்பூர் பாலா, வீரதுரை அரியலூர்ல இருந்து, அதே மாதிரி ராஜேந்திரன், சங்கர ஸ்ரீனிவாசன், கோவிந்தராஜ் மாரிச்செட்டிபதியில இருந்து அனுப்பிச்சிருக்காரு. கஞ்சம்பட்டி சண்முகானந்தம், அலிநகரம் எஸ் மகாதேவன், மல்லிகா மந்திராச்சலம் பிரியங்கா அவங்க, அதுக்கப்புறமா வந்து கோவை ரத்னபுரி ராஜா முகமது, நங்கவள்ளி ராஜாராம், கேஎன் பாளையம் பேச்சிமுத்து, இவங்கெல்லாம் வந்து சரியான பதிலை அனுப்பிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய நேர்கள் அனுப்பிச்சிருக்காங்க, அவங்களும் யாரெல்லாம் அப்படின்றத இந்த பாடலுக்கு அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

ராகம் திரைப்படத்திற்காக அந்த பாடலை பாடியது எஸ் ஜானகி. இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் வாலி. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் நம்ம கேட்டிருந்தோம் இந்திய அஞ்சல் துறையின் முதல் டோன் வழி அஞ்சல் சேவை எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்றதுக்கான சரியான பதிலை வந்து நேர்கள் ஃபேஸ்புக் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் சொல்கிறாங்க. வாட்ஸ்அப் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தனால இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம வாட்ஸ்எல்லாம். பூளவாடி ராமசாமி, பாரதி மகாலிங்கம், கள்ளிவளசு, நாகல் நகர் நடராஜன் அவங்களோட சேர்ந்து காலை வணக்கம் சிறுமுகையிலேருந்து தங்கவேல் சொல்லியிருக்கிறாங்க. இது இல்லாமல் ஃபேஸ்புக் மூலமாக சொன்னவங்கெல்லாம் யார் அப்படின்றதையும் பார்த்துடலாம். முத்துக்குமார் ஒருத்தர் ஒரு மெசேஜ் பண்ணால் போதும். விஜயகுமார் ஆனங்கொம்புலேருந்து, கருப்பண்ணன் ரங்கசாமி, கருமத்தம்பட்டி பிரேமா வெள்ளியங்கிரி, பாலகிருஷ்ணன், ஜெய மனோகரன், பாபு முல்லக்காடு, பூபதி ராஜேந்திரன், இந்து பிரியா, இவங்களோட சங்கர் ஸ்ரீனிவாசன், இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்திய அஞ்சல் துறையின் முதல் ட்ரோன் வழி அஞ்சல் சேவை, அதாவது இமாச்சல் பிரதேச மாநிலத்தில் உள்ள மண்டி தலைமை தபால் நிலையத்தில் தான் இந்த முதல் ட்ரோன் வழி அஞ்சல் சேவை வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அதாவது அங்கே ரெஹார்தர் கிளை அந்த பிரான்ச்சில் தான், அந்த பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸில் தான் ஜூன் 12 இந்த வருஷம் ஜூன் 12 இப்போ தான் ரீசெண்டாக அதை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இந்திய அஞ்சல் துறையின் முதல் ட்ரோன் வழி அஞ்சல் சேவை இமாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள மண்டி தலைமை தபால் நிலையத்தில், அதுக்கப்புறமா வந்து ரெஹர்தார் கிளை அஞ்சல் அலுவலகத்திலையும் தொடங்கப்பட்டிருக்கு. ஆன்சர் பண்ண நேயர்கள் அனைவருக்குமே வந்து எல்லாருடைய பேரையும் வாசிக்க முடியலை வாட்ஸ்அப்போட ப்ராப்ளம்னால. ஸோ நாளைக்கு வாட்ஸ்அப் சரியாயிரும்னு நினைக்கிறோம். நாளைக்கு எல்லாருடைய பேர்களையும் வாசிச்சிடலாம். நேர்களே, நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் இன்று நண்பகல் 12 வசந்த இல்லம் வல்லுநரின் வார்த்தை தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் பாரதியார் கதை ஒயில் கும்மி கேட்கலாம்.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சிக்கு நிறைவுக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் ஆர்ஜி ஆனந்தி மனோகரன். வணக்கம். கோயம்புத்தூர் நிகழ்ச்சியை கன்னியூ பண்றாங்க நிஷா. அதற்கு முன்பாக செய்தி சுருக்கம்.

0: சுருக்கம் வாசிப்பவர் மிருதுள. இந்திய பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா விளையாட்டுத் துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்தி சார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பும் அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான உதவித்தொகை, மூலப்பொருள் கொள்முதல் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சைப்பயிறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கான இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. 8:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டு ரசிக்க இருக்கீங்க. இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ வித் மீ ஆர்ஜே நிஷா.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் கேட்ட பாட்டு உள்ளத்தை அலிதா திரைப்படத்திற்காக சிற்பி மியூசிக்ல மனோ குழுவினர் பாடிய பாட்டு. எட்டு மணி எட்டு நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூஸ்வலாகவே நம்ம ஒரு விஷயத்த நிறைய தடவை யோசிச்சு பார்த்துருப்போம், நம்மளுடைய யூனிவர்ஸ் எந்த கலராக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம பொதுவாக எல்லாரும் நினைக்கிறது என்ன, பிளாக் கலரில் இருக்கும், இல்லை அந்த கரு நீல கலரில் இருக்கும், இல்லை நம்ம டிராயிங்லலாம் வரைகிற மாதிரி கொஞ்சம் ப்ளூ கலர் மிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் உண்மை அது கிடையாது. நம்மளுடைய ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இந்த ஷைனிங் ஸ்டார்ஸ், ப்ளூ பிளானட், கலர்ஃபுல் கேலக்சிஸ், இப்படி பல நிறைஞ்சிருக்கக்கூடிய நம்ம கேலக்சியினுடைய ஒரிஜினல் கலர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட் பீச் கலர், அதாவது க்ரீம் கலர். க்ரீம் கலர் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, வெண்மையாக நிறைஞ்சு ஒரு ஹாஃப் ஒயிட்டில் இருக்கும். ஸோ அதுதான் உண்மையான நம்மளுடைய யூனிவர்ஸினுடைய கலர் அப்படின்னு சயின்டிஸ்ட்ஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு சயின்டிஸ்ட் வச்சுருக்கக்கூடிய க்யூட்டான நேம் என்ன அப்படின்னா காஸ்மிக் லாட்டே அப்படிங்கிறது தான். ஸோ காஃபியில் இருக்கக்கூடிய அந்த மில்க் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு சாஃப்ட் க்ரீம் கலர் தான் நம்மளுடைய யூனிவர்ஸ்னுடைய கண் கலராக இருக்குது. ஆனால் நம்மளுடைய கண்களுக்கு ஸ்பேஸ் பிளாக்காக தெரிகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஸ்பேஸ் ரொம்ப பெருசு இல்லையா, ஸ்டார்ஸும் ரொம்ப தூரத்தில் இருக்குது, அந்த லைட் நம்ம கண்களுக்கு எல்லா இடத்துலையும் பிரைட்டாக வராது, அதனால தான் நைட்டில் ஸ்கை பிளாக்காக தெரியுது. ஸோ யூனிவர்ஸ் வந்து முழுக்க முழுக்க ஸ்டார்ஸ், கேலக்சிஸ், டஸ்ட், லைட்டு எல்லாம் சேர்ந்து பார்த்தா அதோட ஆவரேஜ்

கலர் இந்த காஃபினுடைய லைட்டான கலராக இருக்கக்கூடிய காஸ்மிக் கிளாரிட்டி அப்படிங்கிறது தான். ஸோ யூனிவர்ஸ் ஒரு டார்க் மிஸ்ட்ரி மட்டும் இல்லை, அது ஒரு காஃபி ஷேடில் இருக்கக்கூடிய காஸ்மிக் பியூட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு மேலே நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்ம யூஸ்வலாக நினச்ச மாதிரி ஒரு ப்ளூ கலரான யூனிவர்ஸ் இல்லை, அது ஒரு காஃபி கலரில் இருக்கக்கூடிய யூனிவர்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தொடர்ந்து நினைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

0: நேயர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை, தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.
1: ஓவியம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம பூமியில தான் அது இருக்கு. அதுவும் பெரு நாட்டினுடைய நாஸ்கா டெசர்ட்ல இருக்கு. அதுதான் ஃபேமஸ் நாஸ்கா லைன்ஸ். இது சாதாரண கோடுகள் இல்ல, பாலைவனத்தினுடைய தரையில வரையப்பட்டிருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜியோ கிளிப்ஸ், அதாவது தரை ஓவியங்கள். இந்த ஓவியங்களில் குரங்கு, சிலந்தி, பறவை, செடிகள், அப்புறம் செவ்வகம், சதுரம், வட்டம்னு ஜியோமெட்ரிக் ஷேப்ஸ்னு பல வடிவங்கள் இதில் வரைஞ்சிருக்காங்க. யுனெஸ்கோனுடைய அறிக்கையின்படி இது சுமார் கிமு 500 இருந்து கிபி 500 இந்த காலத்துக்குள்ளே உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இதில் பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, தரையில் நீங்கள் சாதாரணமாக நின்று பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சாதாரண கோடு மாதிரி தான் தெரியும். ஆனால் மேலேருந்து நீங்கள் ஒரு விமானம் மூலமாகவோ, ஏர்கிராஃப்ட் மூலமாகவோ, இல்லை ட்ரோன் வியூவில் இந்த கோடுகளை பார்த்தா அதில் முழு உருவம் தெரியும். அதுவும் ஒரு பெரிய கோடு வந்து வரைஞ்சி அதில் உருவம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த கோடுகள் எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டாக வரையப்பட்டுச்சு, ஏன் வரையப்பட்டுச்சு, வழிபாட்டுக்கா, இல்லை விண்வெளி சிக்னலா, இல்லை தண்ணீர் வழிபாட்டு சடங்கா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இப்போ வரைக்கும் முழு பதில் கிடைக்கல. அதனால தான் நாஸ்கா லைன்ஸ் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இல்லை, பாலைவன மணலில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய உலகின் பழமையான மர்ம தகவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டே டியூன், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: கேட்ட பாட்டு பூவை உனக்காக திரைப்படத்திற்காக எஸ் சி ராஜ்குமார் மியூசிக்ல உன்னிகிருஷ்ணன் பாடினது.
1: என்றும் நீங்கள்
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. எட்டு 8:38 ஆயிட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. பழசும் புதுசும் சேர்ந்தா எப்போவுமே ஒரு மேஜிக் நடக்கும். இதையே இப்போ சொல்கிறேன் தானே யோசிக்கிறீங்க. ஸோ ஒரு காலத்தில் ட்ரெஞ்ச் வார்ஃபேர் அப்படிங்கிறது இருந்தது. அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்க. முதல் உலக போரில் நிறைய இடங்களில் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பெரிய பெரிய குழிகள், மண் சுவர்கள், அதுக்குள்ளே நம்மளுடைய இராணுவ வீரர்கள் ஒளிஞ்சிருந்து ஃபைட் பண்ணுற சீன்ஸ் தான் ட்ரெஞ்ச் வார்ஃபேர் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் கேள்வி என்னென்னா, இது இப்போவும் இருக்கா அப்படிங்கிறது தான். இந்த பழைய டெக்னிக் முதல்ல இருந்தது, ஆனால் இப்போவும் இருந்துட்டுருக்கு. அதுவும் மாடர்ன் டெக்னிக் கூட சேர்ந்து இதை பயன்படுத்துறாங்க. மாடர்ன் வார்ஸ்ல, இப்ப இருக்கக்கூடிய நவீன போர்ல, ட்ரோன்ஸ், மிசைல்ஸ், சேட்டலைட்ஸ், ஏஐ டெக்னாலஜி, இது எல்லாமே வந்தாலுமே தரைத்தளத்தில், கிரவுண்ட் லெவலில் நம்மளுடைய இராணுவ வீரர்கள் பாதுகாப்பு தேவைப்படும் போது இந்த ட்ரெஞ்ச் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக உக்ரைன் வாரில் ரெண்டு பக்கமும் ட்ரென்சஸ் அண்ட் அந்த பெரிய வால் மாதிரியான சுவர் மாதிரியான பங்கர்ஸ், அதே மாதிரி அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா கூடாரம் அமைக்கிறது, ஷெல்டர்ஸ் அமைக்கிறது, இது எல்லாமே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் பழைய வார் டெக்னிக்கையும் இப்போ இருக்கக்கூடிய நியூ டெக்னாலஜியும் சேர்ந்து ஒரு மேஜிக்காக மாடர்ன் பேட்டில் ஃபீல்டு, அதாவது நவீன யுக போர்க்களத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு மாற்றம் தான். இப்போ ட்ரெஞ்சில் இருக்கிறது மட்டும் போதாது இல்லையா, மேலே

ட்ரோன்ஸ் கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு, ரேடியோ சிக்னல்ஸ் ஜாம் ஆகக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்தாச்சு, ஆர்டிலரி அட்டாக் வரக்கூடிய டெக்னிக்ஸு, அண்ட் அதே மாதிரி ட்ரென்ச் வார்ஃபேருங்கிறது வந்து வெறும் மணல் குழி மட்டும் கிடையாது, இது டெக்னாலஜியோடு சேர்ந்த ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பழைய காலத்து வார் மெத்தட்னு நினச்ச இந்த ட்ரென்ச் வார்ஃபேர் இன்னும் மாடர்ன் வாரில் உயிர் காக்கக்கூடிய ஒரு முக்கிய பாதுகாப்பு முறையாக பயன்படுத்தப்படுது. டெக்னாலஜி மாறலாம், ஆனால் நம்மளுடைய போர்க்களத்தில் சர்வைவல் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இல்லையா, அதுக்கு இந்த பழமையான மெத்தட் பயன்படுத்தப்படுது. அப்படிங்கிறது தான் பழசும் புதுசும் சேர்ந்தால் வரக்கூடிய ஒரு மேஜிக்கான சக்ஸஸாக இருக்குது. ஸ்டே டியூன், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் யோகா மூலம் சிந்தனை திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் யோக கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர். முருகேசன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் வந்து யோகா மூலம் சிந்தனை திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு இது சம்பந்தமா பல்வேறு செய்திகளை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. முதல்ல யோகா, ஏன்னா இந்த யோகாங்கிறது இந்தியாவிலேருந்து உருவானது அப்படின்றது தான் நம்ம பாரத பிரதமர் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில கொண்டு போய் உலகத்துல வந்து யோகாக்குன்னு ஒரு தினம், அதாவது June 21 யோகா தினமா வந்து உலகம் முழுக்க கொண்டாடுறதுக்கு நம்ம நாடு தான் வழிவகை பண்ணியிருக்கு. அதுல பாரத பிரதமருடைய ரோல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த யோகா பத்தின அடிப்படையான செய்திகளை சொல்லுங்க.
3: யோகா என்பது உடல், மனம் மற்றும் உணர்வு ரீதியான நல்வாழ்வை மேம்படுத்துதல், ஒரு முழுமையான பயிற்சி. இது எக்ஸசைஸ் எடுத்துக்கினா உடல் மட்டும் இருக்கு, மனசுக்கு மட்டும் இருக்கு, இல்லை உணர்ச்சி வசப்படுறாங்க சில பேர் இல்லைங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே சமநிலையில கொண்டு வர்றது உதவியா இருக்கு. நம்ம தினமும் பயிற்சி செய்யும் பொழுது பேசுவதனாலேயோ பார்க்கறதுனாலேயோ வராது, பயிற்சி மூலமா தான் இது கிடைக்கும்.
2: இப்போ உடலும் மனமும் ஆரோக்கியம் பெறத்துக்கு யோகா இது வந்து பல்வேறு வகைகளை உதவுது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள் மூலியமாகவே நிரூபிச்சிருக்காங்க.
3: ஆமா.
2: சிந்தனை திறன் ஆரோக்கியம், அதாவது அறிவுசார் ஆரோக்கியம், அறிவை வளர்த்துக்கிறதுக்கு எந்த விதத்துல வந்து யோகா உதவி செய்யுது?
3: யோகா நம்ம தினமும் பழகும்போது பயிற்சி செய்யும்போது உடல்ல வந்து ரத்த அழுத்தம் வந்து இயல்பா இருக்கிறத விட கொஞ்சம் அதிகரிக்கும். அதை நம்ம பிளட் ப்ரெஷரா எடுத்துக்கூடாது, அது திரும்ப நார்மலுக்கு வந்துடும். மற்ற உடற்பயிற்சி விட இதுல அவ்வளவு அதிகரிக்கிறது இல்லை. கால்ல இருந்து மூளை வரைக்கும் ரத்த ஓட்டத்தை ஒரே சீரா செயல்படுத்துறதுக்கு மிகவும் உதவியா இருக்கு. இப்ப அந்த அடிப்படையில நமக்கு வந்து ஒரு மன அழுத்தம் வந்து வராது, நல்ல தூக்கம் வரும் நமக்கு, உடல் ஒரு முழுமையான ஆரோக்கியம் வந்து நம்ம யோகா பயிற்சியில கிடைக்கும். ஒரு யோகா பயிற்சியாளரை பார்த்தாலே ஒரு அமைதியான ஒரு சூழல் தான் அவர் இருப்பாரு. எப்பயும் ஒரு படப்படப்பா இருக்க மாட்டார் அவர், அது என்ன நடந்தாலும் சரி. இந்த மனநிலை வந்து அந்த யோகத்தினுடைய கொள்கைகள், பயிற்சிகள், உணவு முறைகள் இவை எல்லாமே சேர்ந்து அதுக்கு உதவியா இருக்கு.
2: சாதாரணமா மனிதர்கள் வந்து நான் தான் நல்லா வாக்கிங் போறேன், நான் நல்லா எக்ஸசைஸ் பண்றேன், நான் ஜாகிங் போறேன், நல்ல பிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன், கை காலெல்லாம் தூக்குறேன், ஓடுறேன், உடையறேன், நெட்டி முடிக்கிறேன், எல்லாம் செய்யறேன், எல்லாம் ஒண்ணு தானே, அப்ப எனக்கு எதுக்கு யோகா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனா நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்கன்னா, இல்ல யோக கலைங்கிறது அது கொஞ்சம் வேற மாதிரி, அது உடல் மனம் ரெண்டுத்தையும் இயக்க வேண்டியது ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்றீங்க, அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்ட சந்தேகம் மாதிரி பல பேர் இருக்காங்க நாட்டுல.
3: ஒரு அற்புதமான கேள்வி. இப்போ நடக்கிறோம், ஓடுறோம், விளையாடுறோம், இதெல்லாம் வந்து யோக பயிற்சி பண்ணும் பொழுது இருக்கக்கூடிய மன ஒருங்கிணைப்பு இருக்காது. ஒரு பயிற்சி பண்றோம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு மூச்சு பயிற்சியே பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். மூச்சு பயிற்சி பண்ணும்போது ஆக்சிஜன் உள்ள போயிட்டு வெளியே வருது கார்பன் டை ஆக்சைடா. இப்ப வரும்போது இந்த காற்று எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் மனமும் போகும். இதுதான் இதனுடைய மிக முக்கியமான சிறப்பே யோகத்துல. தியானம் பண்றோம், நம்ம தியானம் பண்ணும்பொழுது கூட சிந்தனை வெளியிலே போகாது, உள்ளுக்குள்ளே தான் நம்ம பயணமாகும். மிகவும் நுணுக்கமான உறுப்புகள்லாம் இருக்கு நம்ம உடல்ல, குறிப்பா மூளை, இதயம்,
2: கணையம்,
3: ஹார்மோன்ஸ், இதெல்லாம் நாளமில்லா சுரப்பிகள் சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்குது உருவத்துல, ஆனா அனைத்துக்குமே வந்து கவனத்தை செலுத்தும் பொழுது அது சிறப்பா இயல்பா வேலை செய்யுது. அந்த பேலன்ஸாக இருக்கும். அந்த ஹார்மோன்ஸ் அதிகரித்தாலும் பிரச்சனை நமக்கு, அது குறைந்தாலும் பிரச்சனை, அது எல்லாத்தையுமே ஒரு சமநிலையில் கொண்டு போகிறது யோகம். அதனால தான் நம்மளால் வந்து இந்த அறிவாற்றல் வந்து சிறப்பாக செய்ய முடியும், மெமரி பவரை நம்ம நிலை நிறுத்த முடியும், எப்போ வேணுமானாலும் நம்ம அதை

0: இயல்பாகவே அவங்களுக்கு வரும்.
1: இப்போ யோகா செய்யும் போது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ரத்த ஓட்டத்தை வந்து மூளைக்கு வந்து அதிகப்படுத்துது, அதனால மூளை வந்து நல்ல முறையில வேலை செய்ய முடியும்.
0: கண்டிப்பா
1: மூளையை சோர்வு அகற்றி நல்ல ஒரு புத்துணர்வோட மூளை இருக்கும். இது வந்து இந்த சிந்தனை திறன் ஆரோக்கியத்துல முக்கியமான ஒரு விஷயம்.
0: அதுதான் இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம், ஒரு பயிற்சினாலே ரத்த ஓட்டம் அதிகரிக்கும், கால் முதல் மூளை வரைக்கும் வந்து ரத்த ஓட்டம் சீராக போகும். அப்போ எல்லா உறுப்புமே ஆரோக்கியமாக இருக்கும், வேலையை சிறப்பாக செய்ய முடியும், அறிவு கூர்மை அதிகரிக்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும். முக்கியமாக நம்ம ஆக்சிஜன் எல்லாத்துக்கும் போகணும் சார், அதுக்கு ஒரு பயிற்சி தேவை நமக்கு.
1: இப்போ இந்த சிந்தனை திறன் ஆரோக்கியம், அதாவது அறிவுசார் ஆரோக்கியம், இதில் வந்து பத்மாசனம், பிராணாயாமம், அப்புறம் அந்த விருக்ஷாசனா அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு காலை மட்டும் வந்து உயர்த்திக்கிட்டு இன்னொரு காலை ஊன்றி மரம் போல சிலையா நிக்கிறது, இது வந்து நம்ம யோகம் செய்யறவங்க நிறைய பேர் செய்யறத உடனே பார்ப்போம், அந்த முத்திரையே அவங்க காட்டுவாங்க. இதெல்லாம் வந்து அறிவை வந்து தூண்டி மூளையை நல்லா செயல்பட வைக்குங்கிறாங்க. இது எந்த விதத்துல,
0: அதாவது இது வந்து அக்குபஞ்சர் சொல்லுவாங்க, அக்குப்ரெஷர் சொல்லுவாங்க, அது ஒரு கலை, அது ஒரு சிகிச்சை முறை, அது யோகத்துல இதுலயே வருது. இந்த ஆகினை முத்திரன்னு ஒண்ணு, எல்லா ஐந்து விரல்களும் மற்ற ஐந்து விரலோட ஒன்னா சேர்ந்து இருக்கிறது.
1: இந்த வலது கை கட்ட விரல் இடது கை கட்ட விரலோட சேரணும்,
0: நடுவிரல் மோதிர விரல் அந்த கடைசியா இருக்காது, இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு சேர்ந்து கொஞ்சம் அகலப்படுத்தி சாதாரணமாக நம்ம தொடமலை வச்சுக்கலாம், இல்லை டேபிள் இருந்தால் டேபிள் மேலே வச்சுக்கலாம். இதை தினமும் நம்ம சீரியஸாக உண்மையிலே வந்து நம்மளுடைய அறிவாற்றல் வளரணும், மனநிலையை ஒருநிலைப்படுத்தணும். படிப்பில் மாணவர்கள் எல்லோருமே, வேலையில் இருக்கிறவங்க கூட, அலுவலகத்தில் இருக்கிறவங்க கூட, ஆசிரியர்கள் கூட, எல்லாமே வந்து மனசை வந்து ஒருநிலைப்படுத்தினா தான் நம்ம நினைவாற்றல் வந்து அதிகரிக்கும். ஸோ அறிவாற்றல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த ஒரு முத்திரா போதும், ஆகினை முத்திரன்னு சொல்றது, சேர்ந்து ஒரு 15 நிமிடம் தினமும் இரண்டு வேலையாக இருந்தால் சிறப்பு, இல்லை ஒரு வேலையாக நம்ம செய்து வரணும். இது குறிப்பாக வந்து இரவுல செஞ்சால் ரொம்ப நல்லது, இந்த ஒரு முத்திரை மட்டும் போதும்.
1: சரிங்க சார். இந்த அறிவுசார் ஆரோக்கியத்தில் வந்து ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்ணுறது, ஏன்னா வந்து நம்ம உடம்பே வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் தான் நடக்குது.
0: கண்டிப்பாக
1: இந்த ஹார்மோன் செக்ரியேஷன், அப்புறம் ஒரு கார்டிசால் சொல்கிறோம், ஒரு அட்ரினலின் சொல்கிறோம், டோபாமைன்னு சொல்கிறோம், மெலட்டோனின் ஹார்மோன் சொல்கிறோம், எல்லாம் ஹார்மோன்ஸ் நிறைய இருக்குது. பட் இதெல்லாம் ஒரு சீராக இருக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், தேவையான அளவு சுரக்கணும், நல்ல முறையில் நம்ம உடம்புல இருக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து யோகா வந்து ரொம்ப உதவுதுன்னு சொல்கிறாங்க சார். இந்த ஹார்மோன் சமநிலைக்கும் இப்போ இந்த யோகா பயிற்சிக்கும் என்ன தொடர்பு?
0: இது ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம நிறைய உடற்பயிற்சி பண்ணுறோம் நம்ம, ஆனால் ஹார்மோன்ஸ் பேலன்ஸாக இருக்கான்றது கேள்விக்குறி. ஆனால் யோகத்தில் இயற்கையாகவே அதை நம்ம ஒரு பிராணாயாமம் சொன்னோம், நம்ம உள்ளார மூச்சு எங்கெல்லாம் போகுதோ அது கூடயே போகும்போது காற்று எல்லா இடத்துலையும் பரவும், வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி. சின்ன சின்ன நாளமில்லா சுரப்பிக்கும் போகும்போது அது இயல்பாக சந்தோஷமாக செயல்படும். இன்னொன்று, நம்ம கவனத்தை வந்து செலுத்துறோம், அதாவது மனம் எங்கே போகுதோ அங்கே வந்து உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும், ஆக்சிஜன் அங்கே போகும், இயற்கையாகவே வந்து அது பேலன்ஸ் ஆகும்.
1: இப்போ இன்னொன்று சார், இப்போ வந்து மனம் எப்போதும் ஒரு பதட்டமாக இருக்குது, ஒரு டென்ஷனாக இருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி யோகா பயிற்சி பண்ணுங்க, அல்லது எப்போதுமே உனக்கு இந்த மாதிரி மனநிலை இருக்கா டெய்லி யோகா கிளாஸ் போங்க, நிச்சயமாக உங்களுக்கு கொஞ்ச நாள்லயே அதுக்கான ஒரு விடிவு உங்களுக்கு கிடைக்கும், மனம் தெளிவு பெறும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த பிரச்சனைகள்லாம் தவிக்கிறோம் சார், நாங்கள் ஏதாவது சொல்லுங்க
0: சார். யோகா வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராக்டிஸ் சார். சிஸ்டமேட்டிக்னா யோகா அனுசாசனம்னு சொல்லுவாங்க. யோகான்றது ஒரு சயின்ஸ், அணுனா சயின்ஸ், அதை நம்ம அப்படியே ஈஸியாக எடுத்துக்க முடியாது இல்லைங்களா. அது ஒரு முறை இருக்குது, அந்த ஒரு ஃபார்முலா போட்டால் தான் அது வேலை செய்யும். அது மாதிரி இது ஒரு முறையாக செஞ்சோன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். அதை நம்ம அந்த 8 படிகள் இருக்குது, யமோ நியமோ ஆசனம் பிராணாயாமம் பிரித்தியாகாரா தாரணா தியான சமாதி, இந்த 8 படிகளும் முறையா செய்யணும். நம்ம
1: முறையான பயிற்சியும் வேணும் நமக்கு,
0: முறையான ஒரு ஆசிரியர்
1: ஒரு புக்கை பார்த்துட்டு நாமளா செய்யறது அது வந்து அந்த அளவுக்கு நல்லது இல்லைங்க,
0: அது அவ்வளவு ஆரோக்கியம் கிடையாது. ஒரு ஆசிரியரோட செய்யறது தான் எப்பயுமே நல்லது, அது இந்த 8 படிகள் முறைப்படி போகணும்.
1: அப்புறம் சார், நிறைய பேர் வந்து சரியான தூக்கம் இல்லாம தவிக்கிறாங்க, தூக்க மாத்திரை போட்டுட்டு தூங்குறவங்கலாம் நிறைய பேர் சொல்றாங்க, ஆனா இந்த யோக பயிற்சி செஞ்சா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க சார்.
0: யோக பயிற்சி நீங்க செய்யும்போது இயற்கையா நல்ல தூக்கம் வரும் சார். தூக்கம் எப்படி வருதுன்னா பயிற்சியின் போது ஆக்சிஜன் நல்லா போகும் சார், உடல் முழுவதும் எல்லா உறுப்பும் நல்லா வேலை செய்யும் சார். இப்ப இயற்கையாகவே நமக்கு தூக்கம் வந்துடும்.

0: பண்ணுவேன் சார். ஒரு 5 நிமிடம் இல்லை 10 நிமிடம் தியானம் பண்ணாலும் இயற்கையாக தூக்கம் வந்துடும். இல்லை ஒரு மூச்சு பயிற்சி பண்ணால் கூட அந்த நேரத்தில் டக்குன்னு தூக்கம் வந்துடும். ஏற்கனவே நீங்கள் பண்ணிடுறீங்க உடற்பயிற்சி ஏதாவது, இல்லை யோகா பயிற்சி இல்லை உடற்பயிற்சி உடன் பண்ணால் கூட இயற்கையாக தூக்கம் வந்துடும் சார். நம்ம உழைக்கணும் சார், உடல் உழைப்பு அவசியம்
1: சார். இன்னொன்று சார், இந்த நினைவாற்றலை தக்க வைப்பதற்கு யோகா எந்த விதத்தில் உதவுது? இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சார், மாணவர்கள் கல்லூரியில் இருப்பாங்க, பள்ளிக்கூடத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நினைவாற்றலை வந்து தக்க வைக்கிறதுனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு யோகா வந்து ரொம்ப உதவியாக இருக்கு, அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன்.
0: குறிப்பாக நம்ம யோகா பயிற்சி பண்ணும்போது ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சிலாம் பண்ணும்போது இயற்கையாகவே ஒரு அமைதியான நிலை கிடைக்கும் நமக்கு, எந்த தொந்தரவும் இருக்காது. அப்போ அவங்களால நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும் சார். மாணவர்கள் இருந்தால் படிப்பில் சிறப்பாக செய்யலாம், அவங்க யாரும் இங்கே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. சில நேரம் மாணவர்கள் யோகா பயிற்சி பண்ணுறவங்களும் பண்ணாதவங்களுக்கும் பார்த்தன வகுப்பில் இவன் அமைதியாக இருந்து கவனிப்பான் வகுப்பை. யோகா பயிற்சி பண்ணாதவன், அந்த பிரின்சிபிள் தெரியாதவன் சீண்டிகிட்டே இருப்பான், அவனை குத்துவான், அந்த பேனை ஆடி ஆரோக்கியம் சிந்தனையை தக்க வச்சுக்கிறது, இது ரெண்டுமே அற்புதமா வேலை செய்யும் சார். நம்ம எப்ப யோகா பயிற்சி ஆரம்பிச்சாலும் அவங்க நல்ல முறையில கவனத்தை செலுத்த முடியும் சார், அதுல சந்தேகமே இல்லை.
1: இன்னொன்னு சார், ஒரு நிமிஷத்துல ஒரு 16 தடவை சுவாசிக்கிறவன் வந்து அதை ஒரு 12, 10 கொண்டு வந்தானா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு ஆயுள் அதிகமாகும்ன்றாங்க. பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சி, அது எந்த விதத்துல உதவு சார்?
0: ஒரு நிமிடத்துக்கு 15 முறை சார் ஒரு இயல்பா நடக்கிறது எல்லாருக்கும். அதை நம்ம வந்து மூச்சு பயிற்சி மூலமா அதை 8 கொண்டு வரலாம், 7 கொண்டு வரலாம், 6 கூட கொண்டு வரலாம் சார். நீங்கள் எந்த அளவுக்கு அதை குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கையில் வரும் சார. உங்களுக்கு திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கார் உட்கார்ந்த இடத்துலே. காரணம் வந்து இந்த தியானமும் இந்த மூச்சு பயிற்சியும் தான் அவர் இவ்வளோ நாள் வந்து வாழ வச்சது.
1: அதாவது உண்மையிலேயே இவ்வளவு வருஷம் வாழ்ந்தாருங்கிறது நமக்கு ஆராய்ச்சி பூர்வமா அறிவியல் பூர்வமா தெரியாது. மூச்சு பயிற்சியை பத்தி அவருடைய பாடல் எல்லாம் இருக்குது, அது மூலியமா நிச்சயமா வந்து நமக்கு நீண்ட ஆரோக்கியம், நீண்ட காலம் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது அதை வந்து அறிவியலும் ஒத்துக்குது.
0: டாக்டர் கே பிரிஷான் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் சார் ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க வந்து கண்ணை கட்டி விட்டுறாங்க, அவங்க எல்லாமே என்னன்னு வெளியில இருக்கிறதுலாம் சொல்லிடுறாங்க சார். அந்த ஆற்றல் எப்படி சார் அவங்களுக்கு வந்தது? அவங்க சொல்றாங்க யோகா பயிற்சி பண்றேன், தியான பயிற்சி பண்றேன், அவங்க நல்ல நினைவாற்றல் தக்க வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு டாக்டர் பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க சார், யூஎஸ்ஏ நம்ம நாடு இந்தியாவும் கொடுத்துருக்கு அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் சார். யோகத்தினால வந்து இந்த டாக்டருக்கு பீஷா ஒரு உதாரணமா
1: எடுத்துக்கலாம்னு சொல்றீங்க. சரிங்க சார், இவ்வளவு நேரம் வந்து யோகா மூலம் சிந்தனை திறன் ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்க வைப்பு இது சம்பந்தமா பல்வேறு செய்திகளை பகிர்ந்துட்டீங்க. உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம் சார்.
0: அப்புறம் இருக்கின்ற 12வது சர்வதேச யோகா தினத்தினுடைய கருப்பொருள் வந்து ஹெல்தி ஏஜிங், ஆரோக்கியமான முதுமை. இதுக்கு நிச்சயமா யோகா பயிற்சி வந்து ரொம்ப ஒரு உதவியா இருக்கும், அதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. நம்ம நல்ல சிந்தனையோட நல்ல நம்மளுடைய நினைவாற்றல் வந்து நம்ம நிலைத்து இருக்கிறதுக்கும், ஏதாவது உங்களால முடிஞ்சது ஒரு மூச்சு பயிற்சி, ஒரு தியான பயிற்சி, என்னவோ நீங்க உங்களால முடிந்ததை நல்ல ஒரு ஆரோக்கியமான இடத்துல செய்து பயனடுமாறு இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில், யோகா மூலம் சிந்தனை திறன் ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்க வைப்பு குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் யோக கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர். முருகேசன் அவர்களுடன் நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

நேயர்களே, இன்று இரவு மணி 7:32 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் மேலாண்மை செய்வது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின்

பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா விளையாட்டுத் துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய ஒத்திசார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 30ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது சிறுவாணி சாரல்.
3: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
4: டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
3: மாமா, நீ அசி.
4: என்னடா திட்டியா?
3: இல்லடா அசி. நான்
5: மக்கா மிஷி.

0: தி வாரியர் திரைப்படத்திற்காக சிலம்பரசன் ஹரிப்ரியா குரல்ல கேட்டு ரசிச்சோம். அந்த பாடல இசை தேவி பிரசாத்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: நேர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை தொழில் முனைவோர் மலர் விழி அமல்ராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் கட்டுப்பாட்டில் 8 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பகுதி நேர பிஇ படிப்புகள் வழங்கப்படுதுங்க. இந்த படிப்புகளில் நீங்கள் சேரணுன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கிறது அவசியமாக இருக்கும். அப்படியே பணிபுரிந்து கொண்டு நீங்களும் குறைந்தபட்சம் ஒரு ஓராண்டு பணிபுரிந்தவரை கூட விண்ணப்பிக்கலாம் இந்த இதுக்காக. நீங்கள் இதுக்கு இன்னும் தகவல் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இணையதளம் ஐடி சொல்கிறோம், குறிச்சிக்கோங்க. www.ptbetnea.com என்ற இணையதளம் வாயிலாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண் சொல்கிறோம், குறிச்சிக்கோங்க. 0422259000 அலைபேசி எண் 9489777757. இந்த எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: இன்று மதியம் 2:30
2: பாப்பாவுக்கு ஆசி சூடி
1: நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பாரதியார் கதை ஒயில் குமி கேட்கலாம். பாடுவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.
3: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
4: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புல்லா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க.

கங்குவா திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டு ரசிச்சோம். நேரம் 9:18. நாம் இணைந்திருக்கின்றோம் சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில். கோவில்களின் திருப்பணி பராமரிப்பு, அன்றாட சேவைகள் ஆகியவற்றுக்காகவும் வெளிப்பட தன்மையை உறுதி செய்யும் வகையிலாகவும் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து அறிவிக்கும் வரையிலையும் எல்லா கோவிலோட டெண்டர் நடவடிக்கைகளையும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கதா அறநிலையத்துறை மண்டல அதிகாரி தெரிவிச்சிருக்காருங்க. நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்திரப்பன் குழுவினர் வழங்கும் பாரதியார் கதையோட ஒயில் கும்மி கேட்கலாம்.

0: அனிருத் ரவிச்சந்திரன் ஜுனிதா காந்தி பாடியிருந்தாங்க. அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைச்சிருந்தது டாக்டர் மூவிக்காக. இது சிறுவாணி சாரல்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நாம இணைஞ்சிருச்சு கேட்டுட்டு இருக்கோம் சிறுவாணி சாரல். நேர்களே, நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க கௌசிகா நதியில, அதாவது கோயம்புத்தூர்ல 52 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது இல்லையா, கௌசிகா நதியில வந்து 98 பறவை இனங்கள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நம்ம கோவையை சேர்ந்த பறவை ஆர்வலர்கள். இன்னைக்கு நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம்ல 103 FM 9:15 இரவு 9:15 மயில்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலருக்கு இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்.

0: விடுதலை திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்து பாடியிருந்தார் அனன்யா பட் அவங்களோட சேர்ந்து. இது சிறுவாணி சாரல். நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
3: கரையானுக்கு பேரு வெள்ளரும்பு தானுங்க. தோல் வந்து ரொம்ப மென்மையா இருக்கும். இது ஆண் கரையான் வந்து ஈசல்னு நம்ம சொல்லுவோம். ரக்கை கொண்டு முளைச்சு நிறைய ஆயிடுச்சுன்னா கூட்டு வெளியே துரத்திட்டுரும்.
2: கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்துவது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

கடிதம் எழுதி அன்பை பகிர அழைக்குதுங்க தபால் துறை. இன்னும் எப்படி கேட்குறீங்க, கடிதங்கள் வழியாக மீண்டும் மக்கள் இணைவதை வலியுறுத்தி ஆர்எஸ்புரம் தலைமை தபால் நிலையத்தில் ஒரு சிறப்பு முகாம் நடைபெற இருக்கு. அதாவது இன்னைக்கு மாலை 4 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நடைபெறுதுங்க. ஸோ உங்கள் வந்து நீங்கள் அதில் பங்கேற்கணும்னா உங்களுக்கு அஞ்சல் அட்டை, அப்புறம் சிறப்பு முத்திரை அஞ்சல் அட்டை இதெல்லாமே கொடுப்பாங்க. உங்களோட பழைய நினைவுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இன்று மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும்.

0: விஸ்வாசம் திரைப்படத்திற்காக அந்த பாடலை பாடியிருந்தாங்கள் ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல். நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சிறுவாணி சாரல்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
0: கோவை மாநகர ஊர்காவல் படையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புறதுக்கு தேர்வு நடைபெறுத்த இருக்காங்கங்க. ஊர்காவல் படையில் சேர்ந்து காவல்துறையில் இணைந்து பணியாற்ற விரும்புகிறீங்களா, கோவை மாநகரம் மற்றும் சுற்றுப்புற பகுதியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா, அதாவது வர 30ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ள கோவை காந்திபுரம் ராம்நகர் ரங்கநாதபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இருக்க கோவை மாநகர ஊர்காவல் படை அலுவலகத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதை வந்து இந்த தகவலை நமக்காக கொடுத்துருக்காங்க கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் கண்ணன். அவங்க வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் இது நமக்காக கொடுத்துருக்குறாங்க. நேர்களே, நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் சிறுகதை எழுத்தாளர் சகா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேரம் 9:41. கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் டிராக்டர் ஓட்டுநர் பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்குதுங்க. தேர்வு செய்யப்படுற டிரைவர்களுக்கு ஆண்டு முழுவதும் தினசரி வேலை வாய்ப்பு வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. மேலும் தகவல் தெரியணும்னா அலைபேசி எண் சொல்கிறோம், குறிச்சிக்கோங்க. 7598460000. இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.

0: நேரம்லே திரைப்படத்திற்காக அந்த பழைய ரஹ்மானும் தீ பாடியிருந்தாங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் நேரம் 9:45.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேர்களே, இன்று இரவு 7:32 ஏறும் ஊறும் கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் மேலாண்மை செய்வது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம்.

இது சிறுவாணி சாரல். இன்னைக்கு என்ன நம்ம கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு அடுத்த நியூஸ் பார்க்கலாம். கோவை அவினாசி ரோட்டில் இருக்க தனியார் கல்லூரியில பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டத்தின் கீழே ஊக்கத்தொகை வழங்கும் விழா இன்னைக்கு நடைபெற இருக்குதுங்க.

இன்று மாலை 5 இருந்துட்டு சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் சிறுகதை எழுத்தாளர் சகா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 9:15 இரவு 9:15 மயிலிறகு மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக்காக இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நிறைவேற்றது சிறுவாணி சாரல், தொடர்வது இது உங்கள் சாய்ஸ். அதற்கு முன்பாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்துள்ளார். முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் தற்போது சட்டப்பேரவையில் நடைபெற்று வருகிறது. இந்திய பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்திசார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு

0: ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கசாவடி அருகே டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்புப் படையினர் விரைந்து கட்டுப்படுத்தினர். ஆம்பூர் அருகே கோவில் திருவிழாவில் வான வேடிக்கையின்போது பட்டாசு வெடித்து 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. 10:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. இது உங்கள் சாய்ஸ், உங்களுடைய பாடல் விருப்பமா. 2000களுக்கு மேல வந்து சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். உங்களுடைய பாடல் விருப்பமும் நிகழ்ச்சியில வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பாடல் விருப்பங்களை மெசேஜா டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம். அண்ட் முதல் பாடல் நம்ம கேட்க போறது உங்களுடைய விருப்பம் இல்லை, ஏன்னா 8 மணிக்கு இந்த பாடல் நம்ம கேட்க ஆரம்பிச்சோம். பாதியில் நம்ம அதை முழுசாக கேட்க முடியாததுனால இப்போ நம்ம இது உங்கள் சாய்ஸில், அதுவும் ஒரு சாய்ஸாக கேட்டு என்ஜாய் பண்ணலாம். மனுநிதி திரைப்படத்துலேருந்து பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இது உங்கள் சாய்ஸ் வித் மீ ஆர்ஜி நிஷா.

10:08 ஆயிட்டு இருக்கு. கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ். நேர்களுடைய விருப்ப பாடல்களை கேட் என்ஜாய் பண்ண போறோம் இல்லையா? முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க தென் பொன்முடி பங்கஜம் கணேசன். தெரிய படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கேட்டு நம்மளும் என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.

0: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
1: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல ஜூன் 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புல்லா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
3: பத்து மணி 15 நிமிஷம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க புளியம்பட்டி பழனி அம்மாள் தக்ஷிதா. ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து ஒவ்வொரு பூக்களுமே பாடல் கேட்டிருக்காங்க. நம்மளும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.

பத்து மணி 20 நிமிஷம் கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ். அடுத்த பாட்டுக்கு விருப்பம் கேட்டிருக்க விருப்பம் தெரிவிச்சிருக்கக்கூடிய நேயர் யாரு அப்படின்னா ஹைரீனா ஷபீன். இவங்க பல்லடம்ல இருந்து கேட்டிருக்காங்க. கேட்டிருக்கக்கூடிய பாடல் சுந்தரபாண்டியன் திரைப்படத்துல இருந்து நெஞ்சுக்குள்ளே அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்காங்க. நம்மளும் கேட் என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன்டு ஆகாஷ்வாணி.

பத்து மணி 25 நிமிஷம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ். அடுத்த சாய்ஸ் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, கோவை பிஎன் புதூர், மதன்குமார், அனிதா இவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க. கும்கி படத்துக்காக பாடல் கேட்டிருக்காங்க. நம்மளும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.

0: திஷா திட்டத்தின் டெலிலா நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 144454 மற்றும் www.tele-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். பத்து மணி 30 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ். அடுத்த சாய்ஸ் விஜயமங்கலம், கீர்த்தனா, சரிதா, பூங்கொடி, தேவி, கோபால், அபி கேட்டிருக்காங்க கருப்புசாமி குத்தகைதாரர் படத்துக்காக. கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.

பத்து மணி 35 நிமிஷம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ். அடுத்த சாய்ஸ் கேட்டிருக்காங்க கலியம்புதூர், மணி, கீர்த்தனா, ஜித்வின், நிஷோக். கேட்டிருக்கக்கூடிய பாடல் தொட்டால் பூமலரும் திரைப்படத்திற்காக. நம்மளும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. பத்து 10:41 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. இது உங்கள் சாய்ஸ். அடுத்த சாய்ஸ் கேட்டிருக்காங்க, பாண்டவர் பூமி திரைப்படத்திலிருந்து அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள் அப்படிங்கிற பாடல். எல்லப்பாளையம் பழனிசாமி லோகு அக்கி இவங்களுக்காக பாடல் வருது. நம்மளும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.
1: எங்கள் குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாமல் குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சலில் ஆடித்திருந்த எங்களுக்கு காத்தடிச்ச அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

10:47 ஆயிட்டு இருக்கு. கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க திருப்பூர் பாண்டியன் நகர், மீனாட்சி, விஜயகுமார், கவின். கேட்டிருக்கக்கூடிய பாடல் காவலன் திரைப்படத்திற்காக வருது. கேட் என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன்.

10:51 கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ். அடுத்த சாய்ஸ் ஜனார்த்தனன், பவித்ரா, ஸ்ரீ வைஷ்ணவி, சைந்தவி, தாசப்ப கவுண்டன் புதூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. பார்த்தேன் ரசித்தேன் படத்துக்காக எனக்கென ஏற்கனவே அப்படிங்கிற பாடல் கேட் என்ஜாய் பண்ணலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: 10:56 ஆயாச்சு. நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருந்தீங்க, இது உங்கள் சாய்ஸ். நிறைவான பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருப்பூர் ஐயம்பாளையம் அம்சபேணி ஹிருதயராஜ் முதல்வன் திரைப்படத்திற்காக கேட்டிருக்காங்க. நம்மளும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: நேரம் 11 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் திரு விஜய் முன்மொழிந்த அரசினர் தனி தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்று வருகிறது. காவிரி நதிநீர் உரிமையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ந்து வரும் மற்றும் எதிர்கால தொழில்நுட்பத்தில் இந்தியா முதலீடு செய்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா ஆகிய 4 மாநிலங்களில் பயறு வகை மற்றும் எண்ணெய் வித்துக்களை மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பெருமளவில் கொள்முதல் செய்வதற்கு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஒப்புதல் அளித்துள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. கொப்பரை மற்றும் பச்சை பயிறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கச்சாவடி அருகே டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்பு படையினர் விரைந்து கட்டுப்படுத்தினர்.

0: 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கச்சாவடி அருகே டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்பு படையினர் விரைந்து கட்டுப்படுத்தினர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆம்பூர் அருகே கோவில் திருவிழாவில் வான வேடிக்கையின் போது பட்டாசு வெடித்து 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு 380 ரூபாய் குறைந்து சவரன் 1,08,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 4000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தைவான் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பெலா தம்கான்கர் சீனாவின் ஃபெயர்ஹூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் மெக்சிகோ 1-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நிலையத்தில் நேரம் 11:02. நேயர்கள் இனி கேட்கலாம் சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் அடூர் எல் சுதர்சனம் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நிலையத்தில் நேரம் 11:30. நேயர்கள் இனி கேட்கலாம் ரெயின்போ கிளாசிக்ஸ்.

பச்சை விளக்கு திரைப்படத்திற்காக பாடலை பாடியது பி சுசிலா, எல்ஆர் ஈஸ்வரி, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. ரெயின்போ கிளாசிக் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம்.

சர்வர் சுந்தரம் திரைப்படத்திற்காக அந்த பாடலை பாடியது பி சுசீலா. இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி. ரெயின்போ கிளாசிக் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் சிறுகதை எழுத்தாளர் சகா அவர்களுடன் நேர்முகம் ரெயின்போ கிளாசிக் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக

1962 வெளிவந்த சாரதா திரைப்படத்திற்காக அந்த பாடலை பாடியது டி எம் சவுந்தரராஜன், இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன். இது ரெயின்போ கிளாசிக்.

0: 1960 வெளிவந்த பார்த்திபன் கனவு திரைப்படத்திற்காக பாடலை பாடியது ஏ.எம். ராஜா, பி. சுசீலா. இசை வேதா, பாடலாசிரியர் கண்ணதாசன். ரெயின்போ கிளாசிக் நிறைவு பெற்றது. தொடர்வது வசந்த இல்லம்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: கோயம்புத்தூர் 103 FM. நேரம் நண்பகல் 12 மணி.
1: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில வல்லுநரின் வார்த்தை.
2: வணக்கம் நேயர்களே, வசந்த இல்லம்ல இன்னைக்கு வல்லுநரின் வார்த்தை. உங்க எல்லாருக்கும் தெரியும், வல்லுநரின் வார்த்தை நிகழ்ச்சிக்காக நம்ம ஸ்டுடியோவுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களை அறிமுகப்படுத்துறேன். தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களை வரவேற்போமா? வணக்கம் மலர்விழி.
3: வணக்கம் மேடம்.
2: ஃபர்ஸ்ட் டைமா நீங்கள் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு? நீங்கள் ஏற்கனவே வந்திருக்கீங்களா?
3: வந்திருக்கேன்.
2: உங்களுக்கு ஆல் இண்டியா ரேடியோ பழக்கம் உண்டா? கேட்டு.
3: ஆ, பழக்கம் உண்டு.
2: கேட்பீங்க என்ன ஆல் இண்டியா ரேடியோவில்? நீங்கள் என்ன கேட்பீங்க?
3: அஃப்கோர்ஸ் பாட்டு கேட்போம்.
2: குட். சரி, மலர்விழிக்கு சொந்த ஊர் எது?
3: கோயம்புத்தூர்.
2: படித்ததெல்லாம்
3: எல்லாமே கோயம்புத்தூர்.
2: கோயம்புத்தூரில் தான் ஸ்கூலிங் பண்ணீங்க. சரி, ஸ்கூல் எங்கே படிச்சிங்க?

0: கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ட்ரைனிங் ஸ்கூல்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் ராஜா ஸ்ட்ரீட்ல. காலேஜ் வந்து நான் பிஷப் அப்பாசாமி காலேஜில் பிஎஸ்சி மேக்ஸ் படித்தேன்.
1: மேக்ஸ் படிச்சுட்டு முடிச்சுட்டு உடனே வேலைக்கு ஏதாவது போகணும்னு இருந்ததா, இல்லை நம்ம வேலைக்கு போக வேண்டாம் நம்ம ஒரு பிஸ்னஸ் விமன் ஆனோம்னு இருந்ததா? அப்போ ஏதாவது ஐடியா இருந்திருக்குல்ல, சொல்லுங்களேன் உங்கள் ஐடியா பற்றி.
0: ஐயோ, காலேஜ் படிச்சு முடிக்கிற வரைக்கும் எந்த ஐடியாவோ ஒரு பெரிய நமக்கு ஒரு கனவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ஒரு பெரிய கோலோ, காலேஜ் முடிஞ்சாச்சு இனி ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம். வீட்ல எல்லாம் வந்து 25 இயர்ஸ் முன்னாடி இல்லையா, 25-26 இயர்ஸ் முன்னாடி,
1: சரி
0: அதெல்லாம் ஸ்கூலுக்கு வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டில் இருந்தால் போதும் அப்போ அப்படின்னாங்க. இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன், சரி கம்ப்யூட்டர் கிளாஸ் ஏதாவது சேர்ந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போல்லாம் கம்ப்யூட்டர்னா தனியாக கிளாஸ் போய் தான் படிக்கணும். ஒரு 6 மந்த்ஸ் கோர்ஸ் போனேன். போய் முடிச்சோன்னே பக்கத்தில் ஆர்எஸ்புரத்தில் ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை இருக்குன்னு சொன்னாங்க. எங்கள் சித்தப்பா அங்கே பக்கத்தில் ஒர்க் பண்ணார், அவர் ரெக்கமெண்ட் பண்ணார். ஜஸ்ட் சும்மா போய் பார்த்தேன், டெலிகாலிங்க்கு எடுத்துக்கிறதுக்காக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். எனக்கு அந்த ஷோரூமோட ஆம்பியன்ஸ் பார்க்கும்போதே ஒரே சிரிப்பாக இருந்துச்சு. இங்கே

0: பக்கத்தில் ஆர்எஸ்புரத்தில் ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை இருக்குன்னு சொன்னாங்க. எங்கள் சித்தப்பா அங்கே பக்கத்தில் ஒர்க் பண்ணார், அவர் ரெக்கமெண்ட் பண்ணார். ஜஸ்ட் சும்மா போய் பார்த்தேன், டெலிகாலிங்க்கு எடுத்துக்கிறதுக்காக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். எனக்கு அந்த ஷோரூமோட ஆம்பியன்ஸ் பார்க்கும்போதே ஒரே சிரிப்பாக இருந்துச்சு. இங்கே பயங்கர கார்பரேட் கம்பெனி, அதனால அங்கே போய் இங்கே நமக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ஒரு 10 days கழித்து எனக்கு கால் வந்தப்போ, பரவாயில்ல நம்மளையும் வேலைக்கு செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிது. நான் என்னோடய கெரியரை ஒரு ரிசப்ஷனிஸ்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன்.
1: சரி, எவ்வளோ வருஷம் அந்த ஆஃபீஸில் இருந்தீங்க?
0: 3 years ஒர்க் பண்ணேன்.
1: அதுக்கப்புறம்
0: மேரேஜ் ஆயிடுச்சு. அவ்வளோ சரி.
1: மேரேஜ் ஆனப்புறம் உங்கள் வீட்டில் ஒர்க் பண்ண சொல்லலை?
0: ஆமாம், வீட்டில் நான் வேலைக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சோடனே ரிசைன் பண்ணிட்டேன். லவ் மேரேஜ், ஸோ ரிசைன் பண்ணிட்டேன். வீட்லேயும் வந்து வீட்டில் இருக்கணும் அவ்வளோதான். ஸோ ஃபுல் டைம் வீட்டில் இருக்க போர் அடிக்குது, அதனால நம்ம எங்கள் வீட்டில் அவர் பிஸ்னஸ் பண்ணுறனால கூட போய் கடையில் இருந்துக்கலாம் அப்படின்னு போக ஆரம்பித்தது தான் என்னோட பிஸ்னஸோட ஸ்டார்டிங்.
1: சரி, நான் அதுக்கு வரேன். அதுக்கு முன்னாடியே உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார்?
0: ஃபர்னிச்சர் ஷோரூம்.
1: அதான் வச்சுட்டு இருந்தாரு, ஃபர்ஸ்டே வச்சிருந்தாரு.
0: மேனுஃபேக்சரர் ஷோரூம். அவர் எங்கள் ஆஃபீஸில் எங்க கூட ஒர்க் பண்ணாரு. அவங்க பிரதரோட பிஸ்னஸ் தான் வந்து மேனுஃபேக்சரிங். இவர் வந்து கூடவே அதை ஸ்டோரா மாற்றி ஒரு மார்க்கெட்டிங் மூலியமா அடுத்த லெவல் பண்ணியிருந்தாரு.
1: இது எந்த இயர் இது?
0: நாங்கள் வந்து 2003.
1: சரி, 2003லலாம் இவ்வளோ ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் வந்து ஃப்ளரிஷிங்காக இருந்ததா, இல்லை அப்போ தான் ஆரம்பித்த புதுசாக அது?
0: அதான் நான் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர்னு ஒன்று அப்போ தான் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கம்ப்யூட்டர் விற்கும் போது கண்டிப்பாக கம்ப்யூட்டர் டேபிள்,
1: ஓகே,
0: அதுதான் மேனுஃபேக்சர். நாங்கள்
1: இனிஷியலாக அதுதான் பேசிக்காக பண்ண ஆரம்பிச்சது,
0: அதுதான் எங்களோட ஸ்டார்டிங் வந்து கம்ப்யூட்டர் டேபிள் தான்.
1: வெரி குட். உங்கள் கம்பெனியில் அதை தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தீங்க ஆரம்பத்தில்?
0: ஆமாம், ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது ஒரே ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் தான் எங்களோட ப்ரொடக்ஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குது, இனி என்னெல்லாம் ஓப்பனிங்ஸ் இருக்குது ஃபர்னிச்சர்லன்னு பார்த்து பார்த்து பார்த்து இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு 5 ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம்.
1: ஓ, பிஸ்னஸ் வந்து இப்படி தான் ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் எடுத்த உடனே யாருக்குமே ஒரு ஜம்ப் இருக்காது இல்லையா? எனி பிஸ்னஸ் இல்லையா, கொஞ்சம் மெதுவாக தான் போகும். உங்கள் வீட்டுக்கார் பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்ததா? எந்த நிலையில இருந்தது?
0: கம்ப்யூட்டர் டேபிள் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் பேசிக். அப்போ ஒரே ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் செஞ்சு விற்று அந்த பேமெண்ட் வாங்கி 2 டேபிள் செஞ்சு வெறும் கம்ப்யூட்டர் டேபிள் மட்டும் இல்லாம இன்னைக்கு என்னெல்லாம் தேவை ஃபர்னிச்சர்ல மார்க்கெட்ல, கஸ்டமர்ஸ்க்கு என்னெல்லாம் சாட்டிஸ்ஃபைடு, என்னெல்லாம் மார்க்கெட் க்ரோ ஆகுது, அதோட பீக்ல இன்னைக்கு நாங்க இருக்கோம்.
1: ஒரு ஷோரூமா, பெரிய ஷோரூமா, செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் ஆரம்பிச்சது, இதெல்லாமே உங்களுடைய வளர்ச்சி தான் காட்டுது இல்லையா? பட் இந்த ஒரு பெரிய ஷோரூமா வச்சது எந்த வருஷத்துல?
0: நாங்கள் 2006லேயே வந்து 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஷோரூம் போட்டோம்.
1: அன்னைக்கு எங்கே எங்கே போட்டீங்க ஃபஸ்ட்டு?
0: அங்கே எங்கள் விமன்ஸ் பாலிடெக்னிக் சிக்னல் தான் எங்களோட ஃபஸ்ட்டு ஷோரூமு. 2004ல் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஷோரூம் போட்டிருந்தோம். 2006ல் அது 3000 ஆச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் கிடைக்கிற கடை எல்லாமே வாடகைக்கு எடுத்தோம். 2000 சதுரடி, 3000 சதுரடின்னு பக்கத்தில் சின்ன சின்ன கடைக்கு எடுத்து ஒரு ஒரு செக்ஷனாக போட்டிருந்தோம். அப்போல்லாம் ஸ்டீல் பீரோ, ஸ்டீல் டேபிள், அப்புறம் சோஃபாஸ், டைனிங், அப்படி ஒன்று ஒன்றா போட்டிருந்தோம். அப்புறம் 2011ல் நாங்கள் வந்து ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரே ஷோரூமாக எடுத்தோம். அப்போலாம் வந்து மொசைக் போட்ட பில்டிங் தான் இருக்கும். ஸோ டைல்ஸ் போட்ட பில்டிங்கில் வந்து அந்த ஃபர்னிச்சர் எலிவேட்டாக காமிக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. எப்படியாவது இந்த ஷோரூம் நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்து நம்ம இதில் வந்து டைல்ஸ் போட்ட இடத்துல ப்ராடக்டை நல்லா எலிவேட்டடாக காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லி 2010 ஆயிடுச்சு, 10-11 ஆயிடுச்சு. 2014ல் நாங்கள் 30000 சதுரடியில் ஒரு பெரிய ஷோரூம் போட்டோம் தமிழ்நாட்டில்.
1: உங்களோட ஓன் ஷோரூம்?
0: அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே அவ்வளோ பெரிய ஷோரூம் இல்லைங்க, சென்னையில் மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ ஹோம் சென்டர் அட்டோம் கூட மார்க்கெட்டுக்கு வரலை. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் போடும்போது கண்டிப்பாக இது ஒரு ஃபெயிலியர் கான்செப்ட்னு தான் எல்லாருமே பேசினாங்க. பட் ஃபஸ்ட்டு டேவே நாங்கள் அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் கான்செப்டாக கஸ்டமர் எங்களை புரிய வச்சாங்க, கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க.
2: வல்லுநரின் வார்த்தை.

0: கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
1: हमारी माँ बहनों का गौरव, उनका योगदान, उनका सामर्थ्य आज देश अनुभव कर रहा है।
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: உலித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி FM 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடி கொண்டிருக்கிறார் சௌமியா.
3: இது ஒரு ஹோம் பிசினஸ், ஆரம்பத்திலே நீங்க சொல்லிட்டீங்க, உங்க ஃபாதர் இன்லா, பிரதர் இன்லா எல்லாரும் இருக்காங்க, இப்ப நீங்களும் வேலை கத்துக்கிட்டீங்க. நீங்க இனிஷியலா வந்து கல்யாணம் ஆனப்புறம் போர் அடிக்குதுன்னு வர ஆரம்பிச்சீங்க, தீவிரமா அதோட நியூஆன்சஸ் எல்லாம் கத்துக்கிறது எப்ப ஆரம்பிச்சீங்க, கத்துக்கணும்னு எப்ப உங்களுக்கு ஆர்வம் வந்தது?
4: நம்மளா எதுவுமே கத்துக்கிறது இல்லை மேடம். நம்ம கடையில் உட்காரும் போதே அது புஷ் ஆகும். ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கொஷின் கேட்கும் போது நமக்கு தெரியலங்கும் போது அடுத்த தடவை அதை தெரிஞ்சுக்குவோம். அது அப்படி
3: போனதுதான்,
4: இதுக்கு நம்ம ஒன்றும் மெனக்கெடல. ஒரு கஸ்டமர் ஒரு கொஷின் கேட்குறாங்க, இன்னைக்கு அதுக்கு தெரிஞ்சுக்குவோம், நாளைக்கு அதோட டெப்த் தெரிஞ்சுக்குவோம். அவங்க ஒரு விஷயம் நம்மகிட்ட கேட்கும்போது நமக்கு தெரியாததை கேட்பாங்க, அப்போ அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். இப்படியெல்லாம் மார்க்கெட்ல இருக்கா, இப்படியெல்லாம் ப்ராடக்ட் இருக்கு, நீட் இருக்கு, ஸோ அதை அப்படியே நாங்கள் டெவலப் பண்ணோம்.
3: இதெல்லாம் ஒரு பக்கம். அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபர்னிச்சர்னா பேசிக்காக வந்து அப்போ வந்து மர ஃபர்னிச்சர் இருந்தது, இரும்புல பண்ணது இருந்தது, அந்த பவுடர் கோட்டட் அது இந்த மாதிரி தான், ரெண்டு தான் பேசிக்காக இருந்தது இல்லையா? இதில் வந்து உங்களுக்கு இந்த மரத்தோட தன்மை இதெல்லாம் பார்க்க தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு ஸ்டர்டிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, டீக்கு நான் ஸ்டர்டிட்டிக்கு சொல்லுவாங்க, இது பலால பண்ணது, இது வந்து பூவரசில் பண்ணது அப்படின்னு ஒன்று ஒன்று சொல்ல தெரியுமா உங்களுக்கு?
4: தெரியும் மேடம், பார்த்தாவே தெரியும்,
3: கிரெயின்ஸ் வச்சு சொல்லிடுவீங்க இல்லையா. அப்புறம் இது இது வந்து இத்தனை வருஷத்து பழைய ஃபர்னிச்சர்னு சொல்கிறாங்க, அதுக்கு அது பழசுனால கூட அதோட ஓல்ட் ஆக ஆக சில மரத்துக்கு வந்து ஸ்டர்டிட்டி இருக்கும், அதெல்லாம் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வந்துருச்சு இல்லையா? அதுக்கு நிறைய படிக்கணும் இல்லையா, அப்பப்ப அப்டேட்டடா இருக்கணும் இல்ல. இதுக்கு
4: ப்ராடக்ட் கூடயே தானே மேடம் பழகுறோம். நீங்க எப்படி எஃப்எம்லயே இருக்கீங்க, அதே பேசிட்டே இருக்கீங்களே, அதே மாதிரி நாங்க அதுலயே வாழ்றோம், அதனால அது தெரியும்.
3: ஆனா இப்ப பிசினஸ் பாத்தீங்கன்னா உங்களோடது காம்படிட்டிவ் தான் இல்லையா? எனி பிசினஸ் காம்படிட்டிவா இருந்தா கூட இது ஃபர்னிச்சருங்கும் போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அப்பவே அப்படி இருந்தது, இப்ப கேட்கவே வேணாம், எல்லாம் ஆன்லைன்ல வந்துருச்சு. நம்ம வந்து கை கடக்கமான ப்ராடக்டா பார்க்கணும்னு தான் நினைக்கிறாங்க, கை கடக்கமான விலையில. அப்ப அவங்க ஆன்லைன்ல நீங்க வாங்குறதெல்லாம் நினைச்சு பாருங்க. ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ், சில ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கலாம், சிலதை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி வாங்கணும், ஏன்னா நாள்பட அது இருக்க போகுது வீட்டில், அப்புறம் அவ்வளோ காசு போட்டு வாங்குறேன். அந்த அவேர்னஸ் மக்களுக்கு இருக்கா? இல்லை ஆன்லைன்ல வாங்கிடுறாங்களா, டக்குன்னு போய் வாங்கிடுறாங்களா, இல்லை இன்னைக்கும் வந்து பார்த்து ரொம்ப நேரம் ஆகும்? ஒரு விசிட்லாம் பண்ண மாட்டாங்க இல்லையா, கரெக்ட் தானே? ரொம்ப நாள் ஆகும் இல்லை, 2-3 டைம் ஆகும், அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே நாள் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கா, இப்போவும் இருக்கா சொல்லுங்களேன்.
4: கண்டிப்பாக மேடம், ஒரு கஸ்டமர் ஒரு தடவையில் வாங்க மாட்டாங்கங்கிறக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து, நாங்கள் அப் டு 18-20 டைம்ஸ் வரைக்கும் ஃபாலோஅப்ஸ் பண்ணுறோம் ஒரு கஸ்டமரை. ஒரு கஸ்டமர் கடைக்குள்ள வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அப் டு 20 டைம்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பில் ஆகிற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு அது ஃபிக்ஸ் ஆகி அந்த இடத்துக்கு அது தேவையா இல்லையா, பட்ஜெட்டு எல்லாத்தோட கன்வீனியன்ட்டு எல்லாம் பார்த்து வாங்குறக்கு ஒரு நல்ல டைம் ஆகும். நீங்கள் கேட்ட ஆன்லைன் எப்படி அப்படின்னா, அது டிபெண்ட்ஸ் மேடம், ஒரு ஒருத்தர் மைண்ட் செட். இன்னைக்கு நம்ம இங்கே கோயம்புத்தூர்ல உட்காந்துட்டு பேசும்போது ஆன்லைன்ல வாங்குற கஸ்டமரோட எண்ணிக்கை வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மி, பட் இன் ஃபியூச்சர் வந்து கண்டிப்பா அதிகம்தான் ஆகும். இப்ப அதிகமா ஆன்லைன்ல யார் வாங்குறாங்கன்னா, பெங்களூர்ல, கொச்சின்ல, சென்னையில, அங்கெல்லாம் வந்து அதிகமா ஆன்லைன் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க.
3: ஏன்னா போய் பார்த்து வாங்குறதுக்கு டைம் இருக்காது, வீட்டுல யாரும் பெரியவங்க பக்கத்துல இல்ல, இந்த மாதிரி டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கவங்க இவங்க எல்லாம் வாங்குறாங்க,
4: அவங்க எல்லாம் அதிகமா வாங்குவாங்க. நம்ம மக்கள் இங்க கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாங்க இருக்கிற சரௌண்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த ஸ்பெண்டிங்கை வேல்யூ பண்ணி நேரில் போய் டச் பண்ணி அதில் ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் பண்ணி அவங்களுக்குன்னு வாங்குறதுல ஒரு இன்ட்ரெஸ்டான பீப்புள் நம்ம அங்கே. ஆனால் அப்படி இல்லை மற்ற கஸ்டமர்னு சொல்ல முடியாது, அது அவங்களோட டைம் கன்ஸ்ட்ரெயின். அப்புறம் அவங்க வந்து அந்த பழக்கத்துக்கு வந்திருப்பாங்க, ஆன்லைனில் ஓகே தான், நம்ம அடுத்த டிரான்ஸ்ஃபர் போது இதை தூக்கி போட்டு போயிடலாம், இதே யார் தூக்கிட்டு போகிறது, அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க. இன்னொரு வகை அப்படின்னா, ஆல்ரெடி எனக்கு மார்க்கெட் தெரியும்,

0: நான் அந்த ஸ்டோரில் வாங்கியிருக்கேன். ஸோ அடுத்த சேல்ஸ் என்னால் ஆன்லைனில் தாராளமாக அவங்கள நம்பி என்னால் போட முடியும் அப்படிங்கிறவங்க ஆன்லைனில் வாங்கிக்குவாங்க.
1: வெரி நைஸ்.
2: வல்லுநரின் வார்த்தை

0: திங்ஸை சொல்கிறேன், ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன். அப்புறம் வந்து ரெண்டு சேர் இருக்கும், நிறையா சேர்லாம் இருக்காது. அப்புறம் ஒரு டைனிங் டேபிளும் நாலு சேர் இருக்கு, இவ்வளோதான். இதுக்கு மேலே பெருசாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது கூட மடக்கிற சேர் தான் அந்த காலத்தில் இருந்தது. அப்போ அந்த ஒயர் பின்னப்பட்ட அந்த ஃபர்னிச்சர் இருக்கு இல்லையா, அதில் மர சேரில் அது வந்து ஒரு சோஃபா இருக்கும், ரெண்டு சைட் சேர்ஸ் இருக்கும்.
1: கரெக்ட்.
0: இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் பணக்காரத்தன்மை உள்ள வீட்டில் இருக்கும், அதை கௌரவமாக நினச்சாங்க அவங்க. அப்புறம் வந்து சோஃபா கம்பெட் சோஃபா வந்தது. இதெல்லாம் வந்து ஒரு வீட்டில் இருக்க வேண்டிய திங்ஸாக இருக்கு. நீங்கள் ஒரு மூவியில் பார்த்தாலே இதெல்லாம் இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் அபவ் மூவியில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இந்தந்த பொருள் இருக்கணும்னே இருக்கும், அதை பார்த்தே வாங்கினவங்களும் இருக்காங்க. அந்த மூவியில் நான் பார்த்தேங்க, ரெட்டு கலரில் ஒரு சோஃபா இருந்துங்க, அது மாதிரியே எனக்கு வேணும்னு சொல்லி வாங்குவாங்க எல்லாமே. இன்றைக்குமே அது ட்ரெண்டில் தான் இருக்குது. நம்ம சினிமாவை பார்த்து ஒரு இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணுற சொல்கிறதெல்லாம் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து இப்போ வரைக்கும் மக்கள் உன்னை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வாங்குறவங்க இருக்காங்கல்ல?
1: கண்டிப்பா. அன்னைக்கு வந்து சினிமால பார்த்தாங்க, இன்னைக்கு பின்ட்ரெஸ்ட்ல பாக்குறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு படத்தை தவிர வேற எதுவும் பெருசா இல்ல, மால் கிடையாது. நம்ம மக்கள் எங்க போய் பார்ப்பாங்க? அடுத்தவங்க வீட்டுல பார்க்க முடியும். அப்படி வீட்டுல பார்க்க முடியலன்னா யாராவது ஃபாரின் போறவங்க, பெங்களூர் அந்த மாதிரி ஓரளவுக்கு ஃப்ரீக்வெண்ட் டிராவல்ல இருக்கிறவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும். நம்மளோட ரெகுலர் மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா படத்துலதான் பார்ப்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, ஒவ்வொருத்தருமே எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எந்த ஃபாரின் ட்ரிப்போ எங்கேயும் போக தேவையில்லை. நம்ம தடிக்கு விழுந்தா மாலுக்கு போனா அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்குது. இன்னைக்கு கையிலேயே கடலே இருக்கே.
0: ஆமா,
1: கூகுளோ பின்ட்ரெஸ்டோ போயிட்டாங்கன்னா அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாடல்ஸ் அதுல இருக்கு. இன்னைக்குமே நாங்க வந்து டெலிவரி பண்ற ப்ராடக்ட்ல 80% ஆஃப் ப்ராடக்ட் கஸ்டமைசேஷன் தான். எல்லாரும் அந்த பின்ட்ரெஸ்ட் இமேஜ் கூகுள் இமேஜ் எடுத்துட்டு வந்துதான் எனக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க. எங்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு பண்ணி கொடுக்குறீங்க.
0: அப்ப வந்து இந்த டெய்லர் மேட் இதுங்கிற மாதிரி ஃபர்னிச்சர்லாம் பண்ணி வைக்கிறது இல்லை இப்ப இல்லையா?
1: இல்ல இல்ல, இப்ப நாங்க கிட்டத்தட்ட 100,000 சதுரடியில ஸ்கொயர் ஃபீட்ல எல்லாமே ஸ்டாக் வச்சிருக்கோம். இருந்தாலும் கஸ்டமைசேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்
0: கொடுக்குறீங்க. இப்போ அவங்களோட வீடெல்லாம் வந்து நீங்க போய் இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்லுவாங்க இல்லையா, வந்து பாக்குறீங்களா, போய் பார்த்துட்டு?
1: ஆமாங்க, எவ்ரி ஹவுஸ் கஸ்டமர் எந்த கஸ்டமர்னாலும் நாங்களே சொல்றோம், நாங்க வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம். எங்களோட 25 அனுபவத்தை நாங்க உங்களுக்கு பகிர்ந்துக்கிறோம், நீங்க தேவைப்பட்டா சொல்லுங்க, நேர்ல வந்து மெஷர்மெண்ட் எடுத்து ஃபர்னிச்சர் பண்றோம்.
0: இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் எல்லாம் வீடெல்லாம் கட்டி முடிச்சு வீட்டுக்குள்ளே குடி போந்துட்டு தான் இந்த வீடு இந்த இடத்துக்கு இது போடலாம் அப்படின்னு வாங்குவாங்க, ஏன்னா மினிமல் ஃபர்னிச்சராக தான் இருக்கும். இப்போ அப்படி இல்லை, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் உள்ளே போகிறாங்க. அதுக்காக தான் கேட்டேன், அந்த வீடு இன்ஸ்பெக்ஷனுக்கெல்லாம் நீங்கள் போகிறது உண்டு?
1: ஈவன் நாங்கள் வந்து
0: சஜஷனும் கொடுப்பீங்க.
1: கண்டிப்பாக மேடம், நாங்கள் ஃபர்னிச்சர் மட்டும் பண்ணுறதில்ல, A to Z சொல்யூஷன், இன்டீரியர், ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணுறோம். ஓ, நீங்கள் வீடு சிவில் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், ஃபால் சீலிங் ஆளுக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அந்த விஷயத்தை பண்ணும்போது வீடு கிரகப்பிரவேசம் பண்றவரோட முகத்தை பார்க்கவே முடியாது. ஒவ்வொரு ஜென்ஸும் லேடிஸும் அவ்வளோ ப்ரெஷர் டென்ஷனா இருப்பாங்க. ஸோ அந்த ப்ரெஷர்லாம் இல்லாம நாங்க பண்ணி கொடுத்துறோம். ஸோ அதனால நாங்க உள்ள போகும்போதே எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவோம். அவங்க வீட்டை கட்டி முடிச்சுட்டு நிம்மதியா வீட்டில் போய் பால் காய்ச்சற மாதிரி தான் நாங்க பண்றோம்.
0: ரைட் ரைட். ஆனா வந்து காலம் இவ்வளோ சீக்கிரம் மாறி போச்சு அப்படிங்கறது இப்ப நம்ம திரும்பி ரீவைண்ட் பண்ணி பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஃபர்னிச்சர் வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம், எல்லாராலையும் அஃபோர்டபிள் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டில் வந்து ஒரு வீட்டுக்கே ஒரு கார்பெண்டர் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு தான் பண்ண வைப்பாங்க. அவங்களும் இழைச்சி வீட்டில் அது பாட்டு வேலை நடக்கும்,
1: வருஷக்கணக்காக
0: நடக்கும். கட்டட வேலையோட இதுவும் நடக்கும், இல்லை கட்டட வேலை முடிஞ்சும் நடக்கும். இந்த வாசக்கால் வைக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சுன்னா அது முடிகிற வரைக்கும் வீடு கிரகப்பிரவேசம் முடிஞ்சும் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய லென்த்தி ப்ரொசீஜராக இருந்தது போக, கடைக்கு போனோமா, காசை கொடுத்தோமா, வாங்கினோமா, பிடிச்ச ஃபர்னிச்சரை வாங்கினோமா, வீட்டில் போட்டோமா, நிம்மதியாக உட்காந்தோமாங்கிறது மாறிடுச்சு. ஆனால் இந்த ஜெனரேஷனுக்கு அந்த இது தெரியாது. ஒரு நடுவாக ஒரு 20 முன்னாடி இருந்தவங்க கூட அந்த ஒரு ஃபர்னிச்சரோட அருமை தெரியும், அவ்வளோ சீக்கிரம் தூக்கி போட மாட்டாங்க. ஆனால் அதை வந்து தூக்கி போட்டாதான் உங்களுக்கு வந்து வியாபாரம் இல்லையா? ஆனால் நீங்கள் வந்து என்ன மாதிரி சஜஷன் கொடுப்பீங்க பாருங்க. இப்போ ஆகி வந்த ஃபர்னிச்சர் இருக்கும், தாத்தா யூஸ் பண்ணது, ரீமாடல் பண்ணி கொடுப்பீங்களா? தூக்கி போட்டுறாதீங்க, நல்ல மரம் அப்படிலாம் சொல்வீங்களா?
1: அதான் மேடம், இப்போது நம்ம பழைய ஃபர்னிச்சர்ஸை நாங்கள் இப்போ வந்து ட்ரெண்டாக மாற்றி கொடுக்குறோம். அதோட அமைப்பு பொறுத்து மரம் நல்லா ஹெவியாக இருந்தால் அதை கட் பண்ணி புதுசாக ஒரு ஃபர்னிச்சர் பண்ணுறதில்ல, அதை ஏஸ்தட்டிக்காக இருக்கிறத ஆன்டிக் கொஞ்சம் ஆட் பண்ணி கிளாசிக்காக ஆனால் புதுசு பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு பண்ணுறோம். இப்போ எனக்கு என்னென்னா, அந்த கட்டில் இருக்கு, அந்த கட்டில் அறுத்து எனக்கு சேராக பண்ணி கொடுங்க, அது பண்ண முடியாது. அந்த கட்டிலையே இன்னும் நல்லா இன்னும் 50 20 உழைக்கிற மாதிரி, இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் அதை ரெடி பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒர்க்கில் நிறைய நிறையவே பண்றோம்.

0: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி எஃப்எம் 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று இடம்பெற்றுள்ளார் தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவர்கள்.
1: காலம் வந்து நல்லா மாறிடுச்சு. நம்ம அப்போ அந்த காலத்தில் ஃபர்னிச்சர்னா என்ன இருக்கும், மேக்ஸிமம் என்ன வாங்குவோம், ஒரு கட்டில் வாங்குவோம். சிம்பிளாக தான் இருக்கும் அந்த கட்டில் கூட, பெருசாக ஜோடனையெல்லாம் இருக்காது. ஒரு பீரோ ஒன்று வாங்குவோம் வீட்டுக்கு, ஃபர்னிச்சர் அண்ட் எக்ஸ்ட்ரா

0: விரும்பி பண்ணிக்கிறாங்க கஸ்டமர்ஸ். அம்மா ஞாபகமா இருக்கு, அம்மா வாங்கி கொடுத்தது. அதான் நான் சொன்ன மாதிரி 20 இயர்ஸ் முன்னாடி நான் ஒரு வீட்டை வெளியிருந்து பார்த்தா நான் நினைப்பேன், இங்கே பாருங்க வீடு எவ்வளோ பெருசாக இருக்கு, உள்ளே போனால் ஒரு கைத்துக்கட்டில் ஒரு வயர் சோஃபா, இதுதான் மெயினாக இருக்கும். இன்னைக்கு வாடகை வீடாக இருந்தால் கூட கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு ரெண்ட்டுக்கு போகிறோம்னா கூட பிஃபோராகவே எல்லாருமே ஃபுல் ஃபர்னிஷ்டு வீடாக போய்க்கிறாங்க, இல்லை ஃபர்னிச்சர் வாங்கினதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே குடி போகிறாங்க. அது இன்னைக்கு அத்தியாவசியம் ஆயிடுச்சு.
1: கரெக்டு. ஆனால் அதுக்கு காலம் எடுத்துக்கிச்சு இல்லையா, நம்ம உடனே நடந்துடல, காலம் மாற மாற எல்லாமே மாறிடுச்சு. நம்ம டேஸ்ட்டும் மாறி இருக்கு. அண்டு வந்து நம்ம ஒரு வீட்டில் பெரியவங்க இருந்தால் என்ன சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப இந்த மினிமலிஸ்டாக இருந்திருப்பாங்க, நிறைய வீட்டில் ஃபர்னிச்சர் வாங்கி கச்ச கச்சான்னு போடுறது அவங்களுக்கு பிடிக்காது, அதனால கம்மியாக வாங்கினோம்பாங்க. அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த இடம் லிமிட்டட் ஸ்பேஸுக்கு உண்டானதான் நம்ம யோசிப்போம், அப்போ ஸ்டர்டியாக வாங்க மாட்டோம். ஆனால் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, நல்ல காத்திரமாக இருக்கணும், வாங்குற பொருளுக்கு வந்து அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும், அவ்வளோ விலை கொடுக்குறோம்ல, நல்ல பொருளாக வாங்கு, உறுதியாக வாங்க அப்படிம்பாங்க. அதை நமக்கு என்னென்னா, நம்ம ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாபாக தான், இது சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் நீங்கள் சொல்லுங்களேன், அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஃபர்னிச்சர்ஸ் நிறைய வெரைட்டி ஆஃப் மரங்களில் பார்த்துருப்பீங்க, அவங்க தாட் கரெக்டா இல்லை இப்போ திங்க் பண்ணுறாங்க இல்லையா அடுத்தது வாங்கிக்கலாம், எது கரெக்டு நீங்கள் சொல்லுங்களேன்?
0: டிபெண்ட்ஸ் ப்ராடக்ட் பொறுத்து. நம்ம வந்து இப்போ எல்லாருமே 4 பெட்ரூம் 3 பெட்ரூம் இருக்குது, ஸோ அங்கே உள்ளே வைக்கிறதுல கட்டில் இப்போது ஒரு மைண்ட் சேஞ்ச் லேடிஸ்க்கோ ஃபேமிலிக்கோ தேவைப்படுது. நம்ம வந்து 50 வருஷம் ஒரு வீட்டில் தான் இருக்க போகிறோம், 50 வருஷம் ஒரு ஓன் ஹவுஸில் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே ஸ்டர்டியாக வாங்கிக்கலாம். இருந்தாலும் ஹாலெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு ஒருக்கா ரெனோவேட் பண்ணால் தான் நமக்குமே கொஞ்சம் ஃப்ரெஷ் மைண்ட் இருக்குங்க. ரொம்ப ஒரு 20 வருஷம் 15 வருஷம் ஒரே ப்ராடக்ட் போட்டிருந்தோம்னா நமக்கே கொஞ்சம் போர் அடிச்சிடும். அப்புறம் இன்றைக்கி ஆப்ஷன் இருக்குது, அன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு ஆசாரியை பிடிக்கணும், அவர் வந்து அவர் பெரிய மரம் உருட்டு வாங்கணும், அவர் வருஷக்கணக்காக வேலை செய்யணும், இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி பார்த்தா நாளைக்கு டெலிவரி. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவ்வளோ ஸ்டேடியாக அவ்வளோ காஸ்ட்லியாக அப்படி வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வாழ்கிற 5 வருஷம் 10 வருஷம் ஒரு சஃபஸ்டிகேட்டடாக வாழ்கிறதுக்கு தேவையானது அந்த நீங்க மாத்திர மைண்ட் செட்லயே தாராளமா வாங்கிக்கலாம்.
1: வெரி குட்.
2: நேர்களே, இதுவரை தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவங்களோட பேசிட்டு இருந்தோம். இந்த நேர்முகத்தின் அடுத்த பகுதி வரும் வெள்ளிக்கிழமையன்று வசந்த இளம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை செக்மெண்ட்ல இடம்பெறும். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

நேர்களை, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்இல் இன்றிரவு 9:25 மணிக்கு மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலருக்கு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மைல் மார்க் சம்பாரவை. நேர்களே, நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்தில் நிகழ்ச்சியில மேட்டுப்பாளையம் வட்டம் தாசர்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் பாரதியார் கதை ஒயில் கும்மி கேட்கலாம். மதியம் 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நேரலுக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து 5 மணிக்கு சித்திரச்செவ்வானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல் பகுதியில் சிறுகதை எழுத்தாளர் சகா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து 7:25 ஏறுமுறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் மேலாண்மை செய்வது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். 9:15 மயிலிறக்க நிகழ்ச்சியில நட்சத்திர மயிலர்கள் நேர்களுக்காக காத்துட்ருக்கு. மைல் மார்க் சம்பாரவையின் இந்த நட்சத்திர மயிலர்கள் நிகழ்ச்சியில இன்றைய நட்சத்திரமா பழம்பெரும் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நேரம் 12:40. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில்

0: பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். தமது சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டில் வேலைவாய்ப்பை அதிகரித்து சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் இளைஞர்களுக்கு அதிகாரமளிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுவது வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்துவதில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பாண்டு ரபி சந்தை பருவத்தில் தமிழகத்திலிருந்து 990 மெட்ரிக் டன் வரை பாசிப்பயறு கொள்முதல் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட கூடுதலாக 105 மெட்ரிக் டன்னுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் பாசிப்பயிருக்கு மொத்த கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8 கோடியே 68 லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்திலிருந்து 18,250 மெட்ரிக் டன்னும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து 48,298 மெட்ரிக் டன்னும் பாசிப்பயறு மொத்த கொள்முதல் செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து 97,970 மெட்ரிக் டன் உளுந்து மற்றும் 41,218 மெட்ரிக் டன் நிலக்கடலை கொள்முதல் செய்யவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அனுமதி அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த தேர்வை எழுதும் மாணவர்கள் 7827980287 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாக தகவல்களை பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமை அளிக்கும் தேர்வு தொடர்பான அனைத்து தகவல்களையும் இந்த வாட்ஸ்அப் எண் மூலமாக பெறலாம். 21ஆம் தேதி மறுதேர்வு எழுதுவதற்கான அனுமதி சீட்டை ஏற்கனவே பதிவிறக்கம் செய்தவர்கள் மீண்டும் ஒருமுறை பதிவிறக்கம் செய்ய தேவையில்லை என்று தேசிய தேர்வு முகமை தெளிவுபடுத்தியுள்ளது. நீட் மறுதேர்வையொட்டி டெலிகிராம் செயலி மீது மத்திய அரசு விதித்துள்ள தடை உத்தரவு செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தேர்வையொட்டி டெலிகிராம் செயலிக்கு 22ஆம் தேதி வரை தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருந்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு கரியா தடை உத்தரவை செயல்படுத்தும் போது இது தொடர்பான சட்டத்தில் உள்ள நடைமுறைகளை மத்திய அரசு முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல்சார் தீர்ப்பாயத்தின் நீதிபதியாக இந்தியாவின் திரு பிமல் பட்டேல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சர்வதேச கடல்சார் சட்டம் குறித்த ஐநா உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட நாடுகள் அவரை இப்பொறுப்புக்கு முறைப்படி தேர்ந்தெடுத்துள்ளன. தற்போது இத்தீர்ப்பாயத்தின் துணைத் தலைவராக உள்ள இந்தியாவின் திருமதி நீரு சதாவின் பதவிக்காலம் வரும் செப்டம்பர் மாதம் முடிவடைகிறது. அதன் பின்னர் திரு பிமல் பட்டேல் சர்வதேச தீர்ப்பாய நீதிபதியாக பொறுப்பேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா சர்வதேச சட்ட ஆணையத்தில் பணியாற்றி வரும் திரு பிமல் பட்டேல் குஜராத்தில் உள்ள தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். தேசிய புத்தக வாசிப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கேரள மாநிலம் புதுவாயில் நாராயண பணிக்கரின் பிறந்தநாள் ஆண்டுதோறும் தேசிய புத்தக வாசிப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நூலக இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படும் நாராயண பணிக்கரின் அறக்கட்டளையின் மூலம் கேரள மக்களிடையே வாசிக்கும் பழக்கம் ஊக்குவிக்கப்பட்டது. புத்தகம் வாசிக்கும் பழக்கத்திற்கு ஊக்கமளிக்கும் வகையில் கடந்த 2017ஆம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாராயண பணிக்கரின் பிறந்த நாளை தேசிய புத்தக வாசிப்பு தினமாக அறிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை

0: இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று லடாக் செல்கிறார். நாளை மறுநாள் வரை அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை லூகுங் கிராமத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுய உதவிக்குழுவைச் சேர்ந்தவர்களுடன் அவர் கலந்துரையாடுவதுடன் எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளையும் நேரில் பார்வையிடவுள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அங்குள்ள போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்துகிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை லே நகரில் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானம் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று முன்மொழிந்து பேசுகையில், மத்திய அரசின் அனுமதியை பெறாமல் தன்னிச்சையாக காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், கர்நாடக அரசின் இந்த செயலுக்கு பேரவை தனது கடும் எதிர்ப்பை பதிவு செய்வதாகவும் தெரிவித்தார். அரசினர் தனி தீர்மானத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன. எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் தீர்மானத்தை ஆதரித்து பேசினர். உலக குருதி கொடையாளர் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இரத்த தான முகாமில் பங்கேற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் நினைவு பரிசுகளையும் மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் வழங்கினார். அப்போது பேசிய அவர், இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
2: நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. ரோபோ சர்ஜரி பண்ற அளவுக்கு கூட போயிட்டு இருக்கோம். எந்த வித சர்ஜரியும் பண்ணாலும் கூட நம்ம வந்து இந்த பிளட் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. சயின்டிபிக் டெவலப்மெண்ட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த பிளட் டொனேஷனுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சோ அதுல நீங்க எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இனி வர சமுதாயங்கள், இனி வர ஜெனரேஷன், அவங்களுக்கும் வந்து இதோட முக்கியத்துவம் வந்து நீங்க சொல்லி அவங்களையும் வந்து பிளட் டொனேஷன் கொடுக்கறதுக்கு வந்து ஊக்குவப்படும்.
1: காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனையடுத்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 4000 கனடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கோடை காலம் தொடங்கியதிலிருந்தே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து படிப்படியாக குறைந்து வந்தது. ஒரு நிலையில் வினாடிக்கு சுமார் 200 கனடியாக தண்ணீர் வரத்து சரிந்தது. இந்நிலையில் தற்போது கர்நாடகா மற்றும் தமிழக எல்லைப் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 2000 கனடியாக அதிகரித்த தண்ணீர் வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 4000 கனடியாக அதிகரித்துள்ளது. மேலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ந்தால் இந்த தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் இவ்வருவிகளில் குளித்து மகிழ்கின்றனர். தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-4, 11-7, 11-8 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியாவின் பீட்டர் அனா டோஃபான்ட் இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிகா பத்ரா, ஸ்ரீஜா அக்குலா ஆகியோரும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மனுஷாவும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தைவான் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பேலா தம்காண்ட்கர், சீனாவின் ஃபயர் ஹூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நிலையத்தில் நேரம் 12.

12:50 நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை பாடல்கள். மெல்லிசை பாடல்கள் வரிசையில் முதலாவதாக கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல்.

கடன கடலலை கரங்கள் குவலயம் கொண்டதோர் கோலம் குவிந்தன கடல

வெல்கம் பேக் டு தி ஷோ. ஒரு மணி ஆயாச்சு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டு ரசிக்கவிருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று வித் மீ ஆர்ஜே நிஷா. ஸோ எப்பவும் டெய்லியும் மணி ஒன்று மலர் ஒன்றுல ஹாலிவுட் மூவிஸ் பற்றின ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நாம ஒரு ராஜா கால கதையை பற்றி பேச போகிறோம். ஸோ ராஜா காலம்னதும் நம்மளுக்குன்னு ஒரு இமேஜினேஷன் இருக்கும். ஓகே, ஒரு கோட்டை வரும், அந்த அரண்மனைக்குள்ளே ராஜா ராணி இருப்பாங்க, இளவரசன் இளவரசி இருப்பாங்க, அதில் ஒரு காதல் வரும், அதுக்கப்புறம் ஒரு சண்டை வரும், அந்த காதலோட மோதலாக நிறைய காட்சிகள் வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம். ஆனால் அப்படி தான் இல்லை. இது ஒரு யூஸ்வலான ராஜா கதை கிடையாது. ஒரு அழகான அரண்மனை இருக்கு, அதே மாதிரி அழகான ராஜாவும் இருக்காங்க, அழகான ஒரு ராணியும் இருக்காங்க. ஆனால் ஹாப்பி எண்டிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. நடுவில் நிறைய விதமான புதிய விதமான கற்பனைகளை இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்படி ஒரு திரைப்படம் தான் டாம்சல் அப்படிங்கிற 2024 வெளிவந்த ஹாலிவுட் திரைப்படம் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ இந்த திரைப்படத்தை இயக்குனர் வந்து ஜோன் கார்லஸ் ஃப்ரெஸ்னால்டிலோ அப்படிங்கிறவர். ஸோ இதை எழுதினவர் பார்த்தீங்கன்னா டேன் மீசியூ அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ இந்த கதைக்கெல்லாம் வந்து ரொம்பவுமே வித்தியாசமாக நம்ம நிறைய ரிச்சுவல்ஸ் கேள்விப்பட்டிருப்போம், சடங்குகள் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அதுவும் ராஜா காலத்தில் இருந்த சடங்குகளை தழுவி தான் இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கும். குறிப்பாக ராஜா காலத்தில் நடந்த சடங்குகளை தாண்டி அந்த ராஜ குடும்பங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய சடங்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப ஒரு கற்பனைக்கும் தாண்டிய அந்த சடங்குகளில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத கொண்டு தான் இந்த முழு திரைப்படமும் வந்திருக்கும். ஸோ இந்த ஒரு மணி நேரமும் மணி ஒன்று மலர் ஒன்று இந்த நிகழ்ச்சியில் டாம்சல் அப்படிங்கிற இந்த திரைப்படம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மணி ஒன்று மலர் ஒன்று.

0: 3FM-ல மணி ஒன்று மலர் ஒன்று.
1: You are listening Akashvani Coimbatore 103 FM. Stay tuned.

0: ஒரு மணி எட்டு நிமிஷம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு டாம்சல் அப்படிங்கிற 2024-ல் வெளிவந்த ஒரு சூப்பர் ஹாலிவுட் மூவி பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ கதையினுடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, கல்யாணத்தோடது தான் ஆரம்பிக்கவே செய்யுது. ஒரு ஏழை ராஜ்யத்தில் வாழக்கூடிய இளவரசி தான் எலோடி அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க ஒரு அழகான இளவரசி, தன்னுடைய நாட்டை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படிங்கிறதுக்காக பணக்கார ராஜ்யத்து கூட ஒரு ஒப்பந்தத்தின் பேரில் இளவரசனை திருமணம் செய்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய நாடும் காப்பாற்றப்படும், அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சொந்தம் எல்லாருமே காப்பாற்றப்படுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தத்தினுடைய நோக்கமாகவே இருந்திருக்கு. ஸோ அதனால திருமணத்திற்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு அவங்களுக்கு. திருமணம் நடந்து முடிஞ்ச கையோட அவங்களுடைய இளவரசன் தன்னை நம்பி வந்த ராஜ்யத்தில், ஏழை ராஜ்யத்துலேருந்து வந்த இளவரசிக்கு ஒரு பெரிய வந்து பலி கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்காங்க. அந்த பலி எப்படின்னா, அவங்களவே பலி கொடுக்கறது தான் அந்த சடங்காகவே இருக்குது. முழு அரச குடும்பமும் அவங்கள ஏமாற்றி ஒரு சடங்குக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. எலோடி வந்து ஒரு டிராகனுக்கு பலியாக கொடுக்க போகிறது தான் அந்த ஃபஸ்ட்டு சீனாகவே வச்சுருப்பாங்க. அந்த திருமணம், திருமணம்க்கு அப்புறம் பலி சீன். இது ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபேரி டெய்ல் மாதிரி ஆரம்பித்தாலுமே கூட, முழுக்க முழுக்க இந்த திரைப்படம் ஒரு சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னு தான் சொல்லணும். தன்னை உயிர் காப்பாற்றிக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்க ஹீரோயின் அந்த எலோடி அப்படிங்கிறது தான் கதையுடைய முழு அம்சமாகவுமே இருக்கும். அதில் நிறைய திருப்பங்கள், அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்படி சாமர்த்தியமாக அவங்களுக்கு பயன்படுத்தப்படுது, இது எல்லாத்தையுமே சேர்ந்து இந்த திரைப்படத்தை ஒவ்வொரு இந்த சீட்டினுடைய விளிம்பில் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய திரைப்படம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த திரைப்படம் இருக்கும். ஐயோ இப்போ என்ன ஆகுமோ, ஐயோ அப்போ என்ன ஆகுமோ, அவ்வளோதான், இப்போ இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு நம்மளே வந்து டிரெக்ஷன்லாம் வந்து ஓரளாக பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அங்கே நிறைய மூவியில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வந்து டைரக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. தொடர்ந்து இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீதியுனது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் மணி ஒன்று மலர் ஒன்று டாம்சல் திரைப்படத்தை பற்றி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம்.
1: அனைவருக்கும் நீதி கிடைக்க நாட்டில் புதிய

0: இன்று மதியம் 2:30
1: பாப்பாவுக்கு ஆத்தி சுடி புது ஆத்தி சுடி.
0: நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பாரதியார் கதை ஒயில் குமி கேட்கலாம்.

0: பெற்றுவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்இல் இன்றிரவு 9:25 மணிக்கு மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலருக்கு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மைல் மார்க் சம்பாரவை. ஒரு 1:18 ஆயிட்டு இருக்கு, கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று. இன்றைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில 2024 வெளிவந்த டாம்சல் பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த திரைப்படத்துல ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே திருமணம், அதுக்கப்புறம் அந்த பெரிய குகைக்குள்ள, அதுவும் டிராகன் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குகைக்குள்ள இளவரசியை தள்ளி விட்டுறாங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட. அந்த உயிர் பலி தான் அந்த கல்யாணத்தினுடைய மிகப்பெரிய சடங்கா பார்க்கப்படுது. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்குது, உள்ள போன இளவரசி என்ன ஆகுறாங்க, எப்படி தன்னை காப்பாத்திக்கிறாங்க அப்படிங்கறத படம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் தான் படத்தினுடைய உண்மையான சாகசம் வந்து தொடங்க ஆரம்பிக்குது. ரொம்ப ஒரு இருண்ட குகை, எங்க பார்த்தாலும் அங்கங்க தீ இருக்கு, பசியோட காயங்களோட ஒரு டிராகன் உருமுற சத்தம் அப்பப்ப கேக்குது. கண்ணால கொஞ்ச நேரத்துக்கு அந்த டிராகனை நம்மளுக்கு காட்டவே மாட்டாங்க. கையில எந்த ஆயுதமும் இல்லை, உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. இந்த நிலையில எலோடி உயிர் பிழைக்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத யோசிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ஓடுறாங்க, விழுறாங்க, காயமடைறாங்க, மறுபடியும் எந்திரிக்கிறாங்க, ஓடுறாங்க. ஸோ இது நம்ம சொந்த வாழ்க்கையிலும் நிறைய நம்ம அனுபவப்பட்டிருப்போம் இல்லையா. பல அடிகளை வாங்கி பல தடைகளை தாண்டி நம்ம ஒரு சில விஷயங்களை செஞ்சே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருப்போம்ல, அதே சுச்சுவேஷன் தான் இந்த ஃபேரி டேலில் இருக்கக்கூடிய கதையிலையும் நடக்குது. பட் இங்கே வந்து ஹீரோயின்க்கு கூட மனிதர்கள் யாரும் உள்ள உதவி கேட்கறதுக்கு, அந்த சூழ்நிலையில் மிகப்பெரிய பலமாக அவங்க தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துகிறாங்க. எப்படி இந்த டிராகனை ஏமாற்றி இந்த இடத்துல இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளானா இருக்கு. ஸோ எல்லா சூப்பர் ஹீரோ கதைகள்ல இல்லை ஃபேண்டசி கதைகள்ல, ராஜா கதைகள்ல குறிப்பா, காப்பாத்துறதுக்குன்னு யாரோ ஒருத்தங்க வருவாங்க. குறிப்பா ராஜகுமாரன் யாராவது குதிரையில வந்து காப்பாத்துவாங்க. ஆனா இந்த கதையில அது நடக்கவே நடக்காது. இந்த இடத்துல ராஜகுமாரியும் அவங்க தான், ராஜகுமாரனும் அவங்க தான், ஹீரோ ஹீரோயின் ரெண்டுமே அவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துகிற காட்சிகள் தான் இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஒவ்வொரு காட்சியுமே வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது ஓகே இப்படி பண்ணி அவங்க தப்பிக்க போகிறாங்களா அப்படின்னு நினைக்கும்போது, இன்னொரு ட்விஸ்ட்டில் அவங்க வேற மாதிரி அந்த டிராகன் கிட்டேருந்து தப்பிப்பாங்க. இந்த முதல் தடவை அந்த உருமல் சத்தத்தோட டிராகனை பார்க்குற காட்சி ரொம்பவுமே ட்ராமாட்டிக்காக இந்த திரைப்படத்தில் இருக்கும். அதை பற்றி தான் அடுத்ததாக பேச போகிறோம். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன்ட், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மணி ஒன்று மலர் ஒன்று.

1:25 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு 2024 வெளிவந்த டாம்சல் படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தோம் அந்த முதல் தடவை டிராகனை பார்க்குற காட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ உண்மையாலுமே இந்த காட்சி தான் நம்மளை இருக்கையினுடைய நுனிக்கே கொண்டு செல்லக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். எலோடிய உள்ள தூக்கி போட்டுடுறாங்க, கஷ்டப்பட்டு அங்கே இங்கே அடி வாங்கி ஒரு இடத்துல வந்து எந்திரிச்சு நிற்க முடியாமல் நின்று அந்த இருண்ட குகைக்குள்ள அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து முன்னாடி போகிறாங்க. சுத்தி பார்த்தா ஒரே அமைதி, மயான அமைதின்னு சொல்வாங்க இல்லையா, அதுதான் இந்த கண்ணை கட்டி காட்டில் விடுறது அப்படிங்கிற ஒரு தருணம் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த காட்சி. அந்த அமைதிக்குள்ள ஒரு அசாதாரண பதற்றமும் அவங்களுக்கு வருது. திடீர்னு குகையினுடைய சுவர்களில் ஒரு நிழல் வந்து நகர தொடங்குது. எங்கிருந்தோ ஒரு கர்ஜனை ஒலியும் கேட்க ஆரம்பிக்குது. அந்த ஒலி மெதுவாக நெருங்க நெருங்க எப்படி நமக்கு வந்து அந்த இடத்துல இருந்த இதய துடிப்பு அதிகமாகுமோ அதே மாதிரி தான் எலோடியும் பதட்டத்தோட இதய துடிப்பு வெளியே கேட்குற அளவுக்கு ஒரு நடுக்கத்தோடு நிற்கிறாங்க. அந்த இருளோட நடுவில் இருண்ட அந்த பிரம்மாண்டமான கண்கள் மட்டும் ஒளிருது. அதாவது அந்த இருட்டில் வெறும் ரெண்டு கண்ணு மட்டும்தான் தெரியுது. ஸோ அந்த காட்சி நம்ம அந்த இடத்துல இருந்து எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஸோ அந்த கண்கள் நெருங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தீ பிழம்புகளினுடைய வெளிச்சத்தில் முதன் முறையாக அந்த டிராகனுடைய முழு உருவம் தெரியுது. ஆடியன்ஸ் ஆகிய நமக்கும் சரி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய எலோடிக்காகவும் சரி. ஸோ அந்த நொடியில் இது ஒரு சாதாரண கற்பனை கதையாக நம்மளுக்கு தெரியலாம், ஆனால் உயிருக்கும் மரணத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த போராட்டம் இருக்கு இல்லையா, நமக்கும் ரியல் லைஃப்பில் இந்த மாதிரியான தருணங்கள் வந்து வந்து போகும் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும். பட் அப்பார்ட் ஃப்ரம் இந்த நம்ம ரியல் லைஃப்பில் நடக்கக்கூடியதும் அந்த ரீல் லைஃப்பில் நடக்கக்கூடியதும் நம்ம பெரும்பாலும் கம்பேர் பண்ண முடியாது. பட் ஜஸ்ட் லைக் தட் நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நம்ம அங்கே இருந்தால் எப்படி இருந்திருக்கும், இல்லை நம்ம ஏதோ ஒரு இன்சிடென்ட் கூட இப்படி ஒரு நூல் இலையில நம்ம தப்பிச்சிருப்போம், இல்லை மரணத்தினுடைய விளிம்புக்கு போயிட்டு வந்திருப்போம். அதையெல்லாம் இந்த ஒரு காட்சி நம்மளுக்கு கண்ணு முன்னாடி கொண்டு போகும், கொண்டு வந்து போகும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான். ஸோ இல்லாத டிராகனை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுறாங்க. அதாவது கதையில் டிராகன் இருக்குது, பட் நிஜ வாழ்க்கையில் இப்போ நம்ம வாழக்கூடிய உலகத்தில் டிராகன் இல்லை தானே. அதை வந்து ஒரு உயிர்ப்புத்தன்மையோடு கொண்டு வந்திருப்பாங்க. அதனுடைய டிராகனுடைய வாய்ஸ், குரல், பின்னணி

இசை, இது எல்லாமே சேர்ந்து அந்த டிராகனுடைய அறிமுக காட்சியை நம்ம யாராலையுமே மறக்க முடியாத அனுபவமாக கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த பக்கம் ஸ்க்ரீனில் தான் பார்ப்போம், இருந்தாலும் மெய் சிலிர்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த காட்சி. இவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு எல்லாரும் யோசிக்கலாம், பட் அந்த இடத்துல நீங்கள் இருக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக மெய் சிலிர்க்கும். தொடர்ந்து டாம்சல் பற்றி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேசலாம். ஸ்டே டியூன் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. மணி ஒன்று, மலர் ஒன்று.

1:33 ஆயிட்டு இருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு டாம்சல் அப்படிங்கிற மூவி பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஏன் இந்த டிராகனுக்கு இப்படி பலி கொடுக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி யாருமே யோசிக்கல. ஆக்சுவலாக எதுக்காக அப்படின்னா மன்னிப்பு கேட்கறதுக்காக. இந்த டிராகன்கிட்ட கொடூரமான முறையில் டிராகனுடைய 3 முட்டைகளை அதில் இருக்கக்கூடிய குட்டிகளை இந்த ராஜ குடும்பம் வந்து கொன்றிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து அந்த டிராகன்கிட்ட கையும் களவுமாக மாட்டி இந்த ராஜ்யத்தை சேர்ந்த முன்னாள் அரசன் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ என்னுடைய 3 மகள்களையும் பறித்தாய், அதற்கு பதிலாக உன்னுடைய அரச குடும்பத்தினுடைய 3 மகள்களை ஒவ்வொரு தலைமுறையிலும் எனக்கு பலியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் கேட்டிருக்கும். ஸோ அந்த மன்னிப்புக்கு ஈடாக இந்த பலிகளை கேட்டிருக்கும். ஸோ இந்த அரச குடும்பம் காலப்போக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தந்திரம் செய்கிறாங்க. தன்னுடைய சொந்த மகள்களை பலி கொடுக்காமல் ஏழை நாடுகளுடைய இளவரசிகளை திருமணம் அப்படிங்கிற பெயரில் சும்மா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு இரத்த சடங்கின் மூலமாக தன்னுடைய அரச குடும்பத்தில் சேர்ந்தவங்களா ஆனதுக்கு அப்புறமா அவங்கள வந்து அந்த குழிக்குள்ளே அந்த குகைக்குள்ளே தள்ளி அந்த டிராகனுக்கு பலியாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பல பெண்கள் முன்னாடி பலி ஆகியிருக்காங்க. ஆனால் எலோடி வந்து ஒரு சாதாரண பெண் இல்லை, புத்திசாலியான பெண் அப்படிங்கிறதுனால அந்த டிராகன் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக முயன்று தப்பிக்கவும் செஞ்சிடறாங்க. ஆனால் இந்த டிராகனுக்கு பலி முழுமையாக போய் சேராத காரணத்தினால டிராகன் கோபம் அடைஞ்சு தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துது. உடனே அந்த அரச குடும்பம் என்ன பண்ணுறாங்கன்னா, எலோடியுடைய தங்கையை மறுபடியும் பலியிடுறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. ஃப்ளோரியா தான் எலோடியுடைய தங்கை. ஸோ அவங்களையும் வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய ஹீரோயினுக்கு கட்டாயமாக்கப்படுது. குகைக்குள்ளே அவங்களையும் தள்ளி விட்டுறாங்க. ஸோ தப்பிச்சு போன எலோடி மறுபடியும் குகைக்குள்ளே வந்து தன்னுடைய ஃப்ளோரியா அப்படிங்கிற தன்னுடைய தங்கையை காப்பாற்றுற காட்சிகள் இன்னும் வந்து எக்ஸைட்டிங்காக அண்ட் அட்வென்ச்சரஸாக இருக்கும். அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் மணி ஒன்று மலர் ஒன்று.

0: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
1: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பெல்லாம் எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
3: கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.

ஒரு மணி 1:40 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மணி ஒன்று மலர் ஒன்று. இன்றைக்கு டேம்செல் அப்படிங்கிற மூவியை பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா. இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கு. ஸோ இது ஒரு சாதாரண பிரின்சஸ் ஸ்டோரி இல்லை. ஸோ ராஜா கலக்கதைனா நிறைய ஒரே மாதிரியான விஷயங்கள் இருக்கும். பட் இது வந்து ஒரு இளவரசன் இளவரசியை காப்பாற்றுற காட்சி கிடையாது. இளவரசன் தான் கொண்டு போய் குகைக்குள்ளேயே தள்ளி விடுறாப்புல. அதுவே இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த திரைப்படத்தில் ஹீரோயினா எலோடி அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சு இருக்கக்கூடியவங்க மில்லி பாபி பிரவுன் அப்படிங்கிறவங்க. இவங்க இந்த திரைப்படத்தில் ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லை, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காங்க. பெரும்பாலான ஸ்டண்ட்டுகளை இவங்களே பண்ணியிருக்காங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். அண்ட் டிராகனுக்கு ஒரு குரல் கொடுத்துருக்காங்க. டிராகன் இந்த படத்தில் பேசும். ஸோ ரியல் லைஃப்பில் பேசாது, இந்த படத்தில் பேசும். ஸோ பிரபல நடிகை ஷோரே அகஸ்ட்லோ அப்படிங்கிறவங்க டிராகனுடைய குரலை கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஒரு தனித்தனமான கம்பீரத்தோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ உண்மையான அரண்மனைகளில் படப்பிடிப்பு இந்த திரைப்படத்தில் நடந்திருக்கும். அதுவும் பெரும்பாலும் போர்ச்சுகல் நாட்டில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான பழமையான கோட்டைகளில் மலைப்பகுதிகளில் இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகள் எடுத்திருப்பாங்க. குகை செட், இந்த குகையை வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த செட் வந்து உண்மையிலேயே வந்து கட்டியிருக்காங்க. அதுவும் க்ரீன் ஸ்க்ரீனை வந்து பயன்படுத்தாமல், க்ரீன் மேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பயன்படுத்தாமல் லண்டன் ஸ்டுடியோவில் பெரிய அளவிலான செட்டுகள் வந்து இந்த டிராகன் குகை காட்சிகளுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு உண்மையான குகை மாதிரியே இருந்ததுன்னு பலரும் சொல்லப்படுற அளவுக்கு இந்த காட்சியை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட நிறைய சுமார் $145 million செலவழித்து இந்த திரைப்படத்தை கொண்டு வந்ததாகவும் படக்குழுவினர் சொல்கிறாங்க. ஸோ இசை பங்களிப்பு அப்படின்னு பார்த்தா ஹான்ஸ் ஜிம்மர் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்துக்கு இசை கொடுத்துருப்பாரு. ஸோ இவர் வந்து உலக புகழ்பெற்ற இசையமைப்பாளருங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். உலக அளவில் மிகப்பெரிய ஹிட் கொடுத்த திரைப்படம் இந்த டேம்செல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெளியான முதல் சில நாட்களையே 79 டாப் 1 பிடிச்ச திரைப்படம் இது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நிறைய விருதுகளையும் இந்த திரைப்படம் வாங்கியிருக்கு. அண்ட் ஒரு ஃபேரி டேல் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடையும் மாற்றி ஒரு தழகிலான ஒரு கதையினுடைய யூஸ்வலாக இருக்கக்கூடிய ராம்போ மாற்றி கொடுத்த திரைப்படம்னா இந்த திரைப்படத்தை சொல்லலாம். சரி ஓகே, எல்லா படத்தினுடைய கதையெல்லாம் கேட்டாச்சு. ரொம்ப முக்கியமாக நம்ம எல்லாருமே கடைசி பக்கத்தை தான் யோசிப்போம் இல்லையா, கிளைமேக்ஸ் என்ன இந்த திரைப்படத்திற்குன்னு கேட்டு.

டாம்சல் திரைப்படத்தில் ஒரு வெறும் சண்டை காட்சியாக மட்டும் இந்த கிளைமேக்ஸை அமைச்சிருக்க மாட்டாங்க. ஹீரோயின் அந்த டிராகனுக்கு புரிய வைப்பாங்க, இவ்வளோ நாள் நீ கொன்னது உன்னுடைய பழிவாங்கக்கூடிய அந்த நியாயமான கொலைகள் கிடையாது, நியாயமான பலிகள் கிடையாது அப்படிங்கிறத தன்னுடைய தங்கையை காப்பாற்றக்கூடிய அந்த முயற்சியில் அந்த டிராகனுக்கு ஒரு அதிர்ச்சியான உண்மையை புரிய வைக்கிறாங்க. ஸோ இவ்வளோ வருஷமாக அந்த சாகடிக்கப்பட்ட பலி கொடுக்கப்பட்டவங்க மட்டும் இல்லாமல் அந்த டிராகனும் ஏமாந்துட்டு வந்துட்டுருக்கிறது தெரிய வருது. ஸோ கடைசியில் இதுக்கு காரணமான அரசி இசபெல், இளவரசர் ஹென்றி, இந்த ஏமாற்று திட்டத்தில் அவங்க தான் முக்கியமானவங்கன்னு தெரிஞ்சதும் அவங்கள கொல்றது தான் இந்த டிராகனுடைய முக்கியமான நோக்கமாக இருந்து, யாரை கொல்லணும்னு நினச்சிட்டு இருந்ததோ அவங்க கூடவே சேர்ந்து எலோடி ஃப்ளோரியா கூட சேர்ந்து அந்த டிராகனும் மூன்று பேர் கூட்டணியில் அவங்கள ஏமாற்றிய அந்த அரசு குடும்பத்தினரை பழி வாங்குவாங்க. அதுதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை அம்சமாக கிளைமேக்ஸ் அமைச்சிருப்பாங்க. ஸோ சுபம் அப்படின்னே சொல்லலாம், பல போராட்டங்களுக்கு அப்புறம் கிடைச்ச சுபம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப அழகாக இந்த திரைப்படத்தை கொடுத்துருப்பாங்க. கற்பனைக்கும் மிஞ்சிய நிறைய காட்சிகள் இந்த திரைப்படத்தில் இருக்கும். ஒரு பொதுவான ராஜாக்களை கதையை இப்படியும் கொடுக்கலாம், அந்த துரோகத்தை இப்படியும் காட்டலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. பெண்ணினுடைய கதாபாத்திரத்தை ரொம்ப வலிமையாக கொடுத்த இந்த திரைப்படம் பலரால் பாராட்டப்பட்டுச்சு. இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் வருது, நம்மளும் இந்த மாதிரி திரைப்படங்களை பார்த்து ரசிக்கலாம், அதுலேருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஏதோ ஒரு கருத்தை எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க இந்த கதையில் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதையாக நிறைய சூழலில் இருப்போம், ஆனால் எந்த இடத்துலையும் விழுந்த இடத்துலையே கிடக்காமல் மறுபடியும் எழுந்து போராடினா நம்மளுக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படம் மூலமாக. இயக்குனராக இருந்தாலும் சரி, இந்த கதையை எழுதினவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பார்த்த ரசிகர்களாக இருந்தாலும் சரி, நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இவ்வளோ நேரமும் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் உங்கள் கூட பயணிச்சேன்னா உங்கள் ஆர்ஜே நிஷா. நேரம் 1:44, 30 நொடி ஆயிட்டுருக்கு. இன்னும் சில நொடிகளில் உங்களுக்காக காத்துட்ருக்கு மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகையை புதுடெல்லியில் இன்று வழங்குகிறார். நாட்டில் குற்றவியல் நீதி அமைப்பு தற்போதைய மாற்றங்களை பூர்த்தி செய்யும் வகையில் புதுப்பிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு எதிரான தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. மேகதாது அணை விவகாரத்தில் வேறுபாடுகளை களைந்து அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக்கொண்டார். மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிதா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் அனைத்து மாநிலங்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளால் வரும் 2047 ஆண்டிற்கு முன்பே சிக்கிள் செல் நோய் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், ஆரோக்கியமான மகளிர் வலுவூட்டப்பட்ட குடும்பம் என்ற இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் இந்நோயை கண்டறிந்து முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்நோயை கண்டறிய இதுவரை நடத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் இன்று மாலை வழங்குகிறார். இந்த இத்திட்டத்தின் கீழ் முதன்முறையாக பணிபுரியும் ஊழியர்கள் இந்த ஊக்கத்தொகை பெற தகுதியுடையவர்கள். கூடுதல் வேலைவாய்ப்பை உருவாக்கும் முதலாளிகள் மற்றும் ஒரு கூடுதல் பணியாளருக்கு மாதம் தோறும் 3000 ரூபாய் ஊக்கத்தொகை பெற இத்திட்டம் வகை செய்கிறது. இந்நிகழ்ச்சியை பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் இன்று புதுடெல்லி திரும்பினார். இப்பயணத்தின் போது பிரான்ஸ் நீஸ் நகரில் நடைபெற்ற பாரத் இன்னோவேட்ஸ் தொடங்கி G7 மாநாடு விவாடெக் வரை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உரையாடியது குறித்தும் எடுத்துரைத்துள்ளார். இரு நாடுகளின் அன்பான உபசரிப்பிற்கும் பிரதமர் சமூக வலைதளத்தில் நன்றி தெரிவித்துள்ளார். நாட்டில் குற்றவியல் நீதி அமைப்பு தற்போதைய மாற்றங்களை பூர்த்தி செய்ய புதுடெல்லியில் இன்று

0: நடைபெற்ற 26வது இந்திய கைரேகை மாநாட்டில் உரையாற்றிய அவர், சிக்கலான வழக்குகளை எளிமையாக்குவதில் இந்த அமைப்பு உதவி புரிவதாக கூறினார். குற்றப்பத்திரிகைகள் சுருக்கமானதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அமைச்சர், பயனுள்ள ஆதாரங்களை மட்டுமே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். புதிய குற்றவியல் சட்டங்களின் கீழ் தொழில்நுட்ப அடிப்படையிலான விதிகளை அரசு தரப்பு திறம்பட பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் அரசு செயலாற்றி வரும் நிலையில் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியை துரிதப்படுத்தும் வகையில் தொலைதூர மற்றும் மலைப்பாங்கான பகுதிகள் தேசிய போக்குவரத்து அமைப்புடன் இணைக்கப்பட்டு இப்பகுதிகளை உள்ளடக்கிய மாநிலங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாக கீழ் 90 வழித்தடங்கள் மற்றும் 12 விமான நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. வடகிழக்கு பகுதிகளில் 4170 கிலோமீட்டருக்கும் அதிகமான ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதோடு 46,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான கிராம சாலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து இப்பகுதிகளில் வர்த்தகம், பொருளாதாரம், போக்குவரத்து, கல்வி உள்ளிட்ட துறைகள் புதிய உச்சத்தை எட்டியுள்ளன. போக்குவரத்து மேம்பட்டதை அடுத்து சுற்றுலாத்துறை வளர்ச்சி கண்டு உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது. மத்திய அரசின் 12 ஆண்டுகால வளர்ச்சிப் பணிகள் குறித்து திருச்சி தனியார் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் வி மாணிக்கம் தெரிவிக்கையில்,
2: பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா திட்டத்தின் கீழ் 47,270 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி செலவுப்பட்டு 46,290 கிலோமீட்டருக்கும் அதிகமான கிராமப்புற சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 8 விமான நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. குடான் திட்டத்தின் கீழ் 90 வழித்தடங்கள் மற்றும் 12 விமான நிலையங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. 4,170 கிலோமீட்டர் ரயில் நிலையங்கள் மின்மயமாக்கப்பட்டு முழுமையான மின்மயமாக்கப்பட்ட இந்தியாவாக உருவெடுத்துள்ளது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் நடவடிக்கைக்கு எதிராக தமிழக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மேகதாது அணை தொடர்பான திட்ட அறிக்கையை மத்திய அரசு பரிசீலிக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். மத்திய அரசின் அனுமதியை பெறாமல் கர்நாடக அரசு தன்னிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாது அணையை கட்டும் முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், கர்நாடக அரசின் இந்த செயலுக்கு கடும் எதிர்ப்பை பேரவை தெரிவித்துக் கொள்கிறது என்றும் கூறினார். காவிரி படுகை ஒரு பற்றாக்குறை படுகை என குறிப்பிட்டு, படுகையின் மொத்த நீரினையும் உச்சநீதிமன்றமும் காவிரி நடுவர் மன்றமும் படுகை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்து விட்டதால் காவிரி படுகையின் புதிய திட்டங்களை மேற்கொள்ள அரசியல் கொள்கை நிலைப்பாட்டில் வேறுபாடுகள் இருந்தாலும் மக்களுக்காக ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார்.
4: காவிரி பிரச்சனை இரு மாநிலங்களின் உணர்வு பூர்வமான பிரச்சனையாகும். கர்நாடக அரசு மேகதாதுவிலோ வேறு எந்த இடத்திலோ அணை அல்லது எவ்வித புதிய நீர்த்தேக்க திட்டத்தை பிற படுகை மாநிலங்களின் இசைவு இன்றியும் ஒப்புதல் இல்லாமலும் மேற்கொள்ள கூடாது என கர்நாடக அரசினை அறிவுறுத்துமாறு இப்பேரவை வலியுறுத்துகிறது. கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கிறது.
0: இத்தீர்மானத்தை வரவேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், இத்தீர்மானத்தை அனைத்துக் கட்சி குழுவினரும் பிரதமரிடம் நேரில் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காங்கிரஸ், அஇஅதிமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இத்தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தன. அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து இத்தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக அவை இன்று காலை கூடியதும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்கள் தா வீராசாமி, சி ராமசாமி, சுவாமிநாதன், ஆறுமுகம், பே கண்ணன், நாஞ்சில் முருகேசன் ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் இரா நல்லக்கண்ணு, பேரவை முன்னாள் செயலாளர் ராமசாமி, திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா, தயாரிப்பாளர்கள் ஆர் பி சௌத்ரி, கே ராஜன் ஆகியோர் மறைவிற்கும்

0: இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாடு முழுவதும் இரண்டாவது கட்ட போலியோ தடுப்பூசி முகாம் வரும் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. தர்மபுரியில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை இம்முகாமில் பங்கேற்க செய்து போலியோ இல்லாத மாவட்டமாக உருவாக்க மாவட்ட தாய்சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா அறிவுறுத்தியுள்ளார்.
1: வருகின்ற June 28ஆம் தேதி பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அளிக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
0: தென்காசி மாவட்டத்தில் கார்பருவ சாகுபடிக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசியில் அடவி நன்னார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை மற்றும் கடனாநதி அணை உள்ளிட்ட 5 அணைகளை கொண்டுள்ள மாவட்டத்தில் தற்போது கார்பருவ சாகுபடிக்கான நெல் நாற்று பாவுதல் உள்ளிட்ட முதற்கட்ட பணிகளை விவசாயிகள் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றனர். கால்வாய்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைப்புகள் முறையாக சீரமைக்கப்பட்டால் அணைகளில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் தடையின்றி விவசாய நிலங்களுக்கு சென்றடையும். இதன் மூலம் இந்த ஆண்டு கார்பருவ சாகுபடி முழுமையான விளைச்சல் கிடைக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 1397 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 4000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நீலகிரி, சேலம், நாமக்கல், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற காலிறுதியில் அவர் தென்கொரியாவின் மின் சன் கிம்மை 21-16, 21-18 என்ற நேர் செட்களில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகையை புதுடில்லியில் இன்று வழங்குகிறார். நாட்டில் குற்றவியல் நீதி அமைப்பு தற்போதைய மாற்றங்களை பூர்த்தி செய்யும் வகையில் புதுப்பிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு எதிரான தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. மேகதாது அணை விவகாரத்தில் வேறுபாடுகளை களைந்து அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டார். மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

மணி 55 நிமிஷம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல அடுத்ததா சென்னை மெத் சென்டர்ல இருந்து வந்திருக்க வானிலை அறிக்கை தெரிஞ்சுக்கலாம். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூரில் அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சம் 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சம் 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சம் 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்க வானிலை அறிக்கை கேட்டோம்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
2: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல June 30 வர ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 741-88-7411.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நேரம் 2:16 நிமிடம். நேயர்கள் இனி கேட்கலாம்
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நாளன்று 2014 நமது பாரத பிரதமர் அவர்கள் தொடங்கி வைத்த தூய்மை இந்தியா திட்டம் தற்போது அதனுடைய 2.0 மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவாகியுள்ளது. இதன்படி நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் திட திரவ கழிவு மேலாண்மை, கழிப்பறைகள் கட்டுதல், பொது இடங்களை தூய்மையாக வைத்திருப்பதில் கவனம் செலுத்தப்படுகிறது. பல மாநிலங்களில் தூய்மை பணிகள் மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் மூலம் ODF Plus எனப்படும் திறந்த வெளி மலம் கழித்தல் இல்லாத நிலை உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் குப்பையற்ற நகரங்களை உருவாக்குவதை இலக்காக கொண்டு அதற்கான புதிய கருவிகள் வெளியிடப்பட்டுள்ளன. கழிவு மேலாண்மையை பொறுத்தவரை திட மற்றும் திரவ கழிவுகளை முறையாக கையாளுதல் மற்றும் மறுசுழற்சி செய்வதற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. டெங்கு தடுப்பு சிறப்பு முகாம்கள், பொது இடங்களை தூய்மைப்படுத்தும் பணிகள் மற்றும் கழிப்பறைகள் கட்டப்படுவது தொடர்ந்து நடைபெறுகிறது. கிராமப்புறங்களில் இந்த திட்டம் ஸ்வச் பாரத் கிராமீன் என்ற பெயரில் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழ் இந்த திட்டம் கண்காணிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் சாதனையாக கிராமப்புறங்களில் 10 கோடிக்கும் அதிகமான தனிநபர் கழிப்பறைகள் மற்றும் நகரங்களில் பல லட்சம் பொது

0: கழிப்பறைகள் கட்டப்பட்டன. திடக்கழிவு மேலாண்மை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு குப்பை சேகரிப்பு மற்றும் மறுசுழற்சி முறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. பொது இடங்களில் குப்பை போடுதல், எச்சில் துப்புதல் போன்றவற்றை தவிர்த்து சுகாதாரமான பழக்க வழக்கங்கள் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. சுகாதாரம் மேம்பட்டதால் வயிற்றுப்போக்கு, தொற்று நோய்கள் மற்றும் குழந்தை இறப்பு விகிதங்கள் வெகுவாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கிறது ஒரு ஆய்வு. மொத்தத்தில் இந்த தூய்மை இந்தியா திட்டம் 2.0 சுகாதாரம், நகர மேம்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஒருங்கிணைத்து சுத்தமான மற்றும் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க வழிவகுத்துள்ளது. தற்போது தூய்மை இந்தியா திட்டத்திற்கு அரசு அலுவலர்கள், போர் வீரர்கள், திரைத்துறையினர், விளையாட்டு வீரர்கள் என பல துறைகளில் இருந்தும் புகழ் பெற்றவர்கள் பங்கெடுத்துக் கொண்டு இந்த திட்டத்தின் முக்கியத்துவத்தை பரவலாக எடுத்து சொல்கின்றனர். இதன் ஒரு பகுதியாக எனது தூய்மை இந்தியா என்ற இயக்கமும் தொடங்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் தங்களது பகுதிகளை தூய்மைப்படுத்தும் செயல்பாட்டை இந்த இயக்கம் விளக்கும். அந்த வகையில் மக்களின் பேராதரவு இந்த தூய்மை இந்தியா திட்டம் 2.0 கிடைத்துள்ளதால் கூடிய விரைவில் மகாத்மா காந்தி அவர்களின் தூய்மையான இந்தியா என்கிற கனவு நினைவாகும், நிஜமாகும். மேலும் விவரங்களுக்கு www.pmindia.gov.in என்கிற இணையதளத்தை பார்வையிடலாம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
2: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசை. முதலாவதாக பாஷா திரைப்படத்திற்காக SB பாலசுப்ரமணியம், KS சித்ரா பாடிய பாடல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:31. நேர்கள் இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103. இனி தொடர்வது

0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாரதியார் கதை ஒயில் கும்மி கேட்கலாம். பாடுவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.
1: அக்னி குழம்பாய் வெளிவந்த பாரதியின் ஆவேச எழுத்துகளுக்கு அஞ்சி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்த போது 1908 பாரதியார் புதுச்சேரியில் அடைக்கலம் புகுந்தார். 1908 முதல் 1918 வரை 10 புதுவையில் இருந்தார் பாரதி. அரவிந்தரும் பாவேந்தர் பாரதிதாசனும் மற்றும் பல அன்பர்களும் அங்கு பாரதியின் உயிருக்கு உயிராய் விளங்கினார்கள். இந்தியா, கர்மயோகி, விஜயா, சக்கரவர்த்தினி என்று பல பல பத்திரிகைகள் அங்கு நடத்தினார் கவியரசர் பாரதி.

வாழும் தமிழருக்கு வளம் சேர்க்கும் எண்ணற்ற கவிதைகளையும் காவியங்களையும் படைத்தார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலிய புதுமை படைப்புகளை இங்குதான் எழுதினார். பாரதியாருக்கு இரண்டே இரண்டு பெண் குழந்தைகள் தான், ஆனால் அவர் பெற்ற கவிதை குழந்தைகள் கணக்கே இல்லை.

அதையா எங்க கவிராஜனுக்கு தானு தகுதும் தேனு அடி ரெண்டு நிலா மழலை களமானு அதையா தானே

அதே யா மாணிக்கமோ மரகதாமந்தானே தகுதோந்தேனே அந்த மாந்தோப்பு கோயில் பாட்டே மானே அதே யா தானமே நானே நானே நானே நானே நானே நானே அதே யா இதயத்திலே விளக்கேற்றும் தானே தகுதோந்தேனே அவன் புதிய

அவன் பாடிய பாடலில் இல்லாதது இல்லை, சொல்லாததும் இல்லை. நாட்டு விடுதலை, மொழி விடுதலை, சமுதாய விடுதலை, சாதி ஒழிப்பு, தேசிய ஒருமைப்பாடு, தமிழ் வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி, அப்பப்பா அவன் தொடாத துறையே இல்லை. ஏழைகள் நிமிர, எத்தர்கள் தொலைய, சுரண்டல்கள் மடிய, சூட்சுமங்கள் ஒழிய, சமதர்மம் தழைக்க புதிய அறம்பாட வந்த அறிஞனல்லவா அவன்.

0: இதுவரைக்கும் பாரதியார் கதை ஒயில் கும்மி கேட்டோம். வழங்கியோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்திரப்பன் குழுவினர். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940938335
1: அல்லது
2: 8220469549
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

55 நிமிடம் 10 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் காரைக்காலிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் 9 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி, சேலம் மாவட்டம் காவேரிபுரம் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், காரைக்காலில் 7 சென்டிமீட்டர், அய்யப்பாக்கம், சென்னை வளசரவாக்கம், புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், விருதுநகர், கொரட்டூர், சாம்ராஜ், சென்னை அண்ணாநகர் மேற்கு, பையூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், திருவாரூர், செம்பனார் கோவில், தென்கனிக்கோட்டை, நெடுங்கல், பில்லூர் அணை, சென்னை எம்ஜிஆர் நகர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சிவகங்கை, பாடாலூர், திருமங்கலம், நகுடி, குன்னூர், சின்னக்கல்லாறு, பிளவக்கல் பெரியார் அணை, கேளம்பாக்கம், ஆவடி, கள்ளிக்குடி, மதுரவாயல், செம்பரம்பாக்கம், ஷாலிகிராமம், கிண்ணக்கோரை, திருத்துறைப்பூண்டி, சீர்காழி, மேட்டூர், கோவில்பட்டி, கருமாந்துறை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், அவலூர்பேட்டை, கொரட்டூர், மணலி, புதுக்கோட்டை, நெற்குன்றம், தண்டையார்பேட்டை, தாமரைப்பாக்கம், சேலம், திருவொற்றியூர், சேத்துப்பட்டு, மாரண்டஹள்ளி, காரியாக்கோவில் அணை, பூண்டி, செங்கம், சென்னை வடபழனி, ஸ்ரீமுஷ்ணம், காஞ்சிபுரம், சென்னை ஆட்சியர் அலுவலகம், விருதுநகர், ஆலந்தூர், சென்னை, திருமயம், காரையூர், அம்பத்தூர், பேசின்பாலம், கொளத்தூர், மணலி, சென்னை பாரிமுனை, பாலக்கோடு, மேட்டூர், ஆற்காடு, சாத்தூர், பாலக்கோடு, மாதவரம், கேதண்டப்பட்டி, கோவிலாங்குளம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அதிகள வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் சில இடங்களில் 4 முதல் 5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 38.5 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையம், சென்னை விமான நிலையம் ஆகிய இடங்களில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், கரூர், திருவள்ளூர், தூத்துக்குடி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தருமபுரி, ஈரோடு, நாமக்கல், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது.

0: கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு குறைந்திருந்தது. கரூர், திருநெல்வேலி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தருமபுரி, ஈரோடு, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்களவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: பலத்த காற்றுடன் நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை பலத்த காற்றுடன் நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழைத்தூரலுக்கும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 17 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 33.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 70 லட்சம் கோடி ரூபாய் நேரடி அந்நிய முதலீடுகளை இந்தியா ஈர்த்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவம் காரணமாக உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன்களை காக்க தாவக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் தாவக அரசு பொறுப்பேற்ற பின்னர் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. உடல் நலனையும் மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலக ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிஹா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய வாள்வீச்சு சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கியது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பிராச்சி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ சுமதி சிவன் மற்றும் சிவராஜன் சோலைமலை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
3: மாட்டிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நேரம் 3:03 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இது டீ டைம் நிகழ்ச்சி. 1950 வரைக்கும் வெளிவந்த உங்களோட விருப்ப பாடல்களை எங்களுக்கு கால் பண்ணி சொல்லலாம். முதல் நேயர் காத்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம். யாருங்கன்னு பேசுறீங்க?
1: குள்ளக்காப்பாள சித்ரா மாணிக்கம் பேசுறப்பா.
0: சித்ரா மாணிக்கம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு சாத்தி நிலையத்திலிருந்து இயற்கை என்னும் இளைய கண்ணி.
0: ஓகே, பாடல் வருது கேளுங்க.

0: ஹலோ, வணக்கம். டீ டைம் நிகழ்ச்சியிலிருந்து யார் எங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், கருமத்தப்பட்டி வினோபானகர் வெள்ளிங்கிரி பேசுறேன் மேடம்.
0: வெள்ளிங்கிரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இன்னைக்கு உயர்ந்த மனிதன் படத்துல நீங்க நாளை இந்த வேலை அந்த பாட்டு
0: கொடுங்க. ஓகே, பாடல் வருது கேளுங்க. வணக்கம்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
4: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
5: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
6: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
0: இன்று இரவு 9:25 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மைல் மார்க் சம்பாரவை.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
4: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
5: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
6: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.

0: டீடைம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: வடவாளிலிருந்து பாரு சுப்பிரமணியம்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: பூம்புகார் படத்துல சரி என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன
0: பாடல் வர்றது கேளுங்க.

0: டீ டைம் நிகழ்ச்சியில நேயர் காத்திருக்காங்க. வணக்கம், யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: சிறுமுகை புதூர்ல இருந்து தங்கவேல் பேசுறேன்.
0: தங்கவேல் சிறுமுகை புதூர்ல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: பாசம் படத்துல இருந்துங்க, ஜானகி அம்மா பாடின பாட்டு ஜல் ஜல் எனும் சலங்கை.
0: ஓகே, பாடல் வருது கேளுங்க.

0: நேயர்கள் இதுவரை ரசித்தது டீ டைம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் ஆஜய் மஞ்சு.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 3:30. நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசை.

0: நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 70 லட்சம் கோடி ரூபாய் நேரடி அந்நிய முதலீடுகளை இந்தியா ஈர்த்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவம் காரணமாக உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை காக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையுமின்றி முழுமையாக நேரலை செய்ய தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். உடல் நலனையும் மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலக ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிஹா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய வாள்வீச்சு சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கியது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பிராச்சி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ சுமதி சிவன் மற்றும் சிவராஜன் சோலைமலை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: உற்சகமான மாலை வணக்கம். 4:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இது கெட் செட் கோ த கேம் ஷோட நேரம் நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே மஞ்சு. தினமுமே நம்மளோட ஆர்ஜேஸ் வந்து உங்களுக்கு விதவிதமான விளையாட்டுகள் கொண்டு வந்து சுவாரஸ்யமாக விளையாடிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து கால் பண்ணியும் பேசுகிறீங்க, அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் சொல்கிறீங்க. அதேமாதிரி இன்றைக்கி ஒரு சின்ன விளையாட்டு நம்ம பிரிக்கவே முடியாதது எது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம நேயர்களையும் பாட்டுகளையும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இன்றைக்கு நான் ஒரு கேம் கொண்டு வந்திருக்கேன். என்ன கேம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சூப்பரான பாடல் கேட்கலாமா?

கேட்ஸ் அட் கோல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன கேம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பாட்டு பற்றி தான் விளையாட போகிறோம். நான் ஒரு வார்த்தை சொல்வேன், அந்த வார்த்தையில் தொடங்குகிற பாடல்களை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் சொல்லலாம், இல்லை ஃபோன் பண்ணியும் சொல்லலாம். முதல் வார்த்தை அம்மா. அம்மாங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு என்னெல்லாம் பாட்டு தொடக்கம், அம்மா என்று அழைக்காத அந்த மாதிரி அந்த வேர்டில் தொடங்குகிற என்ன பாட்டு வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஒரு அஞ்சு பாட்டாவது எனக்கு மினிமம் சொல்லணும். ஸோ யார் அந்த பாட்டை ரெடி பண்ணிட்டு வரீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல்.

0: இன்று இரவு 9:25 மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மயில் மார்க் சம்பாரவை. ஓகே, இன்றைக்கி நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில் அம்மான்ற வார்த்தையில் தொடங்குகிற பாடல் யாருக்கெல்லாம் தெரியும்னு கேட்டிருந்தோம். ஒரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம்.
1: எங்கள் அருமை கேட்பதற்கு நீங்கள் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க, யார் பேசுகிறீங்க?
1: நான் திருப்பூர் பாண்டிய நகர் சிவசங்கர் பேசுகிறேங்க.
0: ஓகே, என்ன உங்களுக்கு அம்மாங்கிற வார்த்தையில் தொடங்குகிற பாடல் தெரியுங்களா?
1: தெரியும்.
0: பாடி காமிக்க வேண்டாம், சொன்னால் போதும்.
1: அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு. ஒரு பாட்டு. அம்மா நீ சுமந்த பிள்ளை, சிறகடைந்த கிள்ளை. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே.
0: அது நானே சொல்லிட்டேன், அதனால அது அவுட் ஆஃப் சிலபஸ்.
1: அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே.
0: நான் தான் சொல்லிட்டேனே எக்ஸாம்பிள், அதுதான் சொல்லி அந்த பாட்டு
1: சொல்லிட்டேனே. சரி, அம்மாவும் அப்பாவும் அன்பு தெய்வம், அவர்கள் பிள்ளை நான் செல்ல பிள்ளை.
0: ஓகே, நெக்ஸ்ட்.
1: அம்மா அம்மா
0: பாடி காமிக்க வேணாம் சார், இது மட்டும் சொல்லுங்க, பாட்டு மட்டும் சொல்லுங்க.
1: தாய் பத்தி சொல்லாங்களா?
0: தாய் பத்தி எல்லாம் சொல்ல வேண்டாம், பாட்டு மட்டும் அஞ்சு பாட்டு சொல்லுங்க போதும்.
1: அஞ்சு சொல்லிடுங்க.
0: ஓகே, நன்றி.
1: நன்றி.
0: ஸோ வேற யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, செல்வ லக்ஷ்மி ராஜவீதியிலிருந்து சொல்லியிருக்காங்க, அம்மா அம்மா நீங்கள் எங்கள் அம்மா, அம்மா எந்த கோவில் அம்மா அப்படின்னு சொல்லி ரெண்டு பாட்டு சொல்லியிருக்காங்க. அம்மா அம்மா நீ என் கூட இருந்தா, வேலையில்லா பட்டதாரையிலேருந்து. அம்மா உன் பிள்ளை நான், அம்மா அம்மா உன்னை கூப்பிடுது, அம்மா என்றாலே அன்பு. இந்த நாலு பாட்டு சொல்லியிருக்காங்க. கணேஷ் சிறுமுகையிலிருந்து, அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசுன்னு பெருமாள் சுவாமி சுமதி சாவக்காட்டுப்பாளையம்லேருந்து சொல்லியிருக்காங்க. குகன் சிந்து கோத்தகிரியிலேருந்து, அம்மானா சும்மா இல்லடா, அம்மா அம்மா இந்த நாரு இறை, இந்த பாட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அம்மா என்றால் அம்மம்மா இந்த ரெண்டு பாட்டையும் சொல்லியிருக்காங்க. எம்எஸ்ஆர் மணியம் கீழ் கோத்தகிரியிலேருந்து. ஓகே, எல்லாமே அம்மான்னு ஸ்டார்ட் பண்ண இவங்க காலையில் தினமும் கன்வென்ட். அம்மா சம்மந்தமான பாட்டெல்லாம் வேண்டாம், அம்மாலேருந்து தொடங்குற பாட்டு மட்டும் தான் நான் கேட்டிருந்தேன். ஓகே, திருப்பூர் பாலா பதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, இளங்கோ நகர் சண்முக சுந்தரம் அம்பிகா தேவி, சிங்காநல்லூர் ஜெயலக்ஷ்மி, அம்மம்மா காற்று வந்து ஆடை தொடும் இந்த ஒரு பாட்டை சொல்லியிருக்காங்க. சூப்பர், அழகாக இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. ஸோ அடுத்த வார்த்தை வந்துட்டு, ஏதாவது ஒரு தமிழ் மாதம், தமிழ் மாதம் இருக்கு இல்லையா, அந்த சித்திரை வைகாசி இந்த மாதிரி தமிழ் மாதங்களில் தொடங்கக்கூடிய பாட்டுகள் என்னன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வரலாம்.

0: சிலர் சாதிக்கிறாங்க. அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
3: குவிஸ் டைம்.
0: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது. மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.

0: 4:24 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 101 நாம கேட்டுட்ருக்கோம் கெட் செட் கோ த கேம் ஷோ. இன்றைக்கி நம்ம வந்து பாடல்கள் பற்றி சொல்லி விளையாடிட்டுருக்கோம். ஸோ நான் இப்போ கேட்டிருந்த கேள்வி என்னென்னா, தமிழ் மாசங்களோட வார்த்தைகள் வச்சு சித்திரை வைகாசி இப்படி தொடங்குகிற பாடல்கள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு நேயர் நம்மளுக்காக காத்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் குமார் சங்கரேஷன்.
0: ஓகே, என்ன பாடல் சொல்லுங்களேன் நீங்கள் இப்போது தமிழ் மாசங்களை தொடங்குகிற பாடல் சொல்லுங்கள். பாட வேண்டாம், சொன்னால் போதும்.
1: தை மாசி பங்கிரி போனா சித்திர மாசம் ஆடிப்பட்டம் தேடி சென்று வத போட்டு ஆடி வெள்ளி தேடி உன்னை மூணுங்க. வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு கட்டி வச்சு நாலு. தை பிறந்தால் வழி பெருக்கும் தங்கமே தங்கம் அஞ்சு.
0: சூப்பர்.
1: சித்திரை மாசத்து நிலவு ஒரு நிலவு ஒரு ஆறு.
0: அவ்வளவுதான். சூப்பருங்க, செமையா சொல்லிருக்கீங்க. எல்லாமே அழகழகான பாட்டுலாம் சொல்லியிருக்கீங்க. சூப்பர், வெரி குட்.
1: நன்றி, நன்றி.
0: ஓகே, வேறு யாரெல்லாம் வாட்ஸ்அப் வழியாக இதை சொல்லியிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். வைகாசி வெள்ளிக்கிழமை தானே ஒரு ஜோரான திருநாள். ஆணி போன ஆவணி, ஆடிப்பட்டம் தேடி பார்த்த மாசி மாதம் ஆளான பொண்ணு, இந்த நாலு சாங்ஸும் சொல்லியிருக்காங்க. ஜெயகாந்த், ஜெயகாந்த் ஃப்ரம் கணபதி. ஓகே, சித்திரை நிலவே ஆடிப்பட்டம் தேடி வைகாசி மாதத்தில் இந்த மூணு பாட்டையும் சொல்லியிருக்காங்க. ஆலாங்கொம்பு தண்ணீர் தடம் விஜயகுமார் உமா மகேஸ்வரி. சித்திரை சோலையில் வைகாசி மாதத்தில் ஆடியில் செய்தி சொல்லி ஆடி போன ஆவணி மாசி மாதம்தான் இந்த சாங்லாம் சொல்லியிருக்காங்க. பெருமாள் சாமி சாவக்காட்டு பாளையம்லேருந்து. மாசி மாதம் ஆளான பொண்ணு மாசி மாத கடைசியில் மச்சம் வந்தார், மாசி மாதம்தான் கெட்டி மேல தாளம்தான் இந்த பாட்டெலாம் சொல்லியிருக்காங்க. அம்புஜம் அம்பலவானன் திருநெல்வேலியிலிருந்து. ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும், ஆடி மாதம் பிறந்துருச்சு இந்த ரெண்டு சாங்கையும் கோணமலை ஆனந்தன் சொல்லியிருக்காங்க. தைப்பிறந்தால் வழி பிறக்கும், சித்திரை மாதத்தில் நிலவு வருது வைகாசி மாதத்தில் இந்த மூணு பாட்டையும் சொல்லியிருக்காங்க. செல்வ லக்ஷ்மி ராஜவீதியிலிருந்து நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி கோயம்புத்தூர்லேருந்து பத்மநாபன் நித்யா இந்த பாடல் அவங்க இணைஞ்சிருக்காங்க. வைகாசி மாதத்தில் பாட்டை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சித்திரை மாதம் சித்திரை நிலவே ஆடி மாதம் காத்தடிக்குது தைப்பிறந்தால் வழி பிறக்கும் இந்த மூணுல பாட்டில் சொல்லியிருக்காங்க. திருப்பூர்லேருந்து பாலா. கஞ்சபட்டி சண்முகானந்தம் ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும், ஆடி மாதம் பிறந்துருச்சு ஆடியிலே செய்தி சொல்லி சொல்லியிருக்காங்க. பாண்டியன் நகர் இந்திராணி வந்து ஓகே அவங்க தான் இது பண்ணிட்டாங்க. ஓகே, சித்திரையே ஆடி சித்திரையே வைகாசி நிலவே ஆடி போன ஆவணி தீபங்கள் பேசும். தீபங்கள் பேச முடியாது, ஏன்னா கார்த்திகேயில் அது ஸ்டார்ட் ஆகலை. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளம். ஓகே, இந்த பாட்டெலாம் சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வரதராஜ் கீதா சண்முக நகர் மூக்கனூர்லேருந்து. வைகாசி நிலவே வைகாசி நிலவே பாடலை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பீடம்பள்ளி வாசுதேவன். கலைச்செல்வி செங்கப்பள்ளியிலிருந்து ஆடியில் செய்தி சொல்லி அதே பாடல்கள் தான் திரும்ப வருது. சித்திரையில் என்ன வரும் அந்த பாட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு புதுசாக ஏதாவது இவங்க சொல்லாத பாடல்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா அதை மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். சித்திரை மாதத்தை நிலவு வருது வந்து ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. மாசி மாதம் ஆளான மார்கழி பூவை வந்து குகன் சிந்து கோத்தகிரியிலேருந்து சொல்லியிருக்காங்க. மாசி மாதம் ஆளான பொண்ணு மாசி மாதம்தான் கெட்டி மேலந்தான் வந்து ஜெயஸ்ரீ வடவள்ளியிலேருந்து சொல்லியிருக்காங்க. தை மாதம் ஊரக்கூட்டு வைகாசி நிலவே சொல்லியிருக்காங்க. கள்ளியம்புதூர்லேருந்து சரிதா. சித்திரை செவ்வானம் சிரிக்க கண்டேனி ஆடி வள்ளி தேடி ஐப்பசி மாதத்து நிலவு கார்த்திகை தீபம் ஏற்றிய நாள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க கணேஷ் சிறுமுகையிலிருந்து. ஓகே, சூப்பருங்க. எல்லாம் எவ்வளோ அழகாக ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ வந்து இன்னைக்கு கேம் ரொம்ப ஈஸியாக நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்த இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1, 2, 3 1, 2, 3 இந்த வார்த்தைகள், அதாவது நம்பர் ஒன்று ஒரு 10 இருக்கிற நம்பர் மாதிரி ஒரு 10 இருக்கிற தொடங்குகிற வார்த்தையை வச்சு 1, 2, 3 இருக்கிற பாடல்கள்லாம் வரிசையாக சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம வாட்ஸ்அப்பில். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

பாலப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். 4:38 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம கேட்டுருக்கோம் கெட் செட் கோ தி கேம் ஷோ. இன்னைக்கு சாயந்தரம் 5 சித்திர செவானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னலை சிறுகதை எழுத்தாளர் சகா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். 7:32 கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் மேலாண்மை செய்வது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துகள் கேட்கலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு கெட்செட் கோல விளையாடிட்டு இருந்தது அதாவது நம்பர்ஸோட 1, 2, 3 தொடங்குற பாடல்கள் எல்லாமே சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏதோ சொல்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக அட்டகாசமாக அடிச்சு விட்ருக்காங்க நம்ம நேயர்கள். யாரில் வேணாலும் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1 எங்கள் ஜாதியே, 2 மனம் வேண்டும், 4 வழிச்சாலையிலே 6 மனமே 6, 8 மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் நவகிரகம், 10 சுமக்கவில்லை நான் பத்தியமும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்புஜா அம்பலவானன் திருநெல்வேலியிலிருந்து வித்தியாசமான பாடல்கள் சொல்லியிருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6 ஒத்த ரூபத்தாரம், 2 கண்ணம் சந்தனக்கிண்ணம், 2 கண்கள் பேசும் மொழியில்னு திருப்பூர் பாலா சொல்லியிருக்காங்க. கருவலூர் சாமுவேல் 10 நம்பர் 1 சொல்லு, 5 நம்பர் பஸ் ஏறி 1:03 முடிச்சால அந்த பாட்டு சொல்லியிருக்காங்க. 2 மனம் வேண்டும், 1 சொல், 3 மூச்சிருக்கும், அந்த 4 பேருக்கு நன்றி, 6 மனமே 6, 7 கரை சீமை, இந்த பாடலாம் சொல்லியிருக்காங்க. MSR மணி எம் கீழ் கோத்தகிரியிலிருந்து பாரதி மகாலிங்கம் கள்ளி வலசுலேருந்து என்ன பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா 10 நம்பர் 1 சொல்லு,

ஏழு ஸ்வரங்களுக்குள் மூன்றெழுத்தில் மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் அந்த படத்தை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்க, இப்போ பாட்டு கேட்குற நேரம் இல்லை. ஓகே, பத்துக்குள்ள நம்பர் ஒன்று சொல்லு, ராரா ரமையா இந்த ரெண்டு சொல்லியிருக்காங்க கோணமுலை செல்வராஜிலிருந்து. ஒன்று ரெண்டு மூணு நாலு இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது, ஒன்றா ரெண்டு ஆசைகள், இதெல்லாம் வந்து ஜெயஸ்ரீ வடவழியிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஒன்றா ரெண்டு ஆசைகள் தான் இவரும் சொல்லியிருக்காங்க. ஐந்து கரத்தினை யானை முகத்தினை, இதை அவங்க யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா கஞ்சம்பட்டி சண்முகானந்தம். ஐந்து கரத்தினை யானை முகத்தினைலாம் வந்து பாட்டில். ஓகே, ஆறடி சுவர் தான் ஆசையை தடுக்குமா இந்த பாட்டை சொல்லியிருக்காங்க. செல்வலக்ஷ்மி ராஜவீதியிலேருந்து பெங்களூர் இந்திரா நகர் வந்து ஒரு நாள் போதுமா, இரண்டு மனம் வேண்டும், ஆறு முகம் இது ஆறு முகம், ஏழும் ஏழும் சேர்ந்தால் இருபது அப்படின்னு ஒரு பாட்டை சொல்லியிருக்காங்க. குகன் சிந்து கோத்தகிரி வந்து சேம் அதே தான், ஒன்று ரெண்டு மூணு பத்துக்குள்ள நம்பர் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஒரு மணி அடித்தால் இந்த பாட்டை வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாம் ஜாமம் இது நாலு தேசத்திறந்திருக்கு இந்த பாடலெல்லாம் சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, பேரோட போட்டிங்கன்னா எங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். வரதராஜ், கீதா, சண்முக நகர், மூக்கலூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இரண்டு மனம் வேண்டும், இது வந்து கோணமலை ஆனந்தனோட சாய்ஸ். ஓகே, அப்புறம் மறுபடியும் அதே கிட்டத்தட்ட அதே பாடல்கள் தான், ஒன்றானவன் உருவில் ரெண்டானவன் அப்படின்னு ஒரு பாட்டு, ஒரு நாள் ஒரு கனவு இந்த ரெண்டு பாட்டை சொல்லியிருக்காங்க. சிங்கநல்லூர்லேருந்து ஜெயலக்ஷ்மி மனோகரன், ஒன்று எங்கள் ஜாதியே, இரண்டு கண்ணம், இரண்டு கண்ணம், மூன்றெழுத்தில் மூச்சு இருக்கும், நாலு பக்கம் வேடருண்டு, ஐந்தில் ஒன்று தேர்ந்தெடு, ஏழு ஸ்வரங்களுக்குள், ஒன்பதில் குரு, பத்து பொருத்தமும் நீயே அப்படின்னு அது எல்லாமே படம் பாட்டு எல்லாத்தையும் சேர்த்து போட்டிருக்காரு கணேஷ் சிறுமுகையிலேருந்து. கார்த்திகை மாதம், சுதாகர் ஆதித்தன், சேரன் மாநகர். ஓகே, சூப்பர், இவ்வளோ அழகாக சூப்பராக கண்டுபிடிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து தமிழ் மாதங்கள் சொல்லியிருந்தோம்ல, இந்த டைம் என்ன பண்ணலாம்னா ஆங்கில மாதங்கள், ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இந்த இதில் வந்து பாடல்கள் வர மாதிரியான பாடல்களை கண்டுபிடிச்சிட்டு வாங்க, அதுக்குள்ளே நம்ம ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம்.

ஸோ நம்ம இன்னைக்கு கெட்ஸட் கோ நிகழ்ச்சியில் வந்துட்டு ஒரு வார்த்தை அஞ்சு பாட்டுங்கிற விளையாட்டு விளையாடிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி இப்போ கடைசியில் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஆங்கில மாதங்கள் அதோட முதல் வார்த்தை இருக்குள்ளே ஜனவரி ஃபெப்ரவரி அந்த மாதிரி, அதை வச்சுட்டு பாடல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ யாரெல்லாம் என்னென்ன பாட்டெலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஆலங்கொம்பு விஜயகுமார் உமா மகேஸ்வரி சொல்லியிருக்காங்க, மே மாதம் 98 மேஜர் ஆனேனே, ஜூன் போனால் ஜூலை ஜூன் போனால் ஜூலை கற்றே, ஏப்ரல் மேயிலே, மார்ச் மாத பூவை, மே மாதம் ஓகே இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, சிறுமுகையிலேருந்து சோமு கலைவாணி, ஜூன் போனால் ஜூலை கற்றே, ஜனவரி நிலவே, ஏப்ரல் மாதத்தில் அந்த மூணு சாங் சொல்லியிருக்காங்க, கோணமலை ஆனந்தன் ஜூன் எல்லாமே அதே படத்தான் சொல்லியிருக்காங்க, ஏப்ரல் மாதத்தில் அர்த்த ஜாமத்தில் ஓகே, ஜனவரி நிலவே நலம் தானா, ஜூன் ஜூலை மாதத்தில் ரோசா பூவின் வாசத்தில், மே மாத மேகம் என்னை நில் என்று சொல்ல, ஏப்ரல் ஃபூல் பாடல், செப்டம்பர் மாதம் இதெல்லாமே வந்து அம்பலவானன் திருநெல்வேலி அம்புஜம் சொல்லியிருக்காங்க ஓகே. இது வந்து போன கேள்விக்கான பதிலாக இப்போ ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, தமிழ் பாடலாம் நம்ம முடிச்சுட்டு நாங்கள் ஆங்கில மதத்துக்கு போயிட்டோங்க. மே மாதம் 98 ஜூன் ஜூலை மாதத்தில், ஏப்ரல் மேயில் பசுமையில், ஏப்ரல் மாதத்தில் ஒரு அத்த ஜாமத்தில், ஜூன் போனால் ஜூலை காற்றி, செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சிங்கநல்லூர்லேருந்து ஜெயலக்ஷ்மி, ஜனவரி மாதம் அந்த சாங் வந்து யார் சொல்லியிருக்கா, பேரோடு போட்டிங்கன்னா தான் பேர் வாசிக்க முடியும், பேரோடு போடுங்க. கோணமலை என் செல்வராஜ் வந்து ஜூன் ஜூலை மாதத்தில், ஜனவரி நிலவே இதே பாட்டு தான், பெருமாள் சுவாமி சுமதி சாவக்காட்டுப்பாளையம்லேருந்து சொல்லியிருக்காங்க, ஜனவரி நிலவே நலம் தானா, ஏப்ரல் மேலே அக்டோபர் மாதத்தில் சொல்லியிருக்காங்க, ஜெய்ஸ்ரீ வடவழியிலேருந்து, பாண்டியன் நகர் சிவசங்கர் இந்திராணி வந்து அதே கிட்டத்தட்ட சிமிலர், ஆனால் நிறைய பாடல்கள் இருக்குங்க, யோசிச்சிங்கன்னா நிறைய வரும். டிசம்பர் பூக்கள் மலர்ந்தது அப்படின்னு ஒரு பாட்டு சொல்லியிருக்காங்க கணேஷ் சிறுமுகிலேருந்து. பீடமல்லி வாசுதேவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூன் போனால் ஜூலை காற்றே, ஏப்ரல் மாதத்தில் அர்த்த ஜாமத்தில் ஓகே, செப்டம்பர் மாதம் ஏப்ரல் மாதத்தில் இரண்டு மனம் சாரு, எப்போ கேட்ட கேள்விக்கு இப்போ வந்து பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஜனவரி நிலவே ஏப்ரல் மாதத்தில், பிப்ரவரி 14 நீங்க புதுசு புதுசா பாட்டெல்லாம் சொல்றீங்க. விஜயகுமார் வரதராஜபுரம், கருவலூர் சாமுவேல், திருப்பூர் அண்ணா நகர் ராஜேஷ் ஓகே, எல்லப்பாளையம் பழனிசாமி ஓகே, இவ்வளோ பேர்

அழகாக கண்டுபிடிச்சி பாடலாக சொல்லியிருக்கீங்க. பட் இன்னுமே நிறைய நிறைய நிறைய பாடல்கள் வந்து இந்த ஆங்கில மாதத்தோட ஆரம்ப வார்த்தைகளில் இருக்கு. ஸோ பார்க்கலாம். நிறைவு நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் இது உங்களுக்காக.

நேயர்கள் இதுவரை ரசித்தது கெட் செட் கோ தி கேம் ஷோ நிகழ்ச்சியில உங்களுடன ஆர்ஜே மஞ்சு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாலை 5 மணிக்கான செய்திச் சுருக்கம். அதனைத் தொடர்ந்து சித்திர சுபானம் நிகழ்ச்சியை வழங்க காத்திருக்காங்க நம்ம ஆஜே ஃபௌசியா.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 70 லட்சம் கோடி ரூபாய் நேரடி அந்நிய முதலீடுகளை இந்தியா ஈர்த்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவம் காரணமாக உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை காக்க தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையும் இன்றி முழுமையாக நேரலை செய்ய தவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். உடல் நலனையும் மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலக ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய வாள்வீச்சு சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கியது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பிராச்சி மற்றும் மீனாட்சி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ, சுமதி சிவன் மற்றும் சிவராஜன் சோலைமலை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, நேயர்கள் எல்லாருமே வந்து ஆவலா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நம்ம நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் நிகழ்ச்சி தொகுப்புல உங்க கூட பௌசியா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு யார் வந்து கெஸ்டா வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். சிறுகதை எழுத்தாளர் சகா அவர் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறாங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 சார்பாக உங்களை வரவேற்கிறோம் சார். வணக்கம் சார்.
3: வணக்கம் மேடம். ஆகாஷ்வாணி மூலமாக நேயர்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு பெருமகிழ்ச்சி. வணக்கம்.
2: ஓகே, உங்களை பற்றி சொல்லுங்கள் சார்.
3: மேடம், என்னுடைய இயற்பெயர் வந்து நாகராஜ். நான் சகா அப்படிங்கிற பெயரில் சிறுகதை எழுதிட்டு வரேன். 1996 தினத்தந்தி குடும்பத்தில் வர்ற மாலை மலர் இதழில் என்னுடைய முதல் சிறுகதை வெளிவந்தது.
2: சரிங்க.
3: அப்போருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்கேன். ஒரு 300-க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கேன்.
2: சரி, சரிங்க சார். எழுத்து அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம் கிடையாது. எப்போவுமே எல்லாரும் நம்ம இருக்கிறோம். எழுத்து அப்படிங்கிறத ஒருத்தங்க எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சிறுகதையாகட்டும், நாவல்கள், கவிதை, கட்டுரைகள், நிறைய விஷயங்கள் எழுதுறாங்க. அப்படி எழுத்து அப்படிங்கிற பயணம் எப்போ தொடங்குச்சுங்க சார்?
3: பொதுவாக எழுத்து அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுத ஆரம்பித்ததை தான் சொல்கிறோம். ஆனால் வந்து ஒரு மண்ணுக்குள்ளே விதை போட்டால் அது வந்து புவியீர்ப்பு விசைக்கு எதிராக வானத்தை நோக்கி முளைக்குது இல்லையா? அப்போ செடி அது வர்றப்போ தான் நம்ம வந்து அதை ஒரு தாவரம்னு ஒத்துக்கிறோம். ஆனால் விதைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ போட்டோமோ அப்போ இருந்தோ அது வந்து முளைக்கிறதுக்கு உண்டான வேலைகள் ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி தான் எழுத்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்தை பார்க்கறதுலேருந்து மாறுபட்ட கோணத்தில் அதை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே வந்து நமக்கு சிந்தனைங்கிற ஒரு விஷயம் வந்துடுது. ஆனால் இந்த சிந்தனைக்கும் இந்த சிந்தனையை வந்து எப்போ எழுத்தாக்குறோமோ அப்போ தான் வந்து நம்ம வந்து எழுத்தாளர் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம படிப்படியாக உயர்றோம். என்னை பொறுத்த வரைக்கும் விதைங்கிறத வந்து நான் சிந்தனை அப்படிங்கிறதுக்குள்ளே தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி எழுத்தாளர் அப்படிங்கிற விஷயம் வந்து

0: இதுலேருந்து வெளியே வரக்கூடிய தாவரமாக வந்து நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம்.
1: ஓகே, விதை தான் வந்து எழுத்துங்கிறது
0: சிந்தனை.
1: சிந்தனை,
0: ஆமாம்.
1: ஓகே ஓகே, ஸோ ரொம்பவே ஒரு வித்தியாசமான பதில் தான் இது. நான் இந்த பயணம் எப்படி தொடங்குச்சுன்னு கேட்கும்போது என்ன நினச்சேன்னா, சின்ன வயசில் நம்ம இப்படி பார்த்தோங்க, பிடிச்சிருந்தது, அதிலிருந்து அந்த எழுத்தை ஆரம்பித்தேன்னு சொல்லுவீங்கங்கிற ஒரு தாட்டோட இதை ஆரம்பிச்சோம்.
0: பட் ஆனால் யாராவது ஒருத்தர் வந்து நம்ம எழுதுறக்குண்டான ஊக்குவிப்பில் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து பொதுவான ஒரு விஷயம்தான். எனக்கும் அதே போலத்தான் இருந்தாங்க. என்னுடைய 7வது படிக்கும்போது என்னுடைய தமிழாசிரியரான ராஜு வாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடித்தமானவர் அவர். உங்களுக்கே தெரியும், நமக்கு பிடித்தமானவர் ஒருத்தருக்கு வந்து என்னெல்லாம் பிடிக்குதோ அது வந்து நமக்கும் பிடிக்கும். அது வந்து பொதுவான ஒரு லாஜிக்கு. அவர் தமிழாசிரியராக இருந்ததுனால வழக்கம் போல் தமிழ் மொழி மேலே எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அந்த ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி புத்தகங்கள் தாண்டியும் புதுசாக ஏதாவது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு.
1: சரிங்க,
0: பள்ளிக்கூடத்துக்கு அடுத்தும் நூலகத்துக்கு போக வச்சு

0: வந்ததுனால வழக்கம் போல் தமிழ் மொழி மேலே எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அந்த ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி புத்தகங்கள் தாண்டியும் புதுசாக ஏதாவது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு.
1: சரிங்க.
0: பள்ளிக்கூடத்துக்கு அடுத்தும் நூலகத்துக்கு போக வச்சது அந்த விஷயம்தான். கூடுதலாக படித்தது என்ன செய்ய வச்சதுன்னு கொஞ்சம் சிந்திக்க வச்சது, சிந்திக்க வச்சது, எழுத வச்சது. இப்படித்தான் வந்து இந்த பயணம் ஆரம்பிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எடுத்த உடனே நான் வந்து சிறுகதைக்கு வரல, எடுத்த உடனே வந்து ரொம்ப அடிப்படையிலான துணுக்குகள் இருந்து ஆரம்பித்தேன். இலங்கையின் தலைநகரம் கொழும்பு, அந்த மாதிரியான சின்ன சின்ன பொது அறிவு துணுக்குகளில் தான் நான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து மெல்ல முன்னேறி ஒவ்வொரு இதழையும் அதனுடைய ஆசிரியர் வந்து கேள்வி பதில் சொல்லுவார் இல்லையா, அதுக்கு முன்னேறினேன். உதாரணமாக வந்து நம்ம புத்தி சொல்கிறத மனசு ஏன் கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான கேள்வி பதில்கள்லாம் அந்த ஆசிரியருக்கு அனுப்புறதுக்கு நான் ப்ரொமோட் ஆனேன். அதற்கு பிறகு கொஞ்ச காலம் கழித்து கவிதைக்கு வந்தேன். கவிதையில் தான் வந்து ரொம்ப நாள் இருந்தேன் நான். ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைன்னா கவிதையில் வந்து ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. ஒரு ஊரோட மக்கள் தொகை வந்து 100 பேர் அப்படின்னா 200 பேர் கவிதை எழுதினாங்க. கூடுதலாக இருக்க அந்த 100 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா புனைப்பெயர் எழுதினாங்க. அந்த மலிவு வந்து எனக்கு ஒரு கட்டத்தில் பயப்படுத்துச்சு. அந்த பயம் வந்து எதனால் உண்டாச்சு அப்படின்னா தனித்துவம் வந்து ரொம்பவும் சிரமப்பட வேண்டியதாக இருக்குது ஒன்று. இன்னொன்று வந்து சிந்தனை ஒற்றுமை அப்படிங்கிற விஷயம் வந்து கவிதையில் மிக அதிகம். நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கறத வந்து அதே மாதிரியே 100 பேர் வந்து
1: கண்டிப்பாக
0: அந்த சிந்தனையை வந்து கவிதையில் வந்து ரொம்ப ரொம்ப மலினமாக வெளிப்படுத்துவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் கவிதையில் வந்து நான் கொஞ்சம் யோசித்தேன். அந்த நேரத்தில் கொஞ்சம் கவிதையில் வந்து நான் ரொம்ப கொடூரமாகலாம் எழுத ஆரம்பித்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா அவள் நனைந்தால் ஜலதோஷம் பிடித்தது மலைக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே அது ஒரு கட்டத்தில் பயம் ஆயிடுச்சு.
1: அடடா ஆச்சரிய குறி அப்படின்னு நம்ம போட்டுக்கலாங்கிற அளவுக்கு எழுதியிருக்கீங்க.
0: அது வந்து கவிதைன்னு சொல்ல முடியாது. கவிதைன்னு சொன்னால் ஒரிஜினலாக கவிதை எழுதுறவங்கலாம் அடிப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிரசுரத்துக்கு ஓகே, ரசிக்கிறதுக்கு ஓகே, ஆனால் வந்து கவிதைங்கிறத வந்து நான் இதெல்லாம் கவிதைன்னு என்னால் ஏற்றுக்க முடியாது. அதனால சரின்னு சொல்லிட்டு கவிதையிலிருந்து சிறுகதைக்கு வந்தேன். சிறுகதைக்கான வர்றதுக்கான காரணம் வந்து நூலகத்திலிருந்து நான் எடுத்துகிட்டு வந்த ஒரு தொகுப்பு. அது வந்து சுஜாதா எழுதின ஒரு சிறுகதை தொகுப்பு. அதில் வந்து அவருடைய மாஸ்டர் பீஸ் எல்லாமே அந்த தொகுப்பில் இருந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கதைகள் தான் இருந்தது. ஆனால் 10 கதைகளுமே வந்து அவருடைய மாஸ்டர் பீஸ். இப்போ வரைக்கும் சுஜாதா தான் என்னுடைய ஆசான். அவருடைய அந்த மாஸ்டர் பீஸில் இருக்கிற அந்த புக்கில் இருக்கிற எல்லா கதைகளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதைகள். அந்த கதைகளை பார்த்து பிரமிச்சு தான் இனி நமக்கான பாதை சிறுகதை அப்படிங்கிறத வந்து நான் தீர்மானம்
1: பண்ணினேன்.
0: தொடர்ச்சி எழுத ஆரம்பிச்சிட்டேன்.
1: சரிங்க சார். உங்களுடைய பெயர் வந்து சஹா அப்படின்னு இருக்குது. அப்போ இதுக்கு பெயர் காரணம் ஒன்று இருக்கணும் இல்லையா?
0: கண்டிப்பாக. பொதுவாக வந்து எழுத்தாளர்கள் ஏன் புனைப்பெயர் வச்சுக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க ஒரு சாதாரண மனிதர் அப்படிங்கிற நிலைமையிலிருந்து ஒரு மாறுபட்ட மனிதர், அதாவது வந்து ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது மனிதனா நம்மளை வந்து மாத்திக்கணும், ஒரு புது அவதாரமா நம்ம உருவெடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ள ஒரு சிந்தனை உருவாகுதோன்னு நான் நினைக்கிறேன். அப்ப வந்து அதற்குண்டான அடிப்படை வந்து நம்ம பெயர்ல இருந்தே ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வர ஒரு எண்ணம் உருவாகிருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பொதுவாக சகாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சரோஜா அப்படிங்கிற என்னுடைய அம்மாவினுடைய பெயரில் முதல் எழுத்தையும் காசியப்பன் அப்படிங்கிற என்னுடைய அப்பாவினுடைய பெயர்லேருந்து முதல் எழுத்து எடுத்து சகா அப்படிங்கிற பெயரை நான் வச்சுக்கிட்டேன். பொதுவாக ஒரு அம்மா அப்பா தான் குழந்தைக்கு பெயரை வைப்பாங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சம் மாறுபட்டு எங்கள் அம்மா அப்பாவினுடைய பெயரையே வந்து எனக்கு பெயரை வச்சுக்கிட்டேன். இப்போ வரைக்கும் அதே பெயரில் தான் எழுதிட்டு இருக்கேன். நல்லபடியாக போயிட்டு இருக்கு.
1: ஓகே ஓகே சூப்பர் சார். தொடர்ந்து இனி நிறைய விஷயங்கள் உங்களுடைய சிறுகதைகளை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடலை கேட்டு ரசிச்சுட்டு வந்துடலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.

மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக நேரலையில் ஒளிபரப்ப தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபியும் அஇஅதிமுகவும் வலியுறுத்தியுள்ளன. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்தியாவுடன் வர்த்தகம் புரிய அனைத்து நாடுகளும் விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். உலகின் நன்மைக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொள்ளும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2014 ஆண்டு 1000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தற்போது 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 2014 ஆண்டு 46,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் கூறினார். இது கடந்த நிதியாண்டில் 178,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே உற்பத்தி

0: செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிகளின் 3 நாள் வருடாந்திர மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். டிஜிட்டல் நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டாக பாஸ்போர்ட் சேவை திகழ்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக முதலீடுகள் பெருமளவு அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 38 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 33 நாடுகளின் உயரிய விருதுகள் பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ளது அவரது தலைமை பண்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் அவர் கூறியுள்ளார். 70 லட்சம் கோடிக்கும் கூடுதலான நேரடி அந்நிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கோவிட் தடுப்பு மருந்து விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோவை, மதுரை ஆகிய இடங்களை தலைமையிடமாக கொண்டு இந்த மண்டலங்கள் செயல்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் வெளிப்படையான நிர்வாக செயல்திறன் மற்றும் விரைவான சேவையை வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையும் இன்றி முழுமையாக நேரலை செய்ய தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாற்றத்திற்கான ஆட்சி என்று கூறிவிட்டு முந்தைய திமுக ஆட்சி போலவே தேவையான பகுதிகளை மட்டும் நேரலை செய்வது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்று தாவேக வாக்குறுதி அளித்திருப்பதையும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். அஇஅதிமுகவும் சட்டப்பேரவை நிகழ்வுகளின் நேரலை ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதை வன்மையாக கண்டித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்ற நிலை தொடர்வதாக குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் எண்ணம் தாவேக அரசுக்கு இல்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சர்வதேச யோகா தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ளதையொட்டி சேலத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற யோகாசன நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. உடலை இலகுவாக்கும் யோகாசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சியில் இவர்கள் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உடலையும் மனதையும் ஒரே நேரத்தில் புத்துணர்வாக்கும் யோகாசனத்தை அனைவரும் நாள் தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் என்பது இயற்கை ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நடப்பாண்டு சர்வதேச யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற பொருண்மையில் கொண்டாடப்படுகிறது. இதன் அடிப்படையில் சேலத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் 1-2 யோகாசனங்களை செய்து அசத்தினர். உடலை லகுவாக்கும் யோகாசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை இயற்கை மருத்துவம், பொறியியல், கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்வி பயிலும் மாணவ மாணவியர் செய்து காட்டினர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: மன அழுத்தத்தை போக்க யோகா பயிற்சி பெரும் உதவிகரமாக உள்ளது என்று இதில் பங்கேற்ற மாணவர்கள் தெரிவித்தனர்.
3: ஸோ யோகா பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்வியஸ்லி ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரிலாக்ஸிங் ஆசனா, ரிலாக்ஸிங் டெக்னிக், பிரணாயமா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ மைண்டை காம்ஃபுல்லாக சூத்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்ம யோகா பண்ணுறதுனால நிறைய ஃபிசிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கலாகவும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால யோகா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். யோகாங்கிறது வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் இல்லை,

0: ஆல் த ஏஜ் பீப்புள்ஸ் வந்து நம்ம இதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது பண்ணுறது மூலயமா பாடி அண்ட் மைண்டில் நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்குது.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு விதர்பா முதல் தமிழக பகுதிகள் வரை தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு.
1: மாவட்ட செய்திகள். பெரம்பலூரில் உள்ள தனலட்சுமி சீனிவாசன் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற யோகா பயிற்சி முகாமில் 5000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மதுரை மாவட்டத்தில் உயர்கல்வி வழிகாட்டுதல் தொடர்பான குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு ஆகாஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஷெடியூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கு ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி தொடர்பான பயிற்சி தாட்கோ மூலம் வழங்கப்பட உள்ளதாகவும் விருப்பமுள்ளவர்கள் அதற்கான இணையதளத்தில் பதிவு செய்யுமாறும் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையின் போது கணக்கில் வராத 231,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் செங்கப்பெண் அதிரடி சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இடி மின்னல் தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். சென்னை ஜோத்பூர் இடையே சிறப்பு ரயில் வரும் 30ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் இறுதி வரை செவ்வாய்க்கிழமை தோறும் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜெர்மனியின் சுல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் சேஜல் காம்ப்ளே தங்கப்பதக்கத்தையும் ஹிமான்ஷி வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். வன்ஷிகா சௌத்ரி, நவ்யா சான்ஸ்கிரிட்டா பானா ஆகியோரை கொண்ட இந்திய அணி மகளிர் குழு பிரிவிலும் தங்கப்பதக்கத்தை வென்றது. மகளிர் 50 மீட்டர் பிரிவில் பிராச்சி கெய்க்வாட் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். ஆடவர் 25 மற்றும் 50 மீட்டர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெண்கலப்பதக்கம் கிடைத்தது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பிராச்சி, மீனாட்சி ஹூடா மற்றும் நிக்கில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 57 கிலோ இடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் பிராச்சி சீன தைப்பேயின் ஊ ஷியை வென்றார். மகளிர் 51 கிலோ இடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் மீனாட்சி ஹுடா கஜகஸ்தானின் ஆலுவா பால்கிகோவாவை வென்றார். ஆடவர் 55 கிலோ இடைப்பிரிவில் நிக்கிலும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலக ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ சுமதி சிவன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக நேரலையில் ஒளிபரப்ப தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபியும் அஇஅதிமுகவும் வலியுறுத்தியுள்ளன. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: நேரம் 6:40.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆறு மணி 45 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இது பொன் மாலை பொழுது.

மலர்களை மலருங்கள் திரைப்படத்திற்காக கங்கை அமரன் இசையில் எஸ் ஜானகி, பி ஜெயச்சந்திரன் பாடியது. பாடலாசிரியர் எம் ஜி வல்லபன். 70களோட அழகான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். இது பொன்மாலை பொழுது. இன்னைக்கு சென்னை மெட்சென்டர்லேருந்து பதிவான வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் பதிவாகியது. திருப்பூரில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும். ஈரோட்டில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும். சேலத்தில் 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும். பாலக்காட்டில் 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும். ஊட்டியில் 21 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகியது.

எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் மூன்று தெய்வங்கள் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷிலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எங்கெல்லாம் டிராபிக் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கவுண்டர் மில், துடியலூர், சாய்பாபா காலனி, காந்திபுரம், சிங்கநல்லூர், ஒண்டிபுதூர், குறிச்சி, போத்தனூர், அவினாசி ரோடு, இந்த இடங்கள்ல எல்லாருமே டிராபிக் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. பொன்மாலை பொழுதில் தொடரும் பாடல் மழலை பட்டாளம் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாணி ஜெயராம், எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசிப்பவர் சுதா குமரன் அவர்கள்.
1: காவிரி நதியின் குறுக்கே மேகதாது பகுதியில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் திரு விஜய் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதும், ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதமும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் முக்கிய பிரமுகர்கள் மறைவு குறித்த இரங்கல் தீர்மானங்களும் பேரவையின் முன்னாள் உறுப்பினர்கள் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் நிகழ்வுகளும் நடைபெற்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர்

தலைவர் நல்லக்கண்ணு, சட்டமன்ற பேரவையின் முன்னாள் செயலாளர் சி கு ராமசாமி, பிரபல திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஆர் பி சௌத்ரி, கே ராஜன், பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா ஆகியோர் மறைவு குறித்த செய்தியை பேரவைக்கு அறிவித்த பேரவையின் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இவர்களுக்கான இரங்கல் தீர்மானங்களை கொண்டு வந்தார். மறைந்த தலைவர்களின் சிறப்புகள், சமூக சேவை சாதனைகள், அவர்களது துறையில் ஆற்றிய பணிகள் ஆகியவற்றை சுட்டிக்காட்டிய பேரவைத் தலைவர் இவர்களை இழந்து வருந்தும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் அவர்களை நேசித்த ஆதரவாளர்களுக்கும் பேரவை சார்பிலும் தமது சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டார். பின்னர் மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட அவை உறுப்பினர்களும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌனம் அனுசரித்தனர். பல்வேறு காலகட்டங்களில் சட்டப்பேரவையில் பணியாற்றி அண்மையில் மறைந்த சங்கராபுரம் ராமசுவாமி, ஓரத்தநாடு வீராசாமி, புதுக்கோட்டை சுவாமிநாதன், பர்கூர் ஆறுமுகம், தாரமங்கலம் கண்ணன், நாகர்கோவில் நாஞ்சில் முருகேசன் ஆகியோர் மறைவுக்கும் பேரவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இவர்களை எழுந்து வருந்தும் குடும்பத்தினருக்கு பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தமது சார்பிலும் பேரவையின் சார்பிலும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்தார். பின்னர் இவர்களுக்கும் பேரவை சார்பில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதையடுத்து முதலமைச்சர் திரு விஜய் அரசினர் தனி தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார். தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர், நீர் ஆதாரமே அடிப்படை வாழ்வாதாரம் என்றும், நதிநீர் பிரச்சினை என்பது மிக முக்கிய பிரச்சினை என்பதால் அதை பாதுகாக்க வேண்டிய அடிப்படையில் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும், கட்சி வேறுபாடின்றி அனைவரும் இந்த தீர்மானத்தை ஒருமனதுடன் நிறைவேற்றி தருமாறும் கேட்டுக் கொண்டார். காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மதிக்காமலும், காவிரி நதிநீர் சம்பந்தப்பட்ட படுகை மாநிலங்களின் இசைவை பெறாமலும், மத்திய அரசின் எந்தவித அனுமதியை பெறாமலும் கர்நாடக அரசு தன்னிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணைக்கட்ட முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால், கர்நாடக அரசின் இந்த செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது என்ற தீர்மானத்தை முன்மொழிந்த முதலமைச்சர், மேகதாது அணை திட்டத்திற்கு தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் உட்பட எந்தவித அனுமதியும் அளிக்கக்கூடாது என்று மத்திய அரசை இப்பேரவை வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டார். கர்நாடக அரசு மேகதாது பகுதியிலோ அல்லது காவிரி படுகையில் வேறு எந்த இடத்திலோ அணை அல்லது எவ்வித புதிய நீர்த்தேக்க திட்டத்தை பிற படுகை மாநிலங்களின் இசைவு இன்றியும், மத்திய அரசின் ஒப்புதல் இல்லாமலும் மேற்கொள்ளக்கூடாது என கர்நாடக அரசை அறிவுறுத்துமாறு மத்திய அரசை இப்பேரவை வலியுறுத்துவதாகவும் அவர் கூறினார். கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கையை பரிசீலிக்கவோ, இதன் மீது நடவடிக்கை மேற்கொள்ளவோ அல்லது அதற்கு அனுமதி வழங்கவோ கூடாது என்று மத்திய நீர்வள குழுமத்தையும் பேரவை வலியுறுத்துவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழக அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கிறது என்ற அரசினர் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் முன்மொழிந்த பிறகு, அதை வழிமொழிந்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட 12 உறுப்பினர்கள் பேசினார்கள். திரு உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது, காவிரி நதிநீர் பிரச்சினையின் தீர்வுக்காக முந்தைய திமுக அரசு எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டியதுடன், தற்போது முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள தனி தீர்மானத்தில் நதிநீர் தாவா சட்டம் 1956 பிரிவு 4 கீழ் புதிய நடுவர் மன்றம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்கிற திருத்தத்தை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இது தொடர்பாக மாநில அரசு எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் திமுக துணை நிற்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இறுதியாக பேசிய முதலமைச்சர் திரு விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்ட அந்த திருத்தத்தை அரசினர் தனி தீர்மானத்தில் சேர்த்துக் கொள்ளலாம் என்று குறிப்பிட்டதுடன், இதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். இதையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் தனி தீர்மானம் பேரவையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் திரு ராஜேஷ்குமார், மேகதாது அணைக்கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அடுத்து பேசிய மனிதநேய ஜனநாயக கட்சி உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி, மேகதாது அணை கட்டுவதால் கர்நாடகா மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த இரு மாநில மக்களும் பாதிக்கப்படுவதால் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்றும், காவிரி நதிநீர் பிரச்சினையில் இங்குள்ள அனைத்து கட்சியினரும் ஒரே அணியில் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் திரு வன்னியரசு பேசும்போது, நதிகள் தேசியமயமாக்கப்பட வேண்டும் எனும் அண்ணல் அம்பேத்கரின் கருத்தை வலியுறுத்தி, தமிழ்நாட்டின் நலனை பாதுகாப்பதற்காக முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள தனி தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிப்பதாக கூறினார்.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் திரு ராமச்சந்திரன் தீர்மானத்தை ஆதரித்து பேசுகையில், மேக

இரண்டாவது அணை கட்டுவதால் டெல்டா பகுதியில் உள்ள சுமார் 25 லட்சம் ஏக்கர் பாசன நிலம் பாதிப்புக்கு உள்ளாகும் எனவும், மேலும் பல மாவட்டங்களில் நிறைவேற்றப்பட்டு வரும் 32 கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கும் ஆபத்து உருவாகும் என்றும் எச்சரித்தார். கூட்டணி தர்மத்தை விட தமிழகத்தின் உரிமை முக்கியம் என்று கருதி தமிழக அரசு மேகதாது பிரச்சினையில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதற்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆதரவு தரும் என்றும் அக்கட்சியின் உறுப்பினர் திரு நித்யானந்தன் தெரிவித்தார். முதலமைச்சரின் தீர்மானத்தை வரவேற்ற மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் திரு ஜவாஹிருல்லா, உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை கர்நாடக அரசு ஏற்க மறுத்திருப்பதால் அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் இந்த பிரச்சினையில் அனைத்துக் கட்சித் தலைவர்களின் கூட்டத்தை நடத்தி பிரதமரை சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். தமிழகத்தில் ஏற்பட்டு வரும் தண்ணீர் பிரச்சினையை நிரந்தரமாக சமாளிப்பதற்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து நதிகளையும் இணைக்க வேண்டும் என்றும், மழைக்காலத்தில் வீணாகி கடலில் கலக்கும் மழை நீரை தடுத்து சேமிக்க

0: இரண்டாவது அணை கட்டுவதால் டெல்டா பகுதியில் உள்ள சுமார் 25 லட்சம் ஏக்கர் பாசன நிலம் பாதிப்புக்கு உள்ளாகும் எனவும், மேலும் பல மாவட்டங்களில் நிறைவேற்றப்பட்டு வரும் 32 கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கும் ஆபத்து உருவாகும் என்றும் எச்சரித்தார். கூட்டணி தர்மத்தை விட தமிழகத்தின் உரிமை முக்கியம் என்று கருதி தமிழக அரசு மேகதாது பிரச்சினையில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதற்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆதரவு தரும் என்றும் அக்கட்சியின் உறுப்பினர் திரு நித்யானந்தன் தெரிவித்தார். முதலமைச்சரின் தீர்மானத்தை வரவேற்ற மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் திரு ஜவாஹிருல்லா, உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை கர்நாடக அரசு ஏற்க மறுத்திருப்பதால் அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் இந்த பிரச்சினையில் அனைத்து கட்சி தலைவர்களின் கூட்டத்தை நடத்த ஏற்கத்தக்கது அல்ல என்று கூறியதுடன், அனைவரும் ஒன்றிணைந்து அந்த முயற்சியை தடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அஇஅதிமுக ஆட்சிக்காலத்தில் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளை அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டினார். இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்காகவும், மேகதாது அணை கட்டுவதை தடுப்பதற்காகவும் பிரதமரையும் மத்திய அமைச்சரையும் சந்தித்து பல்வேறு காலகட்டங்களில் அஇஅதிமுக தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டதையும் அவர் எடுத்துரைத்தார். மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் செயல் கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்ட திரு எடப்பாடி பழனிசாமி, இதை தடுப்பதற்கு பேரவையில் இன்று கொண்டு வந்துள்ள முதலமைச்சரின் தனி தீர்மானத்திற்கு ஒருமனதான ஆதரவை தெரிவிப்பதாகவும் கூறினார். பேரவையில் ஆளுநர் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது இன்று நடைபெற்ற விவாதத்தில் தாவேக சார்பில் பேரவை துணைத்தலைவர் திரு ரவிசங்கர், திமுக உறுப்பினர்கள் திரு சிவசங்கர், திரு ஆஸ்டின், அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு சம்பத்குமார், திரு மோகன், காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட், மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் திரு ஜவாஹிருல்லா, தாவேக உறுப்பினர்கள் திரு முஸ்தபா, திரு விஜய சரவணன் ஆகிய 9 உறுப்பினர்கள் பங்கேற்று தங்களின் தொகுதி பிரச்சினைகள், கோரிக்கைகள் உட்பட பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த விவாதங்களின் போது அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன், அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு ராஜ்மோகன், திரு மரிய வில்சன், திரு வன்னியரசு ஆகியோர் அவ்வப்போது குறுக்கிட்டு உரிய பதில்களையும் விளக்கங்களையும் அளித்தனர். அவ்வப்போது சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டபோது பேரவைத் தலைவர் திரு ஜெயசிடி பிரபாகர் குறுக்கிட்டு அவையை அமைதிப்படுத்தினர். மொத்தத்தில் இன்றைய பேரவை நடவடிக்கைகள் ஆரோக்கியமான விவாதங்களுடன் அமைதியாக நடைபெற்று முடிந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசித்தவர் சுதா குமரன் அவர்கள். ஆகாஷ்வாணி, நேரம் 7:10. திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் அனுராதா அவர்கள்.
2: திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறுபான்மையினர் மக்கள் அதிக அளவில் வசித்து வரும் வாணியம்பாடியில் பிரதம மந்திரி சிறுபான்மையினர் மக்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 6 தளங்களுடன் கூடிய நவீன வசதிகளுடன் அரசு மருத்துவமனை கட்டப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது. புதிதாக கட்டப்பட்டு தற்போது செயல்பட்டு வரும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது நோயாளர் பதிவு மையம், புறநோயாளர் பிரிவு, மருந்தகம் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சை பிரிவுகளில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் சுகாதார அடையாள அட்டை கட்டாயமாக கொண்டு வந்து அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்த வேண்டும் என்றும், ஒவ்வொரு வருகையின் போதும் நோயாளர் பதிவுகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தொடர்ந்து தலைமை மருத்துவர் அறை, பல் சிகிச்சை பிரிவு, எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு, குழந்தைகள் பிரிவு, தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுகளிலும் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மருத்துவமனையின் தூய்மை பராமரிப்பு, குடிநீர், மின்சாரம், கழிவறை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் குறையின்றி வழங்கப்பட வேண்டும் என அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். ஆய்வின் போது அரசு மருத்துவமனையின் மருத்துவ அலுவலர் சிவகுமார், மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை பணியாளர்கள் உடனிருந்தனர். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படி திருப்பத்தூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் மாவட்ட நீதிபதி தலைமையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள நீதிமன்ற வளாகத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் 5 தனித்தனி குழுக்களாக செயல்பட்ட நிலையில் திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருந்த மோட்டார் வாகன விபத்து வழக்குகள், குடும்ப நல வழக்குகள், வங்கி வாராக்கடன் வழக்குகள், அசல் வழக்கு, குற்றவியல் வழக்குகள், தொழிலாளர் நல வழக்குகள் மற்றும் காசோலை வழக்குகள் என மொத்தமாக 2,065 வழக்குகள் கோப்பிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதில் 1,373 வழக்குகளுக்கு சமரச முறையில் உடன்பாடு எட்டப்பட்டு வழக்காடிகளுக்கு தீர்வு தொகையாக

0: 9,01,25,000 ரூபாய் வழங்க வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளது. குடும்ப நல வழக்குகளில் கருத்து வேறுபாடு காரணமாக பல வருடங்களாக பிரிந்து இருந்த தம்பதிகள் சேர்த்து வைக்கப்பட்டு 3 வழக்குகளில் சமரசம் தீர்வு எட்டப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் பாச்சல் ஆயுதப்படை மைதானத்தில் காவல்துறையினர் சட்டவிரோதமாக கூடும் கூட்டத்தை கலைப்பதற்கான மாப் ஆபரேஷன் பேரட் ஒத்திகை பயிற்சி திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்ஷய் அனில் வாகரே முன்னிலையில் நடைபெற்றது. இப்பயிற்சியின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சட்டம் மற்றும் ஒழுங்கு பணிகளின் போது ஏற்படும் கலவரங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடும் சூழ்நிலைகளில் காவல்துறையினர் எவ்வாறு செயல்பட வேண்டும், கூட்டத்தை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும், பாதுகாப்பு உபகரணங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பன குறித்து விரிவாக விளக்கம் அளித்தார். மேலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அசாதாரண சூழ்நிலைகளை திறம்பட எதிர்கொள்ளும் வகையில் காவல்துறையினர் தங்களது திறன்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பணியின் போது அதிக கவனத்துடனும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கட்டேரி ஊராட்சியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய உருது தொடக்கப்பள்ளியில் 15வது மத்திய நிதிக்குழு மானியம் கிராம ஊராட்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் 3,68,000 மதிப்பீட்டில் கழிப்பறை அமைக்கும் பணியையும், 14வது மத்திய நிதிக்குழு மானியம் சேமிப்பு நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 1,80,000 மதிப்பீட்டில் 30,000 லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணியையும் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பெரிய மோட்டூர் ஊராட்சியில் நபார்டு திட்டத்தின் கீழ் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் ரூபாய் 72,52,000 மதிப்பீட்டில் 4 வகுப்பறைகள் கட்டிடம் கட்டும் பணியையும் ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு பள்ளி வளாகத்தில் மரக்கன்று நடவு செய்தார். மேலும் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 37,98,000 மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பெரிய மோட்டூர் முதல் தத்திவட்டம் வரை 850 மீட்டருக்கு சாலை அமைக்கும் பணி என ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பில் ரூபாய் 1,33,00,000 மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது நடைபெற்று வரும் அனைத்து வளர்ச்சி திட்ட பணிகளும் தரமாகவும் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார்.
1: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் அனுராதா அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு விடுவித்து அவர் பேசினார். முதல் முறையாக பணியில் சேர்பவர்களின் மேம்பாட்டிற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இளையோர் மேம்பாட்டிற்கும் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அவர் கூறினார். அடுத்த 2 ஆண்டுகளில் 3.5 கோடிக்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். தமிழகத்தின் திண்டுக்கல்லில் உள்ள காந்திகிராம் கிராமிய பல்கலைக்கழகத்தில் இந்த நிகழ்ச்சியின் நேரலையில் பங்கேற்ற மாவட்ட தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவன அமலாக்க அதிகாரி திரு கண்ணதாசன் இந்த திட்டத்தின் கீழ் 2 விதமான ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: இந்த ஸ்கீம்ல வந்து 2 விதமான ஊக்கத்தொகையாக கொடுக்கறாங்க. நிறுவனத்திற்கும் கொடுக்கறாங்க, அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களும் கொடுக்கறாங்க. முதலில் வந்து அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் அடிப்படையில் புதிதாக சேரும் தொழிலாளர்கள் முதல் முறையாக பணியில் சேர்ந்து பிஎஃப் மெம்பராக சேரும் தொழிலாளர்களுக்கு

0: பேருக்கு இந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. இது அவர்களுடைய ஒரு மாதமான PF சம்பளத்தை அவர்களுக்கு திரும்பி வழங்கும் திட்டமாகும்.
1: இந்த திட்டம் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று இதன் கீழ் பயனடைந்த தொண்டு நிறுவன அதிகாரி ஆன்சி கூறினார்.
2: இன்று பிரதம மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டத்தின் மூலமா எங்களுடைய தொண்டு நிறுவனம் அடைந்திருக்கிற சாதனையை பற்றியும் எங்களுடைய தொண்டு நிறுவனத்திற்கு ஊக்கத்தொகையாக ₹583,778 கொடுத்துரு. இது எங்களுடைய தொண்டு நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய சாதனை. அது மட்டுமல்லாமல் இந்த ஊக்கத்தொகை மூலமாக நாங்கள் பல இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்காகவும் தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல ஒரு பயனை அடையவும் இந்த திட்டம் எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது. இந்த திட்டத்தை உருவாக்கிய மத்திய அரசிற்கு எங்கள் தொண்டு நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நாடு முழுவதும் சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று பட்னாவில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பீகார் மாநிலத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். பீகார் அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மேகாலயாவில் விளையும் இஞ்சி ரகங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் மிகப்பெரிய வாசனைப் பொருட்கள் பதப்படுத்தும் நிலையத்தை ரிபோய் மாவட்டத்தில் உள்ள பைவம்போங்கில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். 32 கோடி ரூபாய் செலவில் இந்த நிலையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வருடத்திற்கு 10,000 மெட்ரிக் டன் வாசனைப் பொருட்களை பதப்படுத்தும் திறன் கொண்டது இந்த நிலையம் என்றும் அவர் கூறினார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க இதுபோன்ற நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். ஜார்க்கண்டில் மின் விநியோகத்தில் ஏற்படும் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். இன்று ராஞ்சியில் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் மின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் 20,000-க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்க உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நகர்ப்புற பகுதிகளில் ஸ்மார்ட் மின்மீட்டர் பொருத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இந்த ஆய்வின் போது அமைச்சர் கேட்டறிந்தார். சர்வதேச யோகா தினமான நாளை மறுநாள் இந்திய விமானப்படை சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லே தொடங்கி கார் நிக்கோபார் தீவுகள் வரை யோகா நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக விமானப்படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விமானப்படை அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர், மாணவர்கள் மற்றும் தேசிய மாணவர் படையினர் இதில் பங்கேற்க உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி இணைந்து இதனை தொடங்கி வைத்தனர். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான அனைத்து அம்சங்களும் இந்த கண்காட்சியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. இந்த சட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக காவல்துறை, நீதிமன்றம் மற்றும் இதர தொடர்புடைய அலுவலகங்களின் செயல்பாடுகள் குறித்த விளக்கமும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேகதாது பிரச்சினை தொடர்பாக தமிழக முதலமைச்சர் திரு விஜயுடன் பேச்சு நடத்த தயாராக இருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் இரட்டை நிலைப்பாட்டை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு அசோகா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் ஆளும் தாவேக அரசில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் லாபத்திற்காக காங்கிரஸ் இத்தகைய நிலைப்பாட்டை மேற்கொள்வதாகவும் திரு அசோகா குற்றஞ்சாட்டியுள்ளார். கேரளத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை அம்மாநில முதலமைச்சர் திரு சதீசன் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள்

0: மாவட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிப்பதற்கான அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. காவல் நிலையங்கள் தோறும் கூடுதலாக பெண் காவல் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என்றும், பெண்கள் மற்றும் கைக்குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் ஆயுர்வேதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் கிடைத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சஹா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்திய மருத்துவ முறைக்கான தேசிய ஆணையம் இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கோமதி மாவட்டத்திற்குட்பட்ட உதய்பூரில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த ஒப்புதலை வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் மாணிக் சஹா தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் அமைதியை பராமரிப்பதற்காக பல்வேறு சமுதாயத்தினருடன் பேச்சுகள் நடத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு கெம்சன் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுகள் மூலமே தீர்வு காண முடியும் என்று குறிப்பிட்டார். ஜார்க்கண்டில் இடி மின்னல் தாக்கியதில் 8 பேர் உயிரிழந்தனர். ராம்கர், பலாமூ, லோஹர்தாகா, கோடா மற்றும் மேற்கு சிங்பூம் மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மோசமான வானிலை ஏற்படும் நேரங்களில் பொதுமக்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறை இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா, ஈரான், கத்தார் மற்றும் பாகிஸ்தான் இந்த பேச்சுகளில் பங்கேற்க இருந்ததாகவும் சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருப்பினும் இந்த பேச்சுகளை சுவிட்சர்லாந்தில் நடத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஈரானுடனான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ்குமார் மற்றும் பிரமோத் பகத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் நிதேஷ்குமார் 21-14, 21-12 என்ற செட்கள் கணக்கில் இந்தியாவின் உமேஷ் விக்ரம் குமாரை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரமோத் பகத் 21-18, 21-11 என்ற செட்கள் கணக்கில் இந்தியாவின் ஜெக்தீஷ் டில்லியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. அமெரிக்கா, ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனி தொடர்வது அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் 1 குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 15,042 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,569 ரூபாய்க்கும், மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,269 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,016 ரூபாய்க்கும், ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 15,199 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,789 ரூபாய்க்கும், மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,399 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,399 ரூபாய்க்கும், ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 14,502 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,637 ரூபாய்க்கும், மஞ்சள் தனி கிழங்கு அதிகபட்சமாக 13,399 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,836 ரூபாய்க்கும், கோபி கூட்டுறவு விற்பனை சங்கம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 13,569 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 13,719 ரூபாய்க்கும், மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 12,469 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,769 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை

செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இனி சத்தியமங்கலம் பூ மார்க்கெட் விலை நிலவரம் கிலோ ஒன்றுக்கானது. மல்லிகை அதிகபட்சமாக 720 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 600 ரூபாய்க்கும், முல்லை அதிகபட்சமாக 320 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 280, காக்கடா 400 ரூபாய்க்கும், செண்டு அதிகபட்சம் 90 ரூபாய் குறைந்தபட்சமாக 33, கோழிக்கொண்டை அதிகபட்சமாக 80 குறைந்தபட்சம் 25, ஜாதி முல்லை 600, கனகாம்பரம் அதிகபட்சம் 700 குறைந்தபட்சம் 600, அரளி 90, துளசி 50, செவ்வந்தி 320. எதிர்பார்க்கப்படும் வானிலை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50 முதல் 60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 6 முதல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 6 முதல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை செய்ய வேண்டும். பெய்துள்ள மழையை பயன்படுத்தி வாய்க்கால் பாசன பகுதிகளில் ஆகஸ்ட் மாதத்தில் நெல் நடவு செய்யும் விவசாயிகள் தக்கை பூண்டு கொளிஞ்சி சனப்பை போன்ற பசுந்தாள் உரங்களை விதைத்து 45 நாட்கள் கழித்து அந்த இடத்திலேயே உழுவதன் மூலம் மண்ணின் அங்ககத்தன்மையை அதிகப்படுத்தலாம். வரும் நாட்களில் 20 மில்லிமீட்டர் மேல் மழை பெறப்பட்டால் தீவன சோளத்திற்கு மேலோரமாக தழைச்சத்து இடலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 12 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் முட்டுக் கொடுக்கவும். நேர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள். இனி ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து.

0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்துவது குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் விவசாய பெருமக்களே. நேற்றைய நிகழ்ச்சியில கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை எப்படி மேலாண்மை செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி முனைவர் வி. பாஸ்கரன் அவங்க சொன்னதை கேட்டோம். இன்னைக்கும் கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி இன்னும் நிறைய கருத்துக்கள் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சி நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி.
1: முட்டை ஒட்டுண்ணியானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கலர் அட்டை இருக்குங்க, ஒரு அஞ்சு அல்லது ஆறு வரிகளை கொண்டது, கரெக்டாக நம்ம உள்ளங்கையில் வர கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. இந்த அஞ்சு வரிசையோ ஆறு வரிசையோ வந்து முதல்ல கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வரிசையும் ரெண்டா மூணா ஒரு இன்ச்சுக்கு பக்கம் கட் பண்ணிக்கிங்க. அதை வந்து வயலில் சுற்றிங்க, நம்ம கரும்பு வயலை சுற்றி காற்று எந்த திசையில் அடித்தாலும் சரி தான், ஓரத்து கால் இருந்து போட்டுக்கிட்டு போங்க உள்ளுக்குள்ளே. ஒரு பத்து அடிக்கு ஒருக்கா, பத்து அடிக்கு ஒருக்கா, இல்லை பாஞ்சு அடிக்கு ஒருக்கா இதை வந்து குருத்தில் வச்சுட்டு போயிருங்க. சார், மழை பெய்கிற காலத்தில் இதை குருத்தில் வச்சிங்கன்னா இந்த முட்டையில் தண்ணி பட்டுதுன்னா எல்லாமே முட்டை வந்து அதுலேருந்து கீழே வந்துடும், நம்ம பாதுகாக்க முடியாது. சரிங்க, அப்போ மழை காலத்துக்கு என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லைங்க, நம்ம இந்த வெளியில் விற்கிற டீ குடிக்கிற கப்பு இருக்கிறீங்களா, பேப்பர் கப்பு, அது மக்கி போகிற கப்பை வாங்கிக்கிங்க. ஏன்னா பிளாஸ்டிக்லாம் வாங்காதீங்க, மக்கி போகிற காகித கப்பை வாங்கி அதை தலைகளாக திருப்பிங்க. அதுக்குள்ளே இதை வச்சு ஒட்டி விட்ருங்க. சும்மா கொஞ்சோண்டு நம்ம பசை எடுத்திங்கனா, வேப்ப மரத்து பசையோ இல்லை முருங்கை மரத்து பசையோ எடுத்து அதை லைட்டாக ஒட்டு விட்டு அதை வந்து கரும்பில் அப்படியே தொங்குவிட்டாலும் சரி, கரும்பு மேலே அந்த குருத்தில் வச்சுட்டு வந்தாலும் சரிங்க, இது வந்து ரெண்டுலேருந்து மூணு நாளைக்குள்ளே இந்த முட்டை ஒட்டுன்னு அந்த இதுலேருந்து வெளியே வந்து இது வந்து என்ன பண்ணும், இளங்குருத்து புழுவோட முட்டைகளை வச்சுருக்கு இல்லைங்களா, அதை தேடி அந்த முட்டையில் இதோட முட்டையை இட்டுரும். இப்போ இந்த இடுவதுனால என்ன பயன்னா, அந்த வெளியே வர பூச்சி வந்து இளங்குருத்து புழு வெளியே வராதுங்க. இந்த ட்ரைகோகிராமா கைலோனிஸ்ங்கிற முட்டை ஒட்டுண்ணி தான் அந்த புழுவுலேருந்து வெளியே வரும். அப்போ இதுலேருந்து வெளியே வர முட்டை ஒட்டுண்ணி திருப்பியும் தேடும், நமக்கு பதிலாக வேலை செய்யும். அது வேறு எங்கே அந்த புழு இருக்குது, இந்த புழு இல்லையா, வேறு ஏதாச்சும் லெப்பிடாப்டரா பட்டாம்பூச்சி வகையை சேர்ந்தால் முட்டையை தேடும், தேடி போய் அதுலேயும் முட்டை வைக்கும். அப்போ பயிரில் புழுக்களால் உண்டாக்கும் சேதத்தை நம்ம வெகுவாக இதன் மூலம் குறைத்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் புழு ஒட்டுண்ணி இருக்குதுங்க. இப்போ நான் முட்டை ஒட்டுண்ணி ஃபஸ்ட் சொன்னங்க, அது ஸ்டீனோபிரகான் டிசே ஜாந்தோபிம்பிளா நர்சியை அப்பாண்டிலஸ் ஃப்ளாவிபஸ், இதெல்லாமே வந்து உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற வேளாண்மை அலுவலரோ இல்லை வேளாண்மை அலுவலக தணிக்கி கேட்டிங்கன்னா எங்கே கிடைக்குன்னு சொல்லிடுவாங்க, அங்கே வாங்கி இதையும் கட்டலாம். இது அந்த வயலில் நம்ம போய் விட்டோம்னா இது என்ன பண்ணும்னா, அந்த புழு வெடிச்சு வருது பார்த்தீங்களா, அப்போ வந்து அந்த புழுக்களை தன் உணவாக உண்ணும், சாப்பாடாக உண்ணும், அப்போ வந்து அதனுடைய தாக்குதல் குறையும். அது மட்டும் இல்லாமல் புழு கூட்டுப்புழு ஒட்டுண்ணி,

இருக்குதுங்க. இந்த கூட்டுப்புழு ஒன்று டெட்ராஸ்டிகஸ் அயிரின், இது கூட்டுப்புழுவை தேடி அதில் முட்டையை வச்சு அந்த கூட்டுப்புழுவை அழித்து இந்த புழு வெளியே வரும். இதெல்லாம் வந்து உயிரியல் கட்டுப்பாடு முறைகளை கொண்டு பண்ணுறதுங்க சார். இதெல்லாம் எதுவுமே கிடைக்கலைங்க எங்களுக்கு. ஆனால் எங்கள் பயிரில் இடைக்கணு புழு வந்துருச்சுங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரசாயன பூச்சிக்கொல்லி குளோராண்ட்ர நெல்லிப்ரோல் 4G அப்படிங்கிற குறைய ஒரு ஏக்கராக்கு 8 கிலோங்க 42 கிலோ மணலோட கலந்து இடணுங்க. அந்த அது மட்டும் இந்த குறனை குளோராண்ட்ரு நெல்லிப்ரோல் குறனை கிடைக்கலைங்க அப்படின்னிங்கன்னா, குளோரிபிரிபாஸ் இல்லாத இமிடாக்ளோப்ரேட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அந்த பார் இருக்கு இல்லைங்களா, பாரில் ஊற்றி விட்டிங்கனாலும் இது ஊடுருவி பாஞ்சு அந்த உள்ளுக்குள் இருக்கிற புழுவை கொன்னுவிடும். நல்லா புரிஞ்சுங்க. கரும்பை வந்து நம்ம காய்கறி பயிர் மாதிரி சமைச்சு சாப்பிட போகிறது இல்லைங்க. இன்றைக்கி ஊற்றுனீங்கனாலும் இன்னும் 60 நாள் கழித்து நம்ம வெட்டுறதுனாலும் ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. நீங்கள் 8வது மாதத்துக்கு 9வது மாதத்துக்கு அப்புறம் 10, 11, 12 அப்புறம் வெட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் ஆகிப்பாரு, 120 நாள் கழிச்சு தான் வெட்ட போகிறீங்க. அப்போ இந்த மருந்தோட தாக்கங்கள் வந்து சுத்தமாகவே கரும்பு பயிரில் இருக்காது. அதாவது எஞ்சிய நஞ்சு இல்லாமல் நமக்கு வந்து நல்ல கரும்பு கிடைச்சிரும். இது 3வது பூச்சி பார்த்திங்கன்னா நுனி குருத்து புழு, சிற்பஃபாகா எக்ஸப்டாலிஸ்னு இதனுடைய அறிவியல் பேருங்க. இந்த பூச்சி வந்துங்க 8வது 9வது மாதம் இருக்குது பார்த்தீங்களா, கரும்பு நெட்டு, அதாவது நம்ம 8 அடிக்கு மேலே போயிருங்க கரும்பு, அந்த மாதிரி போகிறப்ப இது கரும்பு பயிரை தாக்கக்கூடியதுங்க. இது பார்த்திங்கன்னா மேல் தோகை இருக்கலைங்க, தோகையோட நடுவில் தொலைச்சிருக்குங்க, தோகை நடுவில் நடுவில் தொலைத்து உள்ளுக்குள்ளே போயிடும். சில சமயம் இலை இருக்குது பார்த்திங்களா, தோகை நடு நரம்பை கூட தொலைச்சிக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி இதனுடைய இதுங்க. இது தாக்குதல் உண்டானதுடனே என்ன அறிகுறி தரும்னா, பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம தொடப்பு கட்டு இருக்குல்லங்களா இந்த ரோடெல்லாம் கூட்டுறாங்களா அந்த மாதிரி கரும்பு மேலே கிளைச்சி வருங்க, 4-5 கிளை வரும். அதாவது கொத்தாகவும் இருக்கலாம் இல்லைன்னா வரிசையாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் ஒரு நுனி இருக்கிறது பக்கம் குருத்து இருக்கிற பக்கம் 2-3 குருத்து கிளைச்சி வரும். அப்புறம் வந்து அந்த இலை இருக்குது பார்த்திங்களா நடு குருத்து இலை, அதில் பார்த்திங்கன்னா வரிசையாக ஓட்டை இருக்குங்க, இந்த விண்டோ ஹோலும்போம் நம்ம அந்த மாதிரி தொலை வெளியிலேருந்து பார்த்தாவே தெரியுங்க. நுனி குருத்து வந்து கரெக்டாக வாடி காஞ்சி போயிருங்க, எப்படி நம்ம இளங்குருத்து புழுக்கு சொன்னாலுங்க நுனி வெண் குருத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி 8வது மாதத்துக்கு அப்புறம் நுனி குருத்து காஞ்சி போயிருங்க. ஆனால் இப்போ இளங்குருத்து புழுவுக்கு என்ன சொன்னால் இழுத்தா கையோடு வந்துடும், அந்த இடத்துல இப்போ மோந்து பார்த்தோம்னா அந்த அழுகுனா ஒரு வாசம் வீசும்னு சொன்னேன், இது இழுத்திங்கன்னா கையோடு வராது, இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க, சுலபமாக வெளியும் வராது, நம்ம பிடிச்சி இழுத்தோம்னாலும் வராது. இந்த பூச்சி தாக்குறதுனால என்னங்க பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா, எடையெல்லாம் அதிகமாக பாதிக்காதுங்க, சக்கரை சத்து குறைஞ்சி போயிருங்க. என்ன காரணம்னா இந்த இலையில வந்து பச்சையத்தை மாற்றி தான் உள்ளுக்குள்ளே நம்ம சக்கரை கட்டுமான திறனுக்கு கொண்டு வரோங்க, கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் சுகர் படிகமாக்குதல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி படிகமாக்குதல் தன்மை வந்து இதை குறைய ஆரம்பிச்சிடும். இதோட பூச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. இந்த பூச்சி வந்து வெள்ளை கலராக இருக்கும், அழகாக இருக்குங்க, 3.5, 2.5 வெள்ளை கலராக இருக்கும். தாய்ப்பூச்சி வந்து முட்டைகளை வந்து குவியல் குவியலாக அந்த மேலே தோகை இருக்குது இல்லைங்க அது நடுநரம்பு பக்கத்தில் விடுங்க, விட்டு தன்னோட வயிற்றின் கடைசியில் இருக்கிற பழுப்பு நிற ரோமங்களை கொண்டு அந்த முட்டைகளை பாதுகாக்கும், வெளியில் வெயில் இருந்தோ இல்லை மற்ற இந்த முட்டை ஒட்டுண்ணிகள் இருந்தோ பாதுகாக்கும். ஒவ்வொரு முட்டையிலையுமே நம்ம சொன்ன மாதிரி ஒரு 10-70 முட்டை இருக்குங்க. இது வந்து 5-6 நாளைக்குள்ளே புழு வந்து முட்டையிலேருந்து வெளியே வருங்க, வெளியே வந்து தோகையோட நரம்பு இருக்கு இல்லைங்களா நடுநரம்பு அதை தொலைச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே போயிருங்க. இந்த மாதிரி தோகையோட நடுநரம்பே தொலைச்சி உள்ளுக்குள்ளே போய் குருத்துக்கு போகிறனால குருத்து காய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த புழு எப்படி இருக்குன்னா வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்குங்க. இது வந்து அதாவது 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் புழு பருவத்தில் இருக்கும், அப்புறம் வந்து 1 வாரத்துலேருந்து 1-3 வாரம் வரைக்கும் கூட்டுப்புழுவாயிரும். அந்த சரியான சுற்றுப்புற சூழல் இருக்க சீதோசன நிலை மாறும் பொழுது இது அந்திப்பூச்சியாக வெளியே வருங்க. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் இருக்கிற காலகட்டங்களில் இது 2-3 தலைமுறை வந்துடுங்க. 2-3 தலைமுறைன்னா அடுத்தடுத்து அந்த குருத்தடியும் ஒரு புழு வெளியே வந்து அடுத்த தலைமுறை அப்படி வெளியே வந்துடுங்க. இந்த மாதிரி இது தன்னோட வாழ்க்கை முறையை அமைச்சிக்கிறதுங்க.
இதனுடைய மேலாண்மை.

முறைகளை பார்ப்போம். முட்டை வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மேலே தெரிஞ்சதுன்னா அதெல்லாம் கையால் சேகரித்து அழிச்சிடலாங்க. அதை விட்டுட்டு நம்ம பூச்சிக்குள்ளி மருந்துகளை கொண்டு கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சோம்னா இதை வந்து ஒரே ஒரு வழிங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கரும்போட பாறுகளில் பூச்சிக்கொல்லியை ஊற்றணுங்க. 8 மாதம் 9 மாதம் ஆயிரும் கரும்புக்குள்ளே போய் பாறில் ஊற்றுறதுங்கிறது. நீங்கள் கரும்பு சோகை உரித்து பட்டம் கட்டி காடை வந்து நல்லா சுத்தமாக வச்சுருந்தா தான் முடியுங்க. இல்லை கரும்பு சோகை உழைக்கிறீங்கன்னா காட்டுக்குள்ளே போகவே முடியாதுங்க, கரும்பு காட்டுக்குள்ளே. சரி, அதை விட்டுட்டோம்னா வேறு என்ன வழி இருக்குதுன்னா ஐசோட்டமா ஜவாயன்சிஸ் அப்படிங்கிற ஒட்டுண்ணி குழவையை பெருக்கி இந்த கரும்பு பயிரில் விடுவதன் மூலம் இந்த நுனி குருத்து புழுவை நாம் கட்டுப்படுத்தலாங்க.

இதில் கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் மேலாண்மை செய்வது குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள்.

அப்போ முட்டை ஒட்டுண்ணி முதல்ல சொன்னது வந்து இடைக்கணுப்புளுக்கு ட்ரைக்கோக்ரமா கைலோனிஸ், சரிங்களா. இது டெலினோமஸ் அப்படிங்கிற முட்டை ஒட்டுண்ணி, டெட்ராஸ்டிக்கஸ் ட்ரைக்கோக்ரமா மைன்யூட்டம் அப்படிங்கிற முட்டை ஒட்டுண்ணிகளை வாங்கி அந்த கரும்பு பயிரில் கரெக்டாக 8வது மாதத்தில் வச்சோம்னா 9வது 10வது மாதம் வரைக்கும் இதனுடைய வேலைகள் நன்றாக இருக்கும். இது புழு கூட்டுப்புழு ஒட்டுண்ணியான டெட்ராஸ்டிக்கஸ் அகிரி, நான் உங்களுக்கு இடைக்கணுப்புளுக்கு சொன்னேன்ல, அந்த இதை வாங்கி இதில் விட்டோம்னாலும் இதுவும் இந்த புழுவை கட்டுப்படுத்தும். அதனால் ஒன்று முடிஞ்சிருச்சுன்னா அடுத்ததுக்கு அதுவே இயற்கையாக முறையில் மாறிக்கும். இப்போ 4வது துளைப்பான்களில் கரையான் முதல் இடத்தை பிடிக்குதுங்க. இந்த கரையான் பார்த்திங்கன்னா அறிவியல் பெயர் ஒடன்டோட்டர்மிஸ் ஒபிசஸுங்க. இது வந்து செம்மன் காடு இருக்கு இல்லைங்களா, செம்மன் காட்டில் கூட்டம் கூட்டமாக வாழ்கிற ஒரு பூச்சிங்க. நாம் எப்படி சமூகமாக வாழ்கிறோமெல்லாம் இது மாதிரி கரையானும் சமூக பூச்சி தானுங்க. ஒரு ராஜா இருப்பாங்க, ஒரு ராணி இருப்பாங்க, அப்புறம் வேலைக்காரங்க இருப்பாங்க, அப்புறம் பாதுகாக்கிறதுக்கு சிப்பாய்கள்லாம் இருப்பாங்க அந்த கூட்டை பாதுகாக்கிறதுக்கு கரையான் புத்தை. ராணின்னா பார்த்தீங்கன்னா அவங்க தாங்க ராணி, கரையான் பூச்சி தான் ராணிங்க. முதல்ல வந்து ராஜாவும் ராணியும் சேர்ந்து கூட்டு இருக்கிற இடத்த உருவாக்கும். முதல் தலைமுறை இருக்குது பார்த்திங்களா, அவங்க எல்லாமே வந்து கூட அந்த கரையான் புத்தை கட்டுறதுக்கு தான் வேலை செய்வாங்க. இந்த ராணியம்மா வந்து ஒரு நாளைக்கு 6000 முட்டை இடுங்க. சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க, அந்த முட்டைங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒருத்தங்க. இப்போ நாம்லாம் சொல்கிறாங்களாங்க உடம்பு சத்து இல்லைன்னா ஒன்றும் சொல்கிறோம், இந்த காளான் சூப்பு குடிங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களாங்க. இதெல்லாம் கரையா அப்போவே செயல்படுத்திருச்சுங்க. இந்த ராணிக்கு பக்கத்துலேயே வந்து காளான் தோட்டம் ஒன்று போட்டு அந்த காளான் எடுத்துகிட்டு வந்து ராணி கொடுக்கறதுனால ஊட்டச்சத்து வர்றதில் இந்த ராணி வந்து இவ்வளோ முட்டை போடுதுங்க. அதனால் இந்த கரையானை அழிக்கணும் அப்படின்னு நம்ம புத்தை உடச்சிட்டு வர்றது, அந்த இடத்துல போட்டு மேலே போய் எதையாச்சும் மண்ணை போட்டு மூடுறது, இல்லை மருந்தை கலந்து சும்மா

மேலாப்புல ஊத்திட்டு வர்றது, இதெல்லாம் பண்ணுனா எது சாவுனா அந்த முன்னாடி இருக்கிற சிப்பா இருக்குது பாருங்க, சண்டை போட வர்றது அதுதான் செத்து போகும். வேலை செய்யறது கூட சாவாது. காரணம் என்னன்னா, நீங்க புத்தடிக்கிறீங்கன்னா முன்னாடி வந்து நிக்கிறது கொடுக்குள்ள சிப்பாயும் மூக்குள்ள சிப்பாயும் ரெண்டு இருக்குங்க. இந்த கொடுக்குள்ள சிப்பாய் எப்படி எறும்பு நம்மளை கடிக்குது இல்லைங்க, அந்த மாதிரி கடிக்குங்க. கரையானுக்கு பேரே வெள்ளெரும்பு தானுங்க. தோல் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும். இது ஆண்கரையான் வந்து ஈசல்னு நம்ம சொல்லுவோம். ரக்கையை கொண்டு முளைச்சி நிறையா ஆயிடுச்சுன்னா கூட்டுவிட்டு வெளியே துரத்திட்டுரும். ஏன்னா அவங்கனால ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு பயன் இல்லைன்னு சொல்லிட்டுங்க. இந்த வேலைக்கார கரையான்கள் வந்து வாய் ஒரு மாதிரி உம்மல் நீர் கூட மண்ணை சேர்ந்து அழகாக புத்து கட்டிடுங்க. இந்த புத்துக்குள்ள நடு புத்தில் தாங்க இந்த ராணி சாம்பர் இருக்கும். அதுக்கு பேர் ராயல் சாம்பர். ராயல்ங்கிறது மகாராணிகள் வசிக்கக்கூடிய இடம். அந்த அளவுக்கு இது பாதுகாக்க வச்சுக்கும். இப்போ நம்ம கரையான அழிக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா, அந்த ராணி அழிச்சிட்டோம்னா அந்த கூட்டில் அடுத்தது இனவர்த்தி செய்கிறது சூடர் கோச்சுன்னு இன்னொன்று இருக்குங்க. அது வரத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் மருந்து ஊற்றினோம்னா எல்லாம் செத்து போயிடும். கரையான் அழிக்கிறது செம்மன் காட்டில் ஒரு சவாலான வேலை தான் நான் சொல்லுவேனுங்க. காரணம் என்னென்னா, புத்து கண்டுபிடிச்சி அதோட இருப்பிடம் ஒரு அடி ஒன்றரை அடிக்கு கீழே நாம் மருந்தை கொண்டு போய் செலுத்தணும். சரிங்க, இது வந்து கரையான் வந்து எப்படி இந்த கரும்பு பயிரை தாக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. முதல்ல நம்ம நடுறமில்லங்க, கரணை நடும்போதே பார்த்திங்கன்னா கரையான் இருக்கிற காடு, அதாவது செம்மன் காட்டில் நம்ம கரும்பு நட்டோம்னா 40-60% கரும்புகள் வந்து முளைக்கும் திறனையே இழந்துருங்க. கரையான் தான் அரிச்சிருதுங்களே, அப்புறம் எங்கே போய் முளைக்கும்? அது ஒன்று. ரெண்டாவது வந்து, இந்த கரையான் வந்து பரவலாக வெய்ய காலம் மழை காலம்னு பார்த்தோம்னா வெய்ய காலத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க. இது வந்து வெள்ளை கலர் எறும்பு. கரையான் வந்து வேர் இருக்குது பார்த்திங்களா, வேர் பகுதியில் வேரை பூரா ஃபஸ்ட்டு இது சாப்பிட்றது இல்லைங்க, அதை அரிச்சு விட்ருங்க. ரைட்டுங்க. அப்புறம் கரும்பு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் ஆகி போகுதுன்னு வச்சுங்க, கரும்பு பார்க்குறது கரும்பு மாதிரியே தான் நிற்கும். உள்ளுக்குள்ளே பூரா எல்லாமே மண்ணேறி போயிருங்க. என்னென்னா, கரையான் அதை பூரா தின்னுட்டு இதோட கூட்டை அமைச்சுக்கும். நல்ல பலமாக காத்தரிக்குன்னு வச்சுங்க, கரும்பு அங்கங்கே மடமடன்னு சாஞ்சிரும். வெளி அந்த தோல் வந்து அப்படியே தான் இருக்குங்க, சுருக்கங்க இருக்க எதுவும் இருக்காது, உள்ளுக்குள்ளே ஊனே இருக்காது. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடும். இது கரும்பு செம்மன் பயிரில் வழக்கமாக நடக்கிறது. மணல் பாங்கான ஏரியாவில் இந்த கரையான் இந்த மாதிரியான சேதத்தை உண்டு பண்ணும். சரிங்க, இப்போ இந்த கரையான் அழிக்கிறதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா, குளோரிபெரிபாஸ் அப்படிங்கிற மருந்து 50 TC இருக்குதுங்க. 50 TC அந்த மருந்து 5-10 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு கரைச்சி, எந்தெந்த தூர் இப்போ ஒரு தூர் கரையானால் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதிலிருந்து ஒரு மீட்டர் அந்த வட்டம் ஒரு வட்டம் போட்டு அதில் இருக்க எல்லா தூருக்கும் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அந்த கரையானோட தாக்குதல் குறைஞ்சி போயிடும். அதாவது கொஞ்சம் நலையிற அளவுக்கு ஊற்றுருங்க. கொஞ்சம் தண்ணி கட்டிட்டு அந்த காக்கா வெடிப்பு வர மாதிரி இருக்கும் பாருங்க, மண் ஈரம் இருக்கும் ஈரம் இருக்காது, அந்த நேரத்தில் ஊற்றுனீங்கன்னா மண்ணில் ஈஸியாக நம்ம ஊத்துற மருந்து ஊடுருவி போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் இமிடாக்ளோப்ரேட், பைஃபென்த்ரின். இப்போ நாம் கரையான் புத்தியே பார்த்துட்டோம்னா பைஃபென்த்ரின்லாம் ஊற்றுனா அது மேலே பட்டோடனே அது வந்து தோலை உரிக்க விடாது, அப்படியே செத்து போயிருங்க. இந்த மாதிரி மருந்துகளை கரணை நடுறதுக்கு முன்னாடி கலந்து ஊற்றியும், புத்து இருக்கிற இடத்துல பார்த்து ஊற்றியும், கரையான் தென்படுற இடத்துல நீங்கள் கலந்து ஊற்றியும் கரையானை கட்டுப்பாடு செய்யலாம். சரி, அடுத்தது 5வது வந்து வேர்ப்புழு. இதுவும் துளைத்து உண்ணும் பூச்சி தான். வேர்ப்புழு வந்து ஹோலோட்ரைக்கா கன்சாங்கினியான்னு பேருங்க. இது ஒரு வண்டுங்க. வேர்ப்புழுன்னு நம்ம சொல்கிறோமோ தவிர இது ஒரு வண்டு. இந்த வண்டுலோட புழு பார்த்திங்கன்னா நல்லா கை மொத்தத்துக்கு இருக்குங்க. நம்ம விரல் இருக்குல்லங்க, விரல் மொத்தத்துக்கு இருக்கும், சி மாதிரி இருக்கும், நல்லா கொழு கொழு கொழுன்னு அழகாக இருக்குங்க. தலை பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் இருக்குங்க. மார்பு வந்து கடினமாக்கப்பட்ட மார்பு, 3x3 கால் தாங்க. இது எல்லாம் சேர்ந்து ஒரு 2-3 சென்டிமீட்டர், நான் கரையானுக்கு சொன்ன மாதிரி தாங்க, 3 சென்டிமீட்டர் தான் இருக்கும். வயிறு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் இருக்குங்க. நல்லா வளர்ந்த புழு. இளம் புழு முட்டையிலிருந்துங்க புழு வரத்துக்கு 270 நாள்லேருந்து 365 நாள் ஆகுங்க. இந்த புழு பார்த்திங்கன்னா கரும்பு பயிர் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மணல் பாங்கான இடங்களில் அதிகமாக தாக்குதலை உண்டை பண்ணுங்க. இது தண்ணி கட்டினோம்னா கீழே போயிருங்க, தண்ணி குறைய குறைய மேலே வந்து வேற கடிச்சு சாப்பிட்ருவோம்.

0: கிடைக்கல, நம்ம தோட்டத்தில் வேர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அங்கங்க பொருள்கள் இருக்குது இல்லைங்களா, அதை கடித்து சாப்பிட்டு உயிர் வாழக்கூடியது. இது வந்து ஒரு வருஷம் இதனுடைய வாழ்க்கை சரிதம். கோடை மழை அது பேஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட வண்டுகள் வெளியே வரும். அக்டோபர் முதல் நவம்பர் வரைக்கும் இருக்கிற காலத்தில் முட்டையிடுற காலம் இது. டிசம்பரில் இதோட முட்டையோட பருவம் பார்த்திங்கன்னா 15 நாளில் முட்டை பொறிச்சிருங்க. 2ம் மற்றும் 3ம் பருவ புழுக்கள் வந்து வேற கடித்து சாப்பிடும். இந்த 2ம் தான் டேஞ்சரானது. 3ம் பருவம் வந்து ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை, கரெக்டாக அந்த கோடமலை பெஞ்சு முடிஞ்சப்போ பார்த்திங்கன்னா ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இது வந்து அந்த வேர்களை கடித்து நல்லா சாப்பிட்ருங்க. கூட்டுப்புழு வரத்துக்கு 14 வாரம், இந்த கூட்டுப்புழு பருவம் மட்டுமே 14 வாரம் இருக்குது. இது நாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, வேறு பகுதியில் கொஞ்சோண்டு தோணம்னா வெள்ளை வெள்ளை கலர் புழுக்கள் நல்லா ஒரு 3 லிருந்து 7 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கிற புழுக்கள் நல்லா கொழு கொழுன்னு இருந்ததுன்னா அந்த வேர்ப்புழு இருக்குன்னு அர்த்தம். சார் நான் ஒரு ஒரு செடி தோண்ட முடியாதுங்க அப்படின்னிங்கன்னா, கரும்பு பார்த்திங்கன்னா காஞ்சி போயிருங்க. நீங்கள் 6 மாதம் 7 மாதம் கரும்பு பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் வட்டை பேட்ச் பேட்சாக அப்படியே இந்த பேட்சே அந்த பேட்சே அப்படியே வட்ட வட்டமாக காயுங்க. கரும்பு காஞ்சதுன்னா ஒன்று தண்ணி இல்லாமல் காயுங்க, இல்லை வேர்ப்புழுனால காயும். இது கரெக்டாக பார்த்து போய் கரும்பை தூக்குனீங்க, கரும்பு கையோடு வந்துடும், வேற இருக்காதுங்களே அப்புறம் எங்கேங்க. அதனால் கரும்பு கையோடு வந்துருச்சுன்னா வேர் இருக்கான்னு பாருங்கள், அந்த இடத்த தோண்டி பார்த்திங்கன்னா இந்த வேர்ப்புழு இருக்குங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், நல்லா ஆழமாக உழவு செய்ய வேணுங்க. ஃபஸ்ட்டு கரும்பு பயிரை நடுறதுக்கு முன்னாடி, ஏன்னா இந்த புழு கூட்டுப்புழுவெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது பூரா எல்லாம் வெளியே வந்துடும். அடுத்தது வந்து இதுக்கு வந்து நூற்புழு ஒரு உயிர் எதிர்கொல்லியாக பயன்படுதுங்க. நம்ம நூற்புழுவியல் துறையில் கிடைக்குதுங்க அது. அதை வாங்கி அந்த வட்ட வட்டமாக காயின்னு சொன்ன பாருங்க, அந்த காஞ்ச இடத்துக்கு பூரா ஊற்றி விட்டிங்கன்னா தண்ணி கட்டிட்டு ஊற்றுங்க, தண்ணி அவசியம். இது மாதிரி ஊற்றி விட்டிங்கன்னா அந்த நூற்புழு வந்து இந்த புழுவோட உடம்புக்குள்ளே போய் அது பெருகி இந்த புழுவை அழிச்சிருங்க. பிரிவேரியா பிராங்கைட்டிஸ் அப்படிங்கிற பூஞ்சாணத்தை வாங்கி கலந்து இந்த மண்ணில் அடிச்சு விட்டோம்னா இந்த புழு வந்து செத்து போயிடும். சரிங்க சார், இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கலைங்கன்னா விளக்கு பொறி இருக்குது இல்லைங்களா, விளக்கு பொறி வாங்கி வச்சிங்கன்னா இந்த புழு தாய் பூச்சி இருக்கு இல்லைங்களா வண்டு, அதை கவர்ந்து அழிக்கலாம். கரும்பு வயலில் பக்கத்தில் வேப்ப மரம்னு வச்சுங்க. ஜூன் ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்தோட கொழுந்து, அதாவது ஜூன் ஜூலை மாதத்தில் வேப்ப மரத்தோட கொழுந்தெல்லாம் வாடுங்க. இது வாடுறதுக்கு வேறு காரணம் இல்லை, இந்த வண்டு போய் கடிச்சு சாப்பிடும். அப்போ வேப்ப மரத்து கிளைய வயலில் நட்டு வச்சிங்கன்னா, கரும்பு வயலில் நட்டு வச்சிங்கன்னா இந்த வண்டெல்லாம் வந்து அந்த வேப்ப மர கிளையில் உட்காரும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஏதாச்சும் ஒரு பைக்கோ இல்லாத ஒரு ஜீப்போ லைட்டை போட்டு ஒரு வெள்ளை கலர் துணியை கட்டி விட்டிங்கன்னா இது எல்லா வண்டுமே அந்த வெள்ளை கலருக்கு கவர்ந்தெழுக்கப்பட்டு அழிச்சுக்கலாங்க. அப்புறம் நம்ம கடைசி உழவு இருக்கு இல்லைங்களா, கரும்பு நேரத்துக்கு முன்னாடி வேப்ப புண்ணாக்கு மண்ணில் கலந்து போட்டோம்னா அந்த கசப்புக்கு வந்து இந்த புழு வராதுங்க. ஃபிப்ரோனில் குரணைய 25 கிலோ இல்லைன்னா காட்டா பைரோக்ளோரைட் அந்த குரணை இதெல்லாம் மண்ணில் கலந்து அந்த தூரில் இட்டிங்கன்னா இது தண்ணி கட்டும் போது மெதுவாக கரைஞ்சி அந்த புழுவை கொன்றுங்க. மே ஜூன் மாதங்களில் குளோரிபேரி பாசம் இந்த கரும்பு வயலுக்கு பக்கத்தில் இருக்கிற வேப்ப மரத்தில் அடிச்சிங்கன்னா இந்த தாய் வண்டுகளை நாம் அழிச்சிடலாங்க. இதன் மூலம் கரும்பில் வர துளைப்பான்களை நாம் கட்டுப்படுத்திக்கலாம்.
1: இதுவரைக்கும் கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகள் என்னென்ன, இதோட தாக்குதல் எப்படி இருக்குது, முக்கியமாக பயிரை பார்க்கணும், கரும்பு பயிரில் சோகை உரிக்கிறது ரொம்ப முக்கியம், கரும்பில் கரையான் தாக்குதலை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம், இயற்கை முறையில் எப்படி கட்டுப்படுத்தலாம், ரசாயன முறையில் எப்படி கட்டுப்படுத்தலாம், இப்படி கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள், நிகழ்ச்சி தொகுப்பு SG வானதி, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஏறும் ஊறும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும்.

0: ஏற்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8222649459
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316585288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு விடுவித்து அவர் பேசினார். முதல் முறையாக பணியில் சேர்பவர்களின் மேம்பாட்டிற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இளையோர் மேம்பாட்டிற்கும் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 2 ஆண்டுகளில் 3.5 கோடிக்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2014 1,000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தற்போது 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 2014 46,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் கூறினார். இது கடந்த நிதியாண்டில் 1,78,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிகளின் 3 நாள் வருடாந்திர மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். டிஜிட்டல் நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டாக பாஸ்போர்ட் சேவை திகழ்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக முதலீடுகள் பெருமளவு அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 38 நாடுகள்

0: தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 33 நாடுகளின் உயரிய விருதுகள் பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ளது அவரது தலைமை பண்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் அவர் கூறியுள்ளார். 70 லட்சம் கோடிக்கும் கூடுதலான நேரடி அந்நிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கோவிட் தடுப்பு மருந்து விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோவை, மதுரை ஆகிய இடங்களை தலைமையிடமாக கொண்டு இந்த மண்டலங்கள் செயல்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் வெளிப்படையான நிர்வாக செயல்திறன் மற்றும் விரைவான சேவையை வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையும் இன்றி முழுமையாக நேரலை செய்ய தவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாற்றத்திற்கான ஆட்சி என்று கூறிவிட்டு முந்தைய திமுக ஆட்சி போலவே தேவையான பகுதிகளை மட்டும் நேரலை செய்வது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்று தவேக வாக்குறுதி அளித்திருப்பதையும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். அஇஅதிமுகவும் சட்டப்பேரவை நிகழ்வுகளின் நேரலை ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதை வன்மையாக கண்டித்துள்ளது. இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்ற நிலை தொடர்வதாக குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் எண்ணம் தவேக அரசுக்கு இல்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ்குமார் மற்றும் பிரமோத் பகத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் நிதேஷ்குமார் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் உமேஷ் விக்ரம்குமாரை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரமோத் பகத் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜெக்தீஷ் டில்லியை வென்றார். ஆசிய வாள்வீச்சு சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கியது. 34 நாடுகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியாவின் சார்பில் பவானி தேவி தலைமையிலான 24 பேர் கொண்ட இந்திய அணி இப்போட்டியில் பங்கேற்றுள்ளது. ஜெர்மனியின் சூலில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன்.
4: இன்னைக்கு இந்த எபிசோட ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிப்போமா? நீங்க கடைசியா உங்களுக்குன்னு 10 நிமிஷத்தை செலவழிச்சது எப்போ? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அலாம் அடிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கோங்க. ஒரு பக்கம் வீடு, ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் டார்கெட்ஸ், டெட்லைன்ஸ் அப்படின்னு அத்தனை பொறுப்புகள், இது எல்லாமே தேடி தேடி ஓடிட்டுருக்கோம். அதில் நமக்கு நம்ம உடம்பு நம்ம மனசு அப்படின்றதுக்கு நம்ம டைம் ஒதுக்குறோமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சரி, இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு விடையாக தான் இன்னைக்கு எபிசோட் அமையும்னு நான் நம்புறேன். நான் உங்க ஸ்ரீ வித்யா மாரியப்பன். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம கூட 2 முக்கியமான கெஸ்ட் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கெஸ்ட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட் தாங்க, அதாவது ஒரு முக்கியமான ஒரு சைக்காட்ரி டாக்டர், இந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட்டோட ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட். அது மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு சர்டிஃபைட் 6-phase மெடிடேஷன் இன்ஸ்ட்ரக்டர், டாக்டர் அஜய் அவர்கள். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ.
5: வணக்கம், வணக்கம்.
4: ஸோ அடுத்ததா இன்னொரு முக்கியமான கெஸ்ட் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா, மேனிபுலேட்டிவ் தெரப்பி மூலிமா பலரோட லைஃப்ல உடம்பும் முக்கியம் மனசும் முக்கியம், இது ரெண்டுத்துக்குமான அலைன்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்னை அரும்பாக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலோட மேனிபுலேட்டிவ் தெரப்பி டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி அண்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் தீபா அவர்கள், வெல்கம் டு தி ஷோ மேம். டாக்டர், இன்னைக்கு எதுக்காக இந்த ஷோ அப்படின்னு பார்த்தோன்னா, நான் சொன்ன மாதிரி காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு விஷயம்

0: சென்னை அரும்பாக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலோட மேனிபுலேட்டிவ் தெரப்பி டிபார்ட்மெண்டோட ஹெச்ஓடி அண்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் தீபா அவர்கள். வெல்கம் டு தி ஷோ மேம். டாக்டர், இன்னைக்கு எதுக்காக இந்த ஷோ அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி காலையில எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நம்ம லைஃப்ல எல்லாருமே ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கோம், ஏதோ ஒரு விஷயத்தை தேடி ஓடிக்கிட்டே போயிருக்கோம். ஸோ அது வந்து கேரியராக இருக்கலாம், இல்லை வந்து நம்ம பர்சனல் க்ரோத், இல்லை பசங்களோட லைஃப் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிற இடத்துல நமக்கு நாம அப்படின்ற ஒரு விஷயத்த மறந்தே போயிடுறோம். ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து என்ன பண்றீங்க, உங்களோட ஹெல்த் கன்சர்ன் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியவே கிடையாது. நம்ம ஒரு 10 பேரை பார்த்தோம்னா 10 பேருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மன அழுத்தம், ஒரு ஆங்ஸைட்டி இருக்கு, இல்ல ஒரு ஃபியர் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு மன அழுத்தம், ஏதோ ஒரு மனசோர்வு இருக்கு, இல்ல அப்படின்னா ஒரு கவலையோட தான் இருக்காங்க. இது இல்லாம கிடையவே கிடையாது. அண்ட் ரீசன்ட் ரிசர்ச் வந்து அதை விட முக்கியமான விஷயம் வந்து பிசிக்கல் ஹெல்த்தும் வந்து பெருசா இருக்கு. இப்போ 100 99 பேர் கேட்டோன்னா, ஒன்று எனக்கு தலைவலி இருக்கு, கழுத்து வலி இருக்கு, இல்லை முதுகு வலி இருக்கு. ரிசர்ச் என்ன சொல்லிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உடல் சோர்வு எஸ்பெஷலி வந்து இந்த பேக் பெயின், இந்த மசில் டென்ஷன், இது எல்லாம் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி ஃபிசிக்கல் இஷ்யூஸ். ஸோ மன பிரச்சனைகள் இருந்தாலும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்ஸ் இருந்தாலுமே வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு ரிசர்ச்சர்ஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ வந்து தெரப்பி மூலமா எவ்வளவோ பேஷண்ட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மனசோட பிரச்சனையை சரி பண்ணும் போது உடலோட பிரச்சனையும், உடலோட பிரச்சனையை சரி பண்ணும் போது மனசோட பிரச்சனையும் சரியாகுதா? அது எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுது?
1: ஓகே, யோகத்தில் உடலும் மனதும் நேர்கோணலானால் வாழ்க்கையின் வளைவு சுழிவுகளும் வசந்தமாகும். ஸோ யோகா அப்படின்றது அந்த வார்த்தைக்கான அர்த்தமே வந்து டு யுனைட், அதாவது நம்மளுடைய மைண்ட், பாடி, சோல், இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம்தான் யோகா. வெறும் ஒரு நோயாளியை பிசிக்கல் சிம்டமாக பார்க்காம அவங்கள ஒரு ஹோலிஸ்டிக்காக அப்ரோச் பண்ணுறது தான் யோகா இயற்கை மருத்துவம். இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்மள பல பேருக்கு சோர்வு ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் தான், பிரெயின் ஃபாக் அதிகமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, ஆங்ஸைட்டி அதிகமாக இருக்குது, ரொம்ப சீக்கிரத்தில் டிப்ரெஷனுக்கு போகிறாங்க. நிறைய க்ரானிக் கண்டிஷன்ஸ் இது அப்படியே கண்டினியூ ஆகும்போது அந்த க்ரானிக் கண்டிஷன் டயபெட்டிஸ் ஆகோ, ஹைப்பர்டென்சிவ் ஆகோ, இல்லை ஹார்ட் டிசீஸ் ஆகோ, எந்த மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இதில் இருக்காங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோட காலையில் எழுந்த உடனே சும்மா ஒரு நிமிஷம் என்ன டைம் அப்படின்னு பார்க்குறோம், என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதுக்காக நம்ம ஃபோன் எடுக்கும் போது வி ஸ்டார்டட் ஸ்க்ரோலிங். அது அப்படியே நம்ம பண்ணிகிட்டே இருக்கும் போது நம்மளை மறந்து நம்ம ஒரு விஷயத்தில் அப்படியே ஈடுபட்டுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி ஃபிசிக்கலாக மென்டலாக நம்மளுடைய ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுது, இது எல்லாமே டிசீஸ் அப்படின்றது கிடையாது, இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். அந்த காலத்தில் இருந்ததுக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இது எப்படி நமக்கு மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஒரு சின்ன விஷயம். நம்ம முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வி கோ இன் சன்லைட், ஸோ எந்த நேரமும் நம்ம வெயிலில் இருப்போம், வெயிலில் விளையாடுவோம், ஒரு பிடி பீரியடாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் டேஸ் எந்த இருந்தாலும் நம்ம வெயில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, நம்ம க்ளோஸ்டு என்வரான்மெண்ட்டில் ஏசி இதில் தான் நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஈவன் கிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் விளையாடுறதே கிடையாது, அதிகமாக அவங்க வந்து மொபைல் அண்ட் கேட்ஜெட்ஸோடு தான் இருக்காங்க. ஒன்று டிவி பார்க்குறாங்க, இல்லை வெப்சீரீஸ் பார்க்குறாங்க, இல்லை கேம்ஸ் இது பண்ணுறாங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி ஸ்க்ரீன் டைமில் ஸ்பெண்ட் பண்ணுறதும், ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு, ஆர்டிஃபிஷியல் கலர்டு ஃபுட், கலப்படம் இருக்கக்கூடிய உணவுகள், துரித உணவுகள் எல்லாம் நிறைய எடுக்கிறது மூலயமா அவங்க ரொம்ப சீக்கிரத்தில் இந்த மாதிரி மென்டல்லாம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, கம்ஃபர்ட் நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாமே எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா ஒரு கம்ஃபர்ட். யாருமே அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை விரும்புறது இல்லை, அவாய்ட் பண்ணுறோம். அதே மாதிரி எஃபர்ட்ஸை யாருமே விரும்புறதே கிடையாது, எதுக்குமே எஃபர்ட் போடக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் தான் வரும். நம்ம ஒரு சின்ன விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டா கூட அது எவ்வளோ ஈஸியாக நான் இங்கேருந்தே எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பக்கத்து தெருவில் தான் நமக்கு ஒரு க்ராசரி ஷாப்ஸ் இருக்கும் நமக்கு, பட் அங்கே போய் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு ஆப் மூலயமா நம்ம அதை வீட்டுக்கே வர வைக்கிற மாதிரி நமக்கு இப்போ ஃபெசிலிட்டி வரும். ஒரு சின்ன வாக் கூட இல்ல, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா they used to walk lot, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10,000 to 15,000 ஸ்டெப்ஸ் அவங்க வாக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஹோல் ஹார்ட்டடாக கையை நெஞ்சில் வச்சு சொல்லி பாருங்க, எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு நடந்திருப்போம், இல்லை குதிச்சிருப்போம், ஃபிசிக்கலாக நம்ம வந்து குனிஞ்சு நிமிந்து நம்ம எந்த ஒர்க்கை நம்ம பண்ணியிருப்போம். ஸோ கம்ஃபர்ட் அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த கம்ஃபர்டோடைய விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியூமன் பீயிங் அப்படின்னாலே வி ஷுட் மூவ், வி ஷுட் ஸ்ட்ரெச், ஒரு மூமெண்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மூமெண்ட் குறைய

0: அப்படின்னா ஸோ அங்க நமக்கு சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும், அதனால கண்டிப்பா நம்மளுடைய அலைன்மெண்ட் மாறப்படும், அதனால நமக்கு பல நோய்கள் வரத்துக்கு அதிகமாகவே வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இயற்கை முறையான வழிகளை நம்ம மேற்கொள்ளணும். காலையில எழுந்த உடனே ஒரு 10 நிமிஷம் வெயில்ல நிக்கிறது, ஒரு 1 hour நமக்காகவே நம்ம வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டியை லைக் ஒரு சிம்பிள் வாக்கிங் போறது, ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் நம்மளுடைய ஹெல்த்தை வந்து இது பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ பிசிக்கல் அண்ட் மென்டல் ரெண்டுமே வந்து இன்டர் ரிலேட்டட். ஒன்ஸ் மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிசிக்கலாகவும் நமக்கு சிம்டம்ஸ் வந்து டெவலப் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மோர் தென் 72-73% நம்மளுடைய தமிழ்நாடு பாப்புலேஷன் நம்ம வந்து அதிகமாக கேட்ஜெட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் கிட்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா அதாவது 5 வயசுக்கு உள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்க 70% இந்த மாதிரி மொபைல் அண்ட் ஸ்க்ரீன் டைம்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய இம்பேக்ட் வந்து இன்னும் அதிகமாகவே நம்மளுடைய ஹெல்த் அஃபெக்ட் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவே இருக்கு. ஸோ பிசிக்கல் ஹெல்த் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம மென்டல் ஹெல்த்தாகவும் ஃபோக்கஸ் பண்றதுக்கு தான் நம்ம இதில் வந்து நிறைய தெரப்பீஸ், யோகா இயற்கை மருத்துவம் அப்படின்றது மருந்து இல்லா மருத்துவம் இது. ஸோ இது நம்ம வாழ்வியல் மாற்றங்கள் கொண்டு வர்றது மூலயமா அவங்களுடைய ஹெல்த்தை வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்க என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற லைஃப் ஸ்டைலை சொல்லி கொடுக்குறோம். நேச்சுரல் டயட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றத சொல்கிறோம். நம்மளுடைய அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியில் 100 படுக்கை உள்ள ஹாஸ்பிட்டல் இது. இங்கே உணவே பார்த்தீங்கன்னா இயற்கை உணவு தான் தருவோம், சமைச்ச உணவே தரமாட்டோம். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சோர்சஸை பேஸ் பண்ணி தான். தண்ணியை வச்சு ட்ரீட் பண்ணுவோம், நீர் சிகிச்சை. மண்ணை வச்சு ட்ரீட் பண்ணுவோம், மண் சிகிச்சை, காந்தக சிகிச்சை, நிற சிகிச்சை. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அக்குபங்க்சர், அக்குப்ரெஷர், ரேக்கி, பிராணிக் ஹீலிங், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். டயட் தெரப்பி, யோகா தெரப்பி அப்படின்னு வி ஹாவ் மோர் தேன் 40 தெரப்பீஸ். ஸோ இந்த தெரப்பீஸ் அந்தந்த கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கும் போது ஸோ வி ஆர் ஏபிள் டு கெட் தெம் பேக் ஃப்ரம் த டிசீஸ்டு கண்டிஷன்.
1: ரொம்ப தெளிவான விளக்கம். உண்மையிலே நம்ம மனசுல இருக்கிற நிறைய விஷயம் உடம்புல பிரதிபலிக்கும். சரி, இப்ப இதே விஷயத்த நம்ம கொஞ்சம் சயின்டிஃபிக்கா பார்க்கும் போது WHO ஒரு ரீசெண்டான ரிசர்ச்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த ஆங்ஸைட்டி டிஸார்டர் இல்ல குரானிக் ஸ்ட்ரெஸ் ஒருத்தருக்கு இருக்கும் போது அது மனநல பிரச்சனையா வெளியில தெரியறதுக்கு முன்னாடி பிசிக்கலா கண்டினியூஸ் டயர்ட்னஸ் இல்ல பிசிக்கல் பெயினா இல்ல ஒரு பாடி பெயினா இல்ல கம்ப்ளீட்டா ஏதோ லைக் தே டோன்ட் ஹாவ் அ பிசிக்கல் ப்ராப்ளம் பட் தே வில் feel it அப்படின்ற ஒரு விஷயம் இதனால ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களோட இத்தனை வருஷ அனுபவத்தில் எப்படி இதை நீங்க பாக்குறீங்க? அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் மூலமா இந்த மாதிரி வர பேஷன்ஸ் இருக்காங்களா, அதாவது எனக்கு எந்த பிரச்சனைன்னு தெரியல ஆனால் என்ன எப்பவுமே டயர்டா ஃபீல் பண்றேன் இல்லை எனக்கு எப்பயுமே பாடி பெயின் இருக்கு அப்படின்ற பேஷன்ஸ் நீங்க எப்படி பார்த்துருக்கீங்க? அப்ப இருந்த நீங்க ஆரம்பிச்சதுக்கும் இப்போக்கும் நிறைய பேஷன்ஸ் இருக்காங்களா, இது எப்படி மாறி இருக்கு?
2: கண்டிப்பாக சொல்லணும், நம்ம எல்லாருமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி ஆக்சுவலாக தப்பாக புரிஞ்சுருக்கோம். ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து ஒரு இயற்கையான ஒரு சர்வைவல் மெக்கானிசம். இது வந்து நம்ம பழங்காலத்தில் இந்த கல்காலம்னு சொல்லுவோம்ல அந்த டைம்லேருந்தே இருக்குது நமக்கு. ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தனால தான் நம்ம இவ்வளோ வருஷம் வந்து உயிரோடு இருந்திருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரு இடத்துல ஒரு புலி வருது அப்படின்னா அந்த புலிட்டேருந்து நம்ம பாதுகாக்கணும்னா நம்ம ஓடணும் வேகமாக, அந்த சத்தத்தெல்லாம் ரொம்ப கூர்மையாக கவனிக்கணும் எங்கே வருது என்ன வருதுன்ட்டு. அப்போது நம்ம உடம்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் முக்கியமான இடத்துக்கு போகணும், மசில்ஸுக்கு போகணும், மசில்ஸ் இறுக்கமாகணும், ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக பம்ப் பண்ணணும். ஸோ இதுக்கு தேவையான ஒரு மெக்கானிசம் தான் ஸ்ட்ரெஸ்ஸு பண்ணுது. ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் ஆன உடனே நம்ம உடம்புல வந்து ரியாக்ட் பண்ணுறோம், ஒரு சில ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது, அந்த ஹார்மோன்ஸ் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அந்த காலத்தில் புலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, பட் இந்த காலத்தில் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ, எக்ஸாம்ஸ், ரிலேஷன்ஷிப்பில் வர ப்ராப்ளம்ஸ், குழந்தைங்க ஸ்க்ரீன் டைம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த காலத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம பாடி ப்ரொடெக்ட் தான் பண்ணுது. அதோடைய வேலை என்ன பண்ணுதுன்னா வந்து ஹார்மோனை சுரக்குது. ஹார்மோன் சுரந்தனே நம்ம பாடியில் ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது, உடம்புல இருக்க தசைகள்லாம் இறுக்கமாகுது. ஸோ இப்படி தான் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரியாக்ட் பண்ணுது. இது வந்து நார்மல் மெக்கானிசம் தான் இது, பட் அதுவே கன்சிஸ்டண்ட்டாக நம்ம உடம்புல இருந்துக்கிட்டே இருக்குமே இது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம உடம்புல இமீடியட்டாக தேவைப்படுற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தாண்டி கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்குது. அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்குமே இது நம்ம பாடியில் நிறையா மாற்றங்கள் ஏற்படுது, நம்மளோட மூளையிலையும் நிறையா மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் நம்ம உடம்புல ஏற்படும் இது நம்மளுடைய தூக்கம் அஃபெக்ட் ஆகுது, நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன்

0: அஃபெக்ட் ஆகுது.
1: ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், அக்யூட்டாக நம்ம உடம்புல சில ஹார்மோன் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஸ்ட்ரெஸ்னால குரோனிக்காக இருக்கும்போது தொடர்ந்து இருக்கும்போது நம்ம உடம்புல கார்டிசோல் அப்படின்ற ஒரு வகையான ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோன் தொடர்ந்து நம்ம ரத்தத்தில் இருக்கும்போது உடல்லையும் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு சர்க்கரை அளவு அதிகமாகுது, நம்மளுடைய தூக்கம் கெடுதல், அப்புறம் முடி கொட்டுதல், ஸ்கின்னு ட்ரை ஆகிறது, கருத்து போகிறது, இந்த மாதிரியான பல வகையான மாற்றங்கள் ஏற்படுது. அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நம்மளுடைய மூளையிலையும் சில மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ இதனால் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் அஃபெக்ட் ஆகுது, நம்ம ஒர்க் பிளேஸில் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், தூக்கம் இல்லாமல் இன்னும் அதிகமாகுது, அதனால் இன்னும் பதட்டம் அதிகமாகுது, பதட்டம் அதிகமாகுது, மன அழுத்தம் இன்னும் அதிகமாகுது. இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக போகும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நமக்கு ஒரு பதட்டமாக இருக்கிற ஒரு விஷயம், நார்மலான ஒரு எமோஷன், அது நோயாக மாறுது. அப்போது அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ இப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது ஒன்லி வந்து நம்ம பதட்டம்னா மனசு மட்டும்தான் இல்லை, அது உடலில் ஏற்படுற மாற்றங்களும் சேர்ந்து தான் ஒரு நோயாக வெளிப்படுது.
2: ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஸ்ட்ரெஸ் ஆகுன்றது வந்து எப்பயுமே நமக்கு இருக்கிறது தான், இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடு, அந்த மோடில் இருக்கிற விஷயம் தான் நம்மளோட டெவலப்மெண்ட். ஸ்ட்ரெஸ்ஸுன்னொன்னே நம்ம யாருமே இப்படியே பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்றதே வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
3: ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ரெண்டு விதம் இருக்கு. யூஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். குட் ஸ்ட்ரெஸ் பேட் ஸ்ட்ரெஸ் தான் அப்படி சொல்றது. குட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நம்மளை அடுத்தடுத்து மோட்டிவேட் பண்ணி நம்மளை ஒரு ப்ரோக்ரஸ்க்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் குட் ஸ்ட்ரெஸ். ஆனால் இதே பேட் ஸ்ட்ரெஸ் தான் வந்து நமக்கு லாங் ரன்ல அது இருந்துகிட்டே இருக்கும் போது, சார் சொன்ன மாதிரி கார்டிசால் லெவல் ஜாஸ்தி ஆகும் போது அது அவங்களுக்கு டிசீஸாக அது கன்வெர்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஹவு மென்டல் ஹெல்த் பிசிக்கல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்றது.
1: இன்ஃபேக்ட் ஒரு ரீசெண்டான ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு பிரச்சனை கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸை பார்க்குற விதம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான குரூப்பாக பிரிச்சிடுறாங்க. ஒரு குரூப்புக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனா ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஃபேஸ் பண்ண வைக்கிறாங்க அதே ஸ்ட்ரெஸ்ஸை. இன்னொரு குரூப் கிட்ட ஸ்ட்ரெஸ் உங்களோட வளர்ச்சிக்கு உதவி பண்ணுதுன்னு சொல்லி புரிய வச்சு அதையே ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ண வைக்கிறாங்க. பட் அவுட்கம் பார்க்கும்போது யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு கெடுதல் நினச்சாங்களோ அவங்களுக்கு உடல் நலம் கேடு ஏற்படுது, கவனம் சிதறது ஏற்படுது, தூக்கம் அஃபெக்ட் ஆகுது, ஈவன் இம்யூனிட்டி கூட குறையுதுன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்ட்ரெஸ்ஸு நல்லதுன்னு சொன்னவங்களுக்கு அவங்களுடைய லைஃப்பில் அவங்களோட அவுட்கம் க்ரோத் எல்லாமே நல்லா இருக்குது, இம்யூனிட்டி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம பார்க்குற விதமும் அதோட அவுட்கம் வந்து மாற்றும்.
2: நீங்க ரெண்டு விஷயம் சொன்னீங்க, கார்டிசால் அந்த தூக்கமின்மை. இப்போ நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி வரும், என்ன அப்படின்னா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்ப எல்லாரும் தூங்கின பிறகுதான் நமக்கு நம்ம ஒரு டைம் எடுக்கிறோம்னு சொல்றோம். அந்த டைமை நம்மளதுல மோஸ்ட்லி பல பேர் என்ன பண்றோம்னா ஃபோன்ல தான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏதோ ஒன்று ஒரு இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்லயோ ரீல்ஸ் பாக்குறோம். ஸோ அந்த ஃபோன்லயே தான், முன்னாடி டிவி பார்த்துட்டு இப்போ கம்ப்ளீட்டா ஃபோனுக்கு வந்துடுச்சு. இப்போ ஃபோன் பார்த்துட்டே இருந்து இதுதான் எனக்கான ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு நம்மளே அதை நம்புறோம். பட் வேற இப்போ ரீசெண்டான ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து அந்த ஃபோன் ஸ்க்ரோலிங், எஸ்பெஷலி இந்த டூம் ஸ்க்ரோலிங் வந்து அந்த 5 நிமிஷம்னு ஆரம்பிக்கிறது ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் போயிடுது. ஸோ அப்படி போகிறதுனாலையும் அந்த ப்ளூ லைட்ஸ்னாலையும் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து உருவாக்குது. அண்ட் அகெய்ன் இது வந்து நம்மளோட கார்டிசால் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி இருக்குன்னா, நம்ம ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம ரிலாக்ஸ் ஆகிறோம், நம்ம பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னு செய்கிற விஷயமே அப்பப்போ பிரச்சனையை உருவாக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஃபோன் இல்லாமல் எனக்கான டைம் நைட்டு அந்த தூங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் டாக்டர்?
1: நம்ம எல்லாருமே வந்து ஃபோன் பார்க்குறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, ரைட்டில் நம்ம நைட்டில் படுத்தவனே யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும்போது நமக்கு வந்து ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். சிம்பிளாக சொல்லப்போனால் ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. இதை ஓவர் திங்க் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம மனசு பயம் வந்துடும், ஐயோ ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருக்குமே, ஏதோ டேஞ்சரோ அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபோன் எடுத்துக்கிறோம். நீங்கள் ஃபோன் எடுத்தவொடனே நீங்கள் சொன்னது தான் இருக்கும், 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறோம். பட் அகைன் இட் இஸ் எண்ட் அப் இன் 3 ஹவர்ஸோ இல்லை 2 ஹவர்ஸ்லேயோ முடிஞ்சிருது. ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ், தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோனை கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் என்னோடய கிளையன்ட்ஸ்க்கெலாம் நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்னா, உங்களுக்கு ஃபோன் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் லைட் போடுங்க, லைட் போட்டு உட்காந்து பாருங்கள். படுத்துக்கிட்டே லைட் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஃபோன் பார்க்குறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும், ஏன்னா அந்த ப்ளூ லைட்டோட எஃபெக்ட் இன்னும் அதிகமாகிடும். ரெண்டாவது, படுத்துக்கிட்டே ஃபோன் பார்க்குறது இன்னும் ஒரு டேஞ்சரஸான விஷயம், ஏன்னா நம்ம படுக்க போகிறோம், லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா பிரெயினுக்கு நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் தூங்க போகிறோம். ஆனால் தூங்க போகிற நேரத்தில் நம்ம லைட்டு போட்டு பார்க்கும்போது அது பிரெயினுக்கே ஒரு கன்ஃப்ளிக்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம தூங்க போல ஃபோன் பார்க்க போகிறோம் தான் அதுக்கு தோணும். இப்போ நாளைக்கு உங்களுக்கு தூக்கம் அவசியமான ஒரு நேரத்தில் நீங்கள் படுத்துட்டு ஃபோனை எடுத்து பார்க்கணும்னு தான் தோணுமே தவிர உங்கள் பிரெயினுக்கு வந்து தூக்கம் உடனே வரவே வராது. ஸோ நம்மளே நம்ம பிரெயினை ட்ரெயின் பண்ணிட்டு நம்மளே அதை தப்பு சொல்லக்கூடாது, ஏன் இன்னைக்கு தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கு அப்படின்னு அதை குறையவும் சொல்லக்கூடாது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கணும்.

ஆக்சுவலாக நம்ம தூங்குறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்லீப் சைக்கிள் இருக்குது. பகலில் நமக்கு வந்து செரோட்டோனின்ற ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும். நைட்டு நமக்கு தூக்கத்துக்கு தேவையான மெலட்டோனின்ற ஹார்மோன் தான் நமக்கு தூக்கத்துக்கு முக்கியமான ஹார்மோன். இது எப்போ வரும் அப்படின்னாக்கா லைட் ஆஃப் ஆனதுக்கப்புறமா தான் அந்த டார்க்னஸில் நமக்கு அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம அந்த மொபைலில் நம்ம பார்க்கும் போது, இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி லைட் போட்டுட்டு பார்க்குறதும் லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ ரேடியேஷன் நமக்கு மெலட்டோனின் செக்ரேஷனை ஆஃப் பண்ணிடும். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஸ்லீப் சைக்கிள் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். இப்போ அதே மாதிரி தான் கார்டிசால் பற்றி சொல்லியிருந்தாங்க. இந்த கார்டிசால்ன்ற ஹார்மோன் வந்து நமக்கு டேல, ஏன்னா வி நீட் ஸ்ட்ரெஸ், காலையில இருந்து நான் ஆக்டிவா இருந்தாதான் நைட்டுக்கு தேவையான ரெஸ்ட் எனக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அந்த ஆக்டிவ் அண்ட் ரெஸ்ட் ரெண்டும் இருந்தாதான் பாடி ஹெல்தியாவே இருக்கும். ஸோ இப்போ இந்த கார்டிசால்ன்ற ஹார்மோன் காலையில இருந்து ஆக்டிவா இருக்கு, நைட்ல அதோடைய லெவல் கம்மி ஆகணும். பட் நம்ம என்ன பண்றோம், நம்ம இன்ட்ரெஸ்டா நம்ம மொபைல் பாக்குறது, இல்லை அதை கேம் விளையாடுறது, இல்லை வெப் சீரீஸ் அந்த மாதிரி பாக்குறது, இப்படி எல்லாம் பார்க்கும் போது அந்த ஹார்மோன் இன்னும் ஆக்டிவாவே இருக்கும். நமக்கு அப்போ மெலட்டோனின் செக்ரேஷன் இருக்காது. ஸோ அந்த ஹார்மோன் நைட்டெல்லாம் நமக்கு ஆக்டிவாக இருக்கும் போது அகெயின் டே டைமில் இட் ட்ரெயின்ஸ் அவுட். ஸோ அப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரௌசினஸ், இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது சொன்னீங்க காலையில் எழுந்ததுலேருந்து டயர்டாக இருக்குது, என்னோட ஒர்க்கை என்னால் எஃபெக்டிவாக பண்ண முடியல, ஐ ஃபீல் ட்ரெயின்ட் அவுட், என்னால் முன்னாடி மாதிரி திங்க் பண்ண முடியல, என்னோட திங்கிங் கெப்பாசிட்டி கம்மி ஆகிடுச்சு. ஸோ அந்த எஃபிஷியன்சி குறையுது, பிரெயின் ஃபாக் டெவலப் ஆகுது, ஃபெட்டிக்னஸ் வருது, இது எல்லாமே வரது காரணம் லேக் ஆஃப் கார்டிசால் லெவல். ஸோ நமக்கு ஆக்டிவ்னஸ்க்கு தேவையான கார்டிசால் எப்போ குறையுதோ அது வந்து நமக்கு இந்த மாதிரி டயர்ட்னஸை கொடுக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இப்போ இந்த ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ டைப் ஆஃப் கிரெடிட் மாதிரி நம்ம பிரெயினுக்கு. நம்ம அந்த மாதிரி மொபைல் பார்க்கும் போது சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம், இல்லை ஒரு காமெடி பார்க்குறோம், இல்லை சில கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது நம்ம அதை இன்னும் பார்க்கணும் இன்னும் பார்க்கணும் அப்படின்ற அந்த ட்ரிகர் வரதுக்கு காரணம் நம்ம பிரெயினில் டோபமைன் அப்படின்ற ஹார்மோன் செக்ரீட் ஆகும். இது என்னன்னா இட்ஸ் அ கிரெடிட் ரிவார்ட் ஹார்மோன் சொல்லலாம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு அப்ரிஷியேஷன் வாங்குறோம் அப்படின்னாக்கா நமக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ, ஒரு ஹாப்பி ஃபீல் கிடைக்குமோ, அந்த மாதிரி சில கண்டென்ட்ஸை நம்ம பார்க்கும் போது வி ஆர் ஃபீலிங் ஸோ ஹாப்பி, வி ஆர் எலைட்டட், ஒரு பிளிஸ்ஃபுல் ஃபீல் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் பிகாஸ் ஆஃப் டோபமைன். ஸோ இது என்ன ஆகுது, நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்கை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி கிடைக்கக்கூடிய விஷயத்த ஈஸியாக நம்ம பிரெயினுக்கு அந்த வீடியோஸ் மூலயமா, இந்த மூவிஸ் மூலயமா, இல்லை கேமில் கிடைக்கக்கூடிய விக்டரி மூலயமா நமக்கு அந்த டோபமைன் கிரெடிட் கிடைக்குது. ஸோ அதை நம்ம பிரெயின் என்ன பண்ணுதுன்னா அதை திருப்பி திருப்பி அதுக்கு அடிக்ட் ஆகி இட் எண்டப்ஸ் வித் டோபமைன் அடிக்ஷன். ஸோ இப்போ ரீசன்ட் டேஸில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, வி யூஸ் டு கிவ் அவேர்னஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ஸ், அதை லைக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமாக அந்த ஸ்க்ரீன் டைமை குறைக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னாக்கா, தே ஃபால் சிக், அவங்களுடைய நார்மல் மெமரி பவர் லாஸ் ஆகுது, ஃபோக்கஸ் இல்லாமல் கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் அவங்களுடைய மார்க்ஸ் அந்த ஸ்கோர்ஸ் கம்மி ஆகுது, ஈவன் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கூட கான்வர்சேஷன் ரொம்ப கம்மியாகிடுது, தே ஃபீல் ஸோ ஐசோலேட்டட். ஸோ அதுலேயும் இல்லாமல் தே ஃபால் சிக் ஆல்சோ, ப்ரோங்கியல் ஆஸ்துமான்ற கண்டிஷனில் வராங்க. எப்பவுமே ஒரு டிசீஸை நாங்கள் ஃபிசிக்கலாக மட்டும் பார்க்க மாட்டோம், மென்டலாகவும் பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன்ல. அந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா 100% அவங்க மென்டல் அஃபெக்ட் ஆயிருக்கும் போது தான் அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ரூல் அவுட் பண்ணும் போது தான் இந்த டோபமைன் அடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் ரூல் அவுட் பண்ணிருந்தோம். ஸோ இந்த அடிக்ஷனை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, வி ஷுட் ரெடியூஸ் த ஸ்க்ரீன் டைம். ஸோ அந்த அடிக்ஷன் அதோட நிக்கலை, அது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் அஃபெக்ட் அதர் ஹார்மோன்ஸ். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அட்ரினல் ஃபெட்டிக் அப்படின்றது டெவலப் ஆகும், பிகாஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதே அட்ரினல் கார்டெக்ஸ். ஸோ அந்த ஹார்மோன் செக்ரேஷன் உங்களுக்கு ஃபெட்டிக் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, இட் வில் ஸ்டார்ட் ஸ்டீலிங் த அதர் ஹார்மோன்ஸ், காம்பன்சேட்டிங் த ஸ்ட்ரெஸ். அப்போ என்ன பண்ணும், ரெகுலராக நமக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸை ஸ்டீல் பண்ணும், இன்சுலினை ஸ்டீல் பண்ணும், தைராய்டை ஸ்டீல் பண்ணும். ஸோ ரொம்ப சீக்கிரத்தில் ஹைப்போதைராய்டிசம் டெவலப் ஆகுது, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் டெவலப் ஆகுது, இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்சஸ் டெவலப் ஆகுது, ஈவன் டயபெட்டிஸ். இட் இஸ் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரெஸ். அதாவது இதுதான் காரணம்னு சொல்லலை, இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இப்போ காணப்படுது. அதுலேயும் யங்ஸ்டர்ஸுக்கு அதிகமாக வர்றது நம்ம இந்த மாதிரி டோபமைன் அடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தினால நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ அந்த ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும் அப்படின்னா, டாக்டர் சொன்ன மாதிரி பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி வி ஷுட் கீப் மொபைல் அவுட், எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் பார்க்கக்கூடாது, இந்த டைமுக்கு மேலே ஃபோனை நம்ம தொடக்கூடாது அப்படின்ற அந்த செல்ஃப் டிசிப்ளின் நம்ம டெவலப் பண்ணுவோம். இட்ஸ் லைக் தபாஸ், நம்ம யோகாவில் வந்து ஒரு ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் சொல்கிறது தான் மெடிடேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் வி ஷுட் எங்கேஜ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாகணும்.

0: we have to compensate. See, comfortum, effortum நமக்கு வேணும்னா அதை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண சொல்லி சொல்லல, அதுக்கு பதிலா ஒரு காம்பன்சேஷன் என்ன புக் ரீடிங் நிறைய கொண்டு வரணும். ஏன்னா கோவிட்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய வந்து மொபைல்ல தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீடிங்கே பண்றாங்க. அதை PDF-ஆ கொடுத்துருங்க மேம், நாங்க ரொம்ப ஈஸியா படிப்போம், லேப்டாப்ல படிப்போம். ஸோ அவங்களுடைய ஃபுல் ரீடிங் சிஸ்டமே வந்து லேப்ல தான் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபோனில் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் லேர்னிங் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வெறும் அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை மட்டும் அஃபெக்ட் பண்ணல, ஈவன் த ஐஸ் ஆர் ஸ்ட்ரெயினிங் லாட். ஸோ மயோப்பியா டெவலப் ஆகுது, அவங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் நிறைய டெவலப் ஆகுது. ஸோ சைக்காலஜிக்கலாக அவங்க நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன அச்சீவ் பண்ணணுன்றாங்களோ அந்த கோலே அச்சீவ் பண்ண முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டோபமைன் அடிக்ஷன் தான். ஸோ அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக அவங்கள விட்ரா பண்ணி கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ டைவர்ஷன்,
1: இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே சொன்ன விஷயத்தில் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக, அதாவது நைட்டில் இந்த மொபைல் ஃபோன்ஸ் கன்ஃபார்மாக இருக்கக்கூடாது. இப்போது ஸ்லீப் உடம்போட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியன்ற ஒரு விஷயம் நமக்கு புரியுது. பட் இது சொன்னோம்னா அடுத்த உடனே நம்ம எல்லாருக்கும் வர கேள்வி, அதெல்லாம் ஓகே எனக்கும் தூக்கம் முக்கியம், ஆனால் எனக்கு தூக்கம் வரலை அப்படின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா முன்னெல்லாம் வந்து வீட்டுல வந்து சொல்லுவாங்க, பா அவன் வந்து புண்ணியமான வேண்டா, படுத்த 5 நிமிஷம் தூங்கிடுவான் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு படுத்த 5 நிமிஷம் யாரடா தூங்குறான்னு பார்த்தா ஆட்களை ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்களை இது பண்ணும். ஸோ இப்போ ஸ்கிரீன் வேண்டாம், ஏன்னா நம்ம நான் அதை பர்சனலாக பார்க்கறது ஒரு எஸ்கேப் மெக்கானிசமாக தான் நம்ம எல்லாமே வந்து அந்த மொபைல் ஃபோன்ஸ்ல எடுத்துட்டு இருக்கோம். எனக்கு தூக்கம் வரல, அந்த டைமை நான் விட்டேன்னா நான் எதையாவது தேவையில்லாமல் திங்க் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அது வரைக்கும் நான் ஃபோனை பார்த்துட்டு இருந்தேன்னா தன்னால் அது என்னோட டயர்டாகி நான் தூங்குற வரைக்கும் ஃபோனை பார்க்குறேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நடக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஃபோன் நான் எடுக்கலை ஆனால் எனக்கு தூக்கம் வரணும், ஏன் அப்படின்னா இப்போது ஸ்லீப்பிங் பில்ஸு இந்த மெடிக்கேஷன்ஸ் ரொம்ப காமன் ஆகிட்டுருக்கா. ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஹெல்த்தியாக நான் வந்து ப்ராப்பராக ஸ்லீப்பிங் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன இது நீங்கள் உங்களோட சஜஷன்ஸ்?
2: ஸோ நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் எழுந்திரிச்சுன்னா ஓடிட்டே இருக்கும். முதல்ல வந்து நம்ம நர்வஸ் சிஸ்டம் சொல்கிறோம், நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, அதோட ஒரு பார்ட் தான் நம்ம 1 ஹவருக்கு முன்னாடி ஃபோனை எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம லைட்டான ரிலாக்ஸேஷனாக ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம பிரெயின் சொல்லணும், ஓகே முடிஞ்சிருச்சு எல்லாம் ரிலாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எக்ஸாம்பிள் வந்து லைட்டான ஒரு ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் சொல்லலாம், ஒரு மூச்சு பயிற்சி ஒரு 10 நிமிஷம் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம மைண்டில் அமைதியாக உட்காந்து என்னென்னலாம் தோணுதுன்றதை எழுதலாம். ஏன்னா நம்ம மைண்டை வந்து நம்ம வந்து என்ன தோணுதுன்றதை எழுதாமல் விடமே தான் நைட்டு நம்ம படுத்த உடனே உட்காந்த உடனே நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம காலையில் என்ன நடந்தது, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், எல்லா விஷயம் தான் நமக்கு ராத்திரி மேஜராக ஓடும். அது இல்லாமல் நம்ம லைஃப்பில் போகிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன், ஃபினான்ஷியல் பர்டனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், வீட்டில் சண்டையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று ஓடும். இப்போ ப்ராப்பராக தூங்குறதுக்கு முன்னாடியே அது ஒரு 15 மினிட்ஸ்க்கு டைம் ஒதுக்கி என்னென்னலாம் திங்கிங் வருதுன்றத இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் முடிச்ச உடனே உட்காந்து ஜர்னலிங் சொல்லுவாங்க, அதை உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறோம். இதோட இன்னொரு ஒரு பெட்டர் எக்ஸசைஸ் இருக்கு, கிரேட்ஃபுல்னஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இன்னைக்கு லைஃப்ல நடந்த விஷயங்கள் என்னென்ன, நம்ம ஒர்க் பிளேஸ்ல நடந்த விஷயங்கள்ல என்னென்ன விஷயங்கள், நம்ம நமக்காக பண்ண விஷயங்கள் என்னென்ன, நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்குமோ, அதுல நமக்கோ இல்லை யாருக்கோ நல்லது நடந்திருக்குன்னா அதை யோசிச்சு அதை டாக்குமெண்ட் பண்ணி அதுக்காக நம்மளே நம்மளை அப்ரிஷியேட் பண்றது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சோதான் குட் திங்ஸ் நம்ம அப்ரிஷியேட் பண்ணமேது தான் இட் வில் அப்ரிஷியேட், அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் பண்ணமேதே நம்ம பிரெயின் வந்து அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக காம் டவுன் ஆகும், அதுக்கப்புறம் வி வில் கோ டு ஸ்லீப். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரே ஃபிக்ஸட் டைமாக வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும். இதெல்லாம் ஸ்லோவாக பில்ட் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் டைம். நம்ம 4 நாள் பண்ணலாம், 1 வாரம் பண்ணலாம், அதுக்கப்புறம் இட் வில் அகைன் கோ பேக் டு த சேம். ஏன்னா நம்ம அந்த மாதிரி பழகிட்டோம் முன்னாடி. ஸோ எடுத்தோடனே நான் நிறைய நேரம் பண்ணலனா கூட அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இது மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சிஸ்டமை ஸ்டார்ட் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஹேபிட்டாக பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் டு ஸ்லீப் இன் அ பெட்டர் வே. அதையும் தாண்டி ஸ்லீப் அஃபெக்ட் ஆகுது, இதனால எனக்கு மார்னிங் டயர்டாக இருக்குது, என்னால் என்னுடைய ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்னால் வந்து ப்ராப்பராக செயல்பட முடியல, இதனால எனக்குடைய ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாகிட்டே வருதுன்னா கண்டிப்பாக மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கலாம். பட் மெடிக்கேஷன்ஸ் வந்து ஒரு சொல்யூஷன் கிடையவே கிடையாது என்றைக்குமே. ஒருத்தருக்கு கால் ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னா நம்ம மாவுக்கட்டு போடுறோம், பட் மாவுக்கட்டு வந்துட்டு சொல்யூஷன் கிடையாது, அது வந்து ஒரு டூல். அது மூலமாக உள்ளுக்குள்ள அந்த எலும்புகள் தானாக கூடுறதுக்கான ஒரு டைமை தரும். அந்த மாதிரி மெடிசன்ஸை நம்ம ஒரு இமீடியட் மெஷராக நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம என்ன விஷயம்லாம் நம்ம பண்ணாமல் விட்டுட்டோமோ அதை நம்ம ட்ரெயின் பண்ணணும் நம்ம பிரெயினுக்கு, அதுதான் அல்டிமேட் சொல்யூஷன் ஆக்சுவலாக.
3: தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது நமக்கு தூக்கம் வரணும், இந்த ஓவர் திங்கிங் இருக்கக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் பண்ணலாம்.

0: பண்ணலாம், இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம மனசு ரொம்ப லெகுவாக ஆகும், நம்மளால் நல்லபடியாக தூங்க முடியும் அப்படின்றத ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. சரி, இப்போ யோகாவில் இதுக்கு என்னென்ன பண்ணலாம், என்ன பண்ணால் நம்ம ஈஸியாக தூங்க முடியும் அப்படின்றத இப்போ டாக்டர் தீபா சொல்லுவாங்க. பட் அது நாளைக்கு இந்த நிகழ்ச்சியோட இரண்டாம் பகுதியில் கேட்போம். நன்றி, வணக்கம்.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
2: ஆரோக்கிய மந்திர் ஜாய், ஸ்வாஸ்திய ஏவம் பரிவார் கல்யாண் மந்த்ராலய துவாரா ஜன்ஹித் மே ஜாரி.
3: 8:32 நிமிஷமாக அஸ்வினி கோயம்புத்தூர் FM 101.1 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இதம் ரிதம்.

தங்கமணி ரங்கமணி திரைப்படத்திற்காக சங்கர் கணேஷ் இசையில் கே எஸ் சித்ரா பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடல் கேட்டும் பாடலாசிரியர் வாலி. இதமிருதம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது பாடலாசிரியர் கங்கை அமரன்.

இளையராஜா இசையில் காதல் ஓவியம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வைரமுத்து. இது மிருதம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இளையராஜா இசையில் தங்கமகன் படத்திற்காக வாணி ஜெயராம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து.

0: இதம் ரதம் தரும் நிறைவு பாடல் உயிரே உனக்காக திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசை லக்ஷ்மிகாந்த் பியாரிலால், பாடலாசிரியர் வாலி.
1: I want to be a big man. I want to be a

0: आज तो काफी हम लोग खुश है.
1: Today, under Prime Minister Narendra Modi's leadership, Ashtalakshmi, the eight states of the Northeast, are writing a new story of development. Suparna Saikya, Akashwani News, Delhi.
2: The National Testing Agency, NTA, today said that it is fully prepared for the smooth, fair and transparent conduct of the National Eligibility Cum Entrance Test, NEET UG 2026 re-examination, which is scheduled for the upcoming Sunday. In a statement, the NTA said that the exam will be conducted across 551 cities in India and 14 cities abroad for over 22.79 lakh candidates. On to sports. In badminton, India's Ashmita Chaliha stormed into the women's singles semi-finals in the Macau Open in China today. Ashmita secured her place in the last four with a straight game victory over South Korea's Kim Min-sun, 21-16, 21-18 in the quarterfinals. She will next face South Korea's Park Hae-yeon in the semi-finals tomorrow. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi disburses incentives worth 2,400 crore rupees under Pradhan Mantri Viksit Bharat Rozgar Yojana, says Indian youth will be at forefront of driving global growth, innovation and entrepreneurship in years to come. Country's first commercial plant to manufacture ammonium nitrate from coal to be set up in Jharsuguda district of Odisha with an outlay of 25,000 crore rupees. Supreme Court rules right to walk on demarcated footpath is a fundamental right, calls for setting up a regulatory body to execute it. India slams Pakistan at United Nations, accusing Islamabad of hosting, training and deploying terrorists. A new round of direct peace talks between United States and Iran postponed amid killing of 21 people in Israeli strike on Lebanon. Israel and Hezbollah later agreed to cease fire. And in sports, Ashmita Chaliha to face Park Hae-yeon in women's singles semi-finals of Macau Open Badminton in China tomorrow. That is all in the news at 9. Good night.
3: Neram 9 mani 15 nimidam.
4: Akashwani. Manila Seidhi Pirivu Vazhangum Seidhi Chudar.
5: வணக்கம் நேயர்களே, சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியத்தில் யோகாவின் பங்கு குறித்து நம்முடன் பேசுவதற்காக சின்மயா அமைப்பை சேர்ந்த மூத்த யோகா ஆசிரியர் பிரம்மச்சாரிணி சரண்யா சைதன்யா நம்மளுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம்.
6: வணக்கம்.
5: முதல்ல யோகானா என்ன, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
6: ரொம்ப அற்புதமான கேள்வி. ஏன்னா நம்ம யோகானா ஏதோ ஒரு மனசுல நிறைய விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆசனம் பண்றது யோகா, மூச்சு பிடிக்கிறது யோகா, தியானம் பண்ணுறது யோகான்னு. யோகானா அதோட அர்த்தமே ரொம்ப அழகான, இங்கிலீஷில் வந்து யோக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஒய் ஓகேஇ. சம்ஸ்கிருதத்தில் வந்து ரூட் வேர்டு வந்து தாத்துன்னு சொல்லுவாங்க, அந்த ரூட் வந்து யுஜ், யுஜ்னா டு ஜாயின். இப்போது நம்மக்கிட்ட நம்மளோட சரீரத்தை எடுத்தாக்க நிறைய பகுதிகள் இருக்குது, அங்கங்கள் இருக்குது. அந்த அங்கங்கள்லாம் ஒரு சீராக வேலை செய்யணும். ஐந்து புலன்கள், பார்க்கும் கேட்கும் புலன்கள், அதுக்கப்புறம் ஐந்து கரணங், ஐந்து சரீரத்தால் வேலை செய்யும் கரணங்கள், கை கால் வாய் பெருவாய் சிறுவாய், இது ஐந்து. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குது, மனசுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் புத்தின்னு ஒன்று இருக்குது. புத்தின்னா நான் இதை டிசைட் பண்ணுறேன், இதை பண்ணணும் அதை பண்ணணும் இங்கே போகணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறேன்னா அது புத்தி. அதுக்கப்புறம் ஒரு நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஸ்டோர் ஹவுஸ், மெமரி ஸ்டோர் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி உள்ள ஒன்று சித்தம்னு ஒன்று இருக்குது. சித்தம்லலாம் நம்ம நிறைய நிறைய மெமரிஸ் எல்லாம் பார்க்குறோம், எல்லாத்தையும் சேகரிக்கிறோம், ஒரு லைப்ரரி மாதிரி அது உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் நான் சொல்கிறோம் பாருங்கள், நான் வரேன், நான் போகிறேன், நான் தான் பெரிய ஆள், அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் அகங்காரம். ஸோ இந்த மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், சரீரம், அதுக்கப்புறம் நம்ம சுவாசம் எடுக்கிறோம், பிராணசக்தின்னு ஒன்று இருக்குது, அதுதான் நம்ம என்ஜின், உள்ளேருந்து நம்மளுக்கு சக்தி கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் வந்து தனித்தனியாக இருக்குது நிறைய, இதெல்லாம் ஒருங்கிணைந்து, அது ஒருங்கிணைந்து தான் செய்யறது. பட் இருந்தாலும் அது எப்படி வேலை செய்யறதுன்னு நமக்கு தெரியாது. அது சரியாக பண்ணுறதுக்கு தெரியலன்னா நம்ம வந்து மிஷினை ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு கார் வந்து எப்படி இயங்குறதுன்னு தெரியாமல், நம்ம வந்து எப்படி இயக்கிறதுன்னு தெரியாமல் கண்டபடி பயன்படுத்தினாக்க அந்த கார் வந்து முழுமையான வேலையை நம்மளுக்கு செய்யாது. அதே மாதிரி தான் இந்த சரீரத்தை வந்து முழுமையாக அறிஞ்சு அதை எப்படி இயக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு அதை நம்ம பயன்படுத்தும் போது இந்த சரீரத்தோடைய ஒரு முழுமையான அனுபவம் நமக்கு கிடைக்கும். எப்படி ஒரு மொபைல் ஃபோனில் எவ்வளோ ஃபீச்சர்ஸ், எவ்வளோ ஆப்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்த ஃபீச்சர்லாம் எதுவுமே தெரியாமல் நான் வந்து

0: இந்த விஷயத்தை மட்டும் யூஸ் பண்ணி அந்த மொபைல் ஃபோனோட முழு யூஸ் நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி இந்த யோகா என்ன பண்ணும் அப்படின்னா, அது ஒரு ஞானம், யோகானா அது ஃபிலாசபியும் இருக்குது, ஒரு ஞானம் இருக்குது, அதுக்கப்புறம் யோகா வந்து ஒரு பயிற்சி முறையும் கூட, ரெண்டுமே இது யோகான்ற வார்த்தையில் இருக்குது. பேசிக்காக யோகான்ற வார்த்தைக்கு அர்த்தம் யுஜ் மீன்ஸ் டு ஜாயின், அண்ட் ஜாயின்னு நிறைய விஷயம் ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்குது. மெயினாக மைண்டு, நம்மளுடைய மனசு, நம்மளுடைய பிராணன், இன்ஹலேஷன் பண்ணுறோம், எக்ஸலேஷன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்மளுடைய சரீரம், இது மூணுமே வந்து ஒரு சீராக இயங்கி செய்யக்கூடியது பேர் யோகம்னு சொல்லுவாங்க.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க யோகாக்கான அர்த்தத்தை. அடுத்த கேள்வி என்னன்னா, முறையான உடற்பயிற்சி ஆசனங்கள் மூலமாக குழந்தைங்களோட வளர்ற எலும்புகளையும் தசைநார்களையும் எப்படி ஃப்ளெக்சிபிளாக மாற்றலாம், இதை அவங்களோட முதுகு தண்டு வலுப்பெறுவதற்கு யோகா எந்த அளவுக்கு உதவுது?
0: இது வந்து யோகா தினமாக இருந்தும் பெரியவர்களுக்காக இருக்கக்கூடிய தினமா இருந்தாலும் அந்த பெரியவர்கள் குழந்தைகள்ல இருந்தா வராங்க. அப்போ அது மாதிரி இப்போ குழந்தைகள்லாம் ஃபியூச்சர்ல பெரியவங்களை ஆக போறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு சிந்தனை கொடுக்குற மாதிரி இந்த கேள்வி இருக்கு. யோகம் என்பது நம்ம ஆசனம்னா புரிஞ்சுக்கிறோம், யோக ஆசனம், இந்த சிரசாசனம் பண்றது, தனுராசனம் பண்றது, இதை தான் யோகம் சொல்றோம். ஆனா பதஞ்சலி மகரிஷி தான் இந்த யோக சூத்திரத்தை எழுதியிருக்காரு. 196 சூத்திரங்கள் யோகத்தை பத்தி எழுதியிருக்காரு. அதுல வந்து ஆசனம் பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்திரம் சுகம் ஆசனம். ஆசனம்னா என்னது, பாடியை வந்து ஸ்டெடியா வச்சுக்கிறது, கம்ஃபர்டபுளா வச்சிருக்கிறது. ஸ்டெடியா இருக்கிறதுனால ஸ்டிஃபா இல்லாம ரிலாக்ஸ்டா கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஆசனம் உடைய கோல் வந்து நம்ம சரீரத்தை, பாடியை ஸ்டெடியா வச்சுக்கணும், சுகமா இருக்கணும். ஸோ இந்த கோலை ரீச் பண்றதுக்கு நிறைய ஆசனங்கள் இருக்கு. யோகாசனத்துல வந்து முதல்ல சூரிய நமஸ்காரம்னு இருக்கு. சூரிய நமஸ்காரம்னா சுறுசுறுப்பா ஆகும் உள்ள அந்த பிளட் ஃப்ளோ. சூரிய நமஸ்காரம் சொல்ற சூரியன்னா வெளியில இருக்காரு, நம்மளுக்கு உள்ள வந்து சோலார் பிளெக்சஸ்ன்னு சொல்றாங்க. சூரியன் இருக்கக்கூடிய இடம் வந்து சோலார் பிளெக்சஸ், அதுக்கு தான் அந்த பேரே அப்படி இருக்கு. ஸோ அந்த சோலார் பிளெக்சஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஒன்று ரெண்டுன்னு நம்ம கையை நகர்த்தி மேலேயும் கீழையும் குனியும் பொழுது, வேகமாக பண்ணும்பொழுது சரீரத்தில் வந்து ஒரு சீராக டைஜஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரத்த ஓட்டம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அப்புறம் வந்து அவங்களுடைய நடை, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் நஞ்சாத நெறிகளும்னு பாரதியார் சொல்லியிருக்கார் இல்லையா, அவங்களோட நடை உடை பாவனையெல்லாம் மாறிடும். இந்த குழந்தைங்களுக்கு அது ஒரு ட்ரெமெண்டஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலையும் இந்த சூரிய நமஸ்கார்ஸ், இப்போ குருதேவ் சுவாமி சின்மயானந்தர் இருக்கார், அவர் வந்து நிறைய பாலவிகார், சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பாலவிகார் கிளாஸஸ்லாம் எடுக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, 20 சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணுங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு அறிவுறுத்தியிருக்காரு. நம்ம எந்த ஆசனம் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு 12 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாவது 6 ஸ்டெப்பு ஆன்வர்ட் ஜேர்னி, அதே 6 ஸ்டெப்பு ரிட்டர்ன் ஜேர்னி, இவ்வளோதான். ரைட் சைட், லெஃப்ட் சைட். இந்த யோகா இன்டர்நேஷனல் யோகா டேக்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் 108 சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நிறைய குரூப்ஸில் எல்லோரும் பண்ணுவாங்க. ஸோ சூரிய நமஸ்கார் வந்து அது ஆசனம்னு சொல்ல முடியாது, அது ஒரு கிரியா. கிரியா மீன்ஸ் மூவ்மெண்ட். ஆசனம் வேற, கிரியா வேற. ஆசனம்னா ஆரம்பிக்கிற பொசிஷன் இருக்குது, நிற்கிற பொசிஷன் இருக்குது, அதுக்கப்புறம் திருப்பி ரிலாக்ஸ் பண்ணுற பொசிஷன் இருக்குது. கிரியான்றது மூவ்மெண்ட், ஒரு ஃப்ளோ. சூரிய நமஸ்கார் வந்து ஒரு கிரியாவில் வரும். இந்த சூரிய நமஸ்காரம் மட்டுமே ரெகுலராக பண்ணாக்க அவங்க டைஜஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் வந்து நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். சூரியன் எப்படி ஒளி கொடுக்குறார், இந்த உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுக்குறார்ல, அந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ், ஒரு கண்ணை திறந்தாக்க ஒரு பிரைட்னஸ் தெரியும் அவங்களுக்கு. அவங்கள கண்ணாடியில் பார்த்தா அவங்களுக்கே ஆஹா நம்ம இவ்வளோ அழகாக இருக்கோமான்னு தோணும். அதுதானே அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தாலே உலகத்தில் எவ்வளோ சாதிக்கலாம்ல. ஸோ இதுதான் வந்து இந்த சூரிய நமஸ்காரோடைய பலன். அதுக்கப்புறம் ஆசனங்கள்லாம் பண்ணுறதுனால ஜென்ரலாகவே எல்லாமே அந்த போன்ஸ் சப்பிளாக இருக்கும், அந்த போன்ஸோடைய வளர்ச்சி. மெயினாக வந்து நம்மளுடைய முதுகுத்தண்டு இருக்கு இல்லையா, அந்த முதுகுத்தண்டுக்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன பேர்னா மேருதண்டம் சொல்லுவாங்க. அந்த முதுகுத்தண்டு நம்ம சயின்ஸ், இந்த காலத்தில் இருக்கிற சயின்டிஸ்ட் கூட, நியூரோலஜிஸ்ட், நியூரோ சயின்ஸ், பிரெயின் சயின்டிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நியூரானல் கனெக்ஷன் ஃப்ரம் த பிரெயின் டு த த்ரூ த ஸ்பைனல் கார்டு, இந்த பேஸ் ஆஃப் த ஸ்பைன்லேருந்து அப்படி தான் இன்ஃபர்மேஷன் போகுது. வெளியிலேருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கி இந்த நியூரானல் கனெக்ஷன் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னாக்க இன்ஃபர்மேஷன் கரெக்டாக ரீச் ஆகும். இன்ஃபர்மேஷன் கரெக்டாக பிரெயினுக்கு ரீச் ஆச்சுன்னா டிசிஷன் வந்து எடுக்கிறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சூரிய நமஸ்கார், இந்த யோகாசனங்கள்லாம் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கெலிட்டல் சிஸ்டம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளுடைய லிம்ஃபாட்டிக் எண்டோக்ரைன் சிஸ்டம், அந்த நாளமில்லா சுரப்பிகள், நாளமுள்ள சுரப்பிகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அதோட வேலையை நல்லா செய்யும். அப்போது இப்போ குழந்தைங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது மொபைல் ஃபோன் வேணும், கேம்ஸ் வேணும், ஆப்ஸ் வேணும், இல்லைன்னா ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிடணும்,

0: இல்லைன்னா ஏதாவது மூவி போகணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் ஏதாவது ஒன்று பண்ணாதான் அவங்க சந்தோஷமா இருக்க முடியும். இந்த யோகா பண்றதுனால என்ன ஆகும்னா சந்தோஷமா இருக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம். இன்ஃபேக்ட் நான் வந்து ஜேர்னலிஸ்டா வேலை பண்ணிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட் வந்து வை டோன்ட் யூ என்டர்டெய்னர்ஸ் அப்படின்னாங்க. ஆஃபீஸ்ல தான் விவரம் போர் அடிக்கிறது, ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பண்ணேன். கொஞ்ச நேரம் வந்து நான் விருக்ஷாசனத்துல நின்னேன், கால ஒரு காலம் அடிக்கி ஒத்த மரம் மாதிரி நிக்கிறது விருக்ஷாசனம். விருக்ஷாசனத்துல நின்னேன், அவ சொன்ன என்டர்டெயின்மெண்ட் சொல்லிட்டு விருக்ஷாசனம் பண்றே அப்படின்னு. அதுக்கப்புறம் கலகல கலகலன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, யோகா பத்தி பேசினாங்க, மரத்தை பத்தி பேசினாங்க, அந்த அட்மாஸ்பியரே மாறி போச்சு. யோகாக்கும் வந்து அந்த சக்தி இருக்கு. அதனால குழந்தைங்களுக்கு வந்து மெயினா பிசிக்கல் ஹெல்த் வேணும், ஸ்ட்ரென்த் வேணும், அதுக்கு சூரிய நமஸ்கார் பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த ஜென்டில் பிரீதிங் எக்ஸசைசஸ். ஆனா கண்டிப்பா ஒரு விஷயம், குழந்தைங்கன்றதுனால யோக பயிற்சி எடுத்து அந்த யோக பயிற்சியில யார் நல்லா தேர்ச்சி பெற்றிருக்காங்களோ அதை மாதிரி ஒரு முறையா ஒரு ஆசிரியர்கிட்ட போய் தான் கத்துக்கணும். இது வந்து ஒரு காஷன் மாதிரியே போடும். இதுல வந்து டேமேஜ் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் கரெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அது எந்த விதத்துல போய் எப்படிலாம் முடியணும், ஏன்னா யாருக்குமே அதெல்லாம் எப்படி ட்ரீட் பண்றதுன்னு தெரியாம இருக்கு, நிறைய விஷயம்லாம் இருக்கு யோகத்துல. அதனால நல்லா பயிற்சி உடைய ஆசிரியர்கிட்ட இருந்து கத்துக்கணும்.
1: எந்த வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு வந்து யோகா கலை கத்து கொடுக்கலாம் மேம்?
0: வெரி குட், நல்ல கேள்வி. யோகா கலைக்கு வந்து வயசே கிடையாது, ஏன்னா குழந்தைங்க வந்து பிறக்கும் பொழுதே அவங்க யோக நிலையில தான் இருக்காங்க. நம்மளுக்கு தான் வந்து யோகம் கத்துக்கணும், அவங்க வந்து யோக நிலையிலே தான் இருக்காங்க. குழந்தையா இருக்கும்போது நம்ம வந்து குழந்தை பண்றதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. அந்த அத்துணுண்டு குழந்தை, ஒரு 5 மாசம் 6 மாசம் குழந்தை, நீங்க கைய காலைய வீசி வீசி ஆடுறத பாத்திருக்கீங்களா? பெரியவங்க அது மாதிரி பண்ண டயர்ட் ஆயிடுவாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கு, அது எப்படி அந்த எனர்ஜி வந்ததுன்னா அது யோக நிலையில அது இருக்கு, அந்த இன்டிகிரேட்டட் கண்டிஷன்ல அந்த குழந்தை இருக்கிறதுனால யோகம். ஆசனங்கள்லாம் ஒரு 5 வயசுக்கு மேலதான். அதுக்கு முன்னால பயிற்சி பெற்ற ஆசிரியர்களோட குழந்தைங்களா இருந்தாங்க, பயிற்சி பெற்றவங்களா இருக்காங்கன்னா அந்த கால கையெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணி விடுறது அதெல்லாம் வந்து ரொம்ப. அப்போ யோகாச்சாரியா படிக்கும்போது அந்த கோர்ஸ் படிக்கும்போது நிறைய பிறந்த குழந்தைங்களெல்லாம் வந்து தூக்கிட்டு வந்துருவார் அந்த டீச்சர். ஒரு டீச்சர் இருக்கார், நிறைய பசங்களை ட்ரெயின் பண்றாரு, ஒரு 100 கணக்கான பசங்களை. டெலிவரி ஆன உடனே ஆன கையோட குழந்தைங்களெல்லாம் வந்து யோகா கிளாஸ்ல சேர்த்து விட்டுட்டு அவர் வந்து அந்த எக்ஸசைஸை பிறக்கும் போது பிறந்து 1 வருஷத்துக்குள்ளேயே அந்த பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப, அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ், அதை நல்லா தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும். ஜென்ரலாக ஒரு விதமான அனுபவமும் இல்லை என் குழந்தை வந்து படிக்கணும் அப்படின்னா யோகா கிளாஸஸ் ஒரு 5 வயசுலேருந்து பண்ணலாம். ஆசனங்கள், சிரசாசனம் மட்டும் கொஞ்சம் நிறைய கண்ட்ரீஸில் வந்து 12 வயசு மேலே தான் பண்ணணும்னு ரூல் எல்லாம் இருக்குது. சிரசாசனமும் தலைகீழாக நிற்கிறது, அதில் மற்ற போர்சஸ் எல்லாம் வந்து குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பித்தாக்க ஃப்ளெக்சிபிலிட்டி பிரமாதமாக இருக்கும், அவங்கள வந்து பிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி முயற்சியால June 21 சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருது. தொடர்ந்து இந்த தினத்தை 12வது வருஷமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதனால யோகா பத்தி மக்களிடம் விழிப்புணர்வு எந்த அளவுக்கு போயிருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
0: சந்தேகமே இல்ல, பிரமாதமான ஒரு விழிப்புணர்வு, பாக்குறதுக்கே பெருமையா இருக்கு. இப்ப பாரத தேசத்துல இருந்து யோகா வந்தது அப்படின்னு சொல்லி அந்த சம்மர் சால்ஸ்டிஸ், June 21 சம்மர் சால்ஸ்டிஸ், அதுக்கு முன்னாலேயே நிறைய பேர் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல அந்த தினத்தை வந்து எல்லாம் யோகா பண்ணிட்டு இருந்தாங்க. பப்ளிக் பிளேசஸ்ல வந்து நியூயார்க் மற்ற இடத்துல எல்லாம் வந்து நடந்துட்டு இருந்தது. ஆனா பிரதமருடைய இந்த அறிவுறுத்தல்னால இந்த இன்டர்நேஷனல் யோகா டே வந்ததுக்கு அப்புறம் சர்வதேச லெவல்ல வந்து யோகாவுடைய பிராபல்யம், அதுவும் நம்ம பாரத தேசத்தோடைய கனெக்ஷனோடு இருக்கிற பிராபல்யம் வந்து ரொம்ப வந்து பிரமாதமா உலகம் முழுக்க தெரிஞ்சு யோகாவுடைய யோகம், இந்த யோக கலையுடைய ஒரு அறிவு, ஒரு பற்றுக்கோடா இருக்கு உலகத்துல எல்லா நாடுகள்லயும், நம்ம பாரத தேசத்துலயுமே. நம்மளுக்கு வந்து இவ்வளவு இருந்தா கூட, இந்த கலை நமக்கிட்டே இருந்தா கூட, அது சர்வதேச யோகா தினமாக அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே வந்து நிறைய பேருக்கு நம்ம நாட்டிலேயே ரொம்ப பாக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு மார்ச் பாஸ்ட் பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், ஒரு மாஸ் ட்ரில் பார்த்தா சந்தோஷமா இருக்கும். அதை மாதிரி நீங்க நினைச்சு பாருங்க, பாரத தேசத்துல காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு நாளில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாரும் யோகத்தை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கூட போயிடும். இவ்வளோதான் இந்த யோகத்தோடைய மகிமை வந்து, இவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் அதோட மகிமை வந்து ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு, பிரபலமாயிருக்கு நல்லா, அதில் வந்து சந்தேகமே கிடையாது.
1: சர்வதேச யோகா தினம் பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த வருஷத்தோட யோகா டே தீம் யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங். எல்லா வயதினருடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா எப்படி உதவுது மேம்?
0: எல்லா வயதினர், குழந்தைகள்லேருந்து ஆரம்பித்து வயதானவர்கள், முதியோர்கள் வரைக்கும், சீனியர் சிட்டிசன்ஸ் வரைக்கும் யோகா வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் டெஃபினட்டாக பெனிஃபிட் தரும், அதில் சந்தேகமே இல்லை. எப்படின்னா, நான் மூச்சு இழுக்கிறது எந்த வயசில் பெனிஃபிட்டாக, அந்த கேள்வி எப்படி இருக்குன்னா, நான் வந்து சுவாசம் வந்து எந்த வயசு வரைக்கும் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னா அதுக்கு கிடையவே கிடையாது, அது கேள்வியே கிடையாது. ஏன்னா

0: சுவாசம் வந்து நம்ம பிறக்கும் போதுல இருந்து கடைசி சுவாசம் வெளியில போற வரைக்கும் நம்ம சுவாசம் நம்ம கூட இருக்கு. அந்த சுவாசத்தோட இணைந்து நான் வந்து சிந்திக்கிறது, நான் செயல்படுறது, நான் மூச்சை உள்ள இழுத்து தியானத்தோட, தியானம்னா அட்டென்ஷன், அட்டென்ஷனோட மூச்சு, அதாவது மூச்சை இழுக்கிறோம் வெளியில விடுறோம், அட்டென்ஷனோட ஒரு 5 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் தினம் பண்ணி பார்த்தாக்க அதோடைய மகிமை நமக்கே தெரியும். அதனால இந்த முதியவர்கள் 50 இயர்ஸ்லேருந்து 60 இயர்ஸ்லேருந்து என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு யோகம் பண்ணலாம், அதாவது ஆசனம் பண்ணலாம், இல்லை சேரில் உட்காண்டே வந்து சில ஆசனங்கள்லாம் வந்து ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ரிலாக்ஸிங் எல்லாம் பண்ணலாம். இல்லைன்னா எந்த ஆசனமும் பண்ண முடியல, நான் யாருக்கிட்டையும் போய் கற்றுக்க முடியலன்னா நம்ம நடக்கிறோம், வாக்கிங் போகிறோம், அந்த வாக்கிங்கே வந்து ரெகுலேட்டட் ப்ரீதிங்கோடு வாக்கிங் அண்ட் அட்டென்ஷன் இது மூணு கொண்டு யோகம். நம்மளுடைய டெய்லி பெருக்கிறோம், தொடைக்கிறோம், ஏதாவது ஒரு வேலை பண்ணுறோம், எந்த வேலையிலுமே கவனத்தை மூச்சோடு கொண்டு வந்துட்டா ஒரு யோக பயிற்சியாக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த சுவாசம் உள்ளே எப்படி போகுது எப்படி வெளியில் வருது இதை கவனித்தாலே இது ஒரு பெரிய யோகக்கலை. புத்திசமில் சொல்லுவாங்க ஆனபான சத்தி யோகான்னு சொல்லுவாங்க. ரமண மகரிஷி என்ன சொல்ல வீக்ஷண பிராணாயாமம் சொல்லுவார். வீக்ஷண பிராணாயாமம்னா இந்த பிராணசக்தி உள்ள போகுது வெளியில் வருது, இதை வந்து நான் கவனிக்கிறது அமைதியாக ஒன்றுமே பண்ணாமல் எக்ஸ்ட்ரா எந்த வேலையும் பண்ணாமல் உள்ளே போகிற பிராணனும் வெளியில் வர எங்கேருந்து மூக்குலேருந்து எங்கே உள்ளே போகுது எங்கேருந்து திருப்பி வெளியில் வருது இதை கவனிச்சுட்டே ஒரு 5 நிமிஷம் பண்ணாலே இது ஒரு பெரிய யோக கலை தான். எந்த வயதினரான பண்ணால் இதை பண்ணி முடித்த உடனே மனசு அமைதியாகும், நம்மளுடைய மூச்சு சுவாசம் சீராக இருக்கும், மனசில் லேசாக இருக்கும், கஷ்டங்கள்லாம் மறைஞ்சிரும். இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு.
1: ஓகே மேம், யோகானா என்ன, அதை எப்படியெல்லாம் பண்ணலாம், அது உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த அளவுக்கு உதவுதுன்றதை பத்தி ரொம்ப தெளிவாகவும் சுலபமாகவும் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம்.
0: நன்றி.
2: நேயர்களே, இனி தொடர்வது திரை இசை. இதோ அன்னை வேளாங்கண்ணி படத்திற்காக கே ஜி யேசுதாஸ் மற்றும் பி மாதுரி பாடியுள்ள பாடல்.

அகத்தியர் படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடினார் அந்த பாடலை. இனி கங்கா கௌரி படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

கங்கா கௌரி படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினர் பாடினார்கள் அந்த பாடலை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாபு படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள், இந்த ஒரு மணி நேரம் கேட்டு ரசிக்க போகும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். எஸ், இன்னைக்கு மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கும். இன்னைக்கு கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி இந்த மாதிரி மாவட்டங்கள்ல இருந்து நேயர்கள் அழைக்காம, அதாவது தூரமா இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருந்து நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலமா நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சிட்டு இருக்க நேயர்களும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம். 04222312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி 1980-92 வரைக்கும் வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். ஸோ புதிதாக வர நேயர்களுக்கும் நம்ம வழி கொடுக்கலாம். போன வாரம் யாராவது கூப்பிட்டுருந்தீங்கன்னா அவங்களும் வந்து இந்த வாரம் கொஞ்சம் தவிர்த்து, புதுசாக யாராவது தூரத்து மாவட்டங்கள்லேருந்து நிறைய நேர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம வந்து பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, நிகழ்ச்சியில் முதலாவது வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருநெல்வேலியிலிருந்து VM சத்திரம்லேருந்து அம்புஜம் அம்பலவாணன் இவங்க விருப்பமாக பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. பிரியா திரைப்படத்திலிருந்து

0: பத்து மணி ஆறு நிமிஷம். மெலடி மெட்டுக்கல்லுடைய முதல் காலர் யார், எங்கிருந்து வணக்கம்?
1: அனைவருக்கும் இரவு வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சோ சண்முக சுந்தரம்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: இந்த இனிமையான பொழுதுல சின்னத்தாய் படத்திலிருந்து ஏரி கர பூங்காற்று அப்படிங்கிற படம்.
0: இதோ அந்த பாடல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மெலடி மெட்டுக்களினுடைய அடுத்த காலர், வணக்கம்.
1: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: கோலை குயில்ங்கிற படத்துல இருந்து மலைநாட்டு மச்சானு, அந்த பாட்டு.
0: இதோ அந்த பாடல்.
1: நன்றி.

0: வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில் உங்கள் பாடல் வரணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் 04221210323170406 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு 1980 92 வரைக்கும் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். அடுத்த காலர் யார்? இங்கிருந்து வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: கல்லுக்குடியிலும் படத்திலிருந்து ஒரு சிறு பொன்மணி அத்தையும் அந்த பாடல் கொடுத்தேன்.
0: இதோ அந்த பாடல்.
1: நன்றி நன்றி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேர்களுடைய விருப்ப பாடல்களை ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கும் மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில அடுத்த காலர் வணக்கம்.
1: இரவு வணக்கம்மா, நான் தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜம்மா.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: படம் சேலக்கல்லா வல்லவன். பாடல் வந்து அம்மன் கோயில் கிழக்காலே என்ற அற்புதமான பாடல். இரவு நேரத்தில் அனைவரும்
0: இதோ அந்த பாடல்.

0: 10:26 மெலடி மெட்டுக்களினுடைய அடுத்த காலர், வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் மேடம், மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் தோப்பு தெருக்கே சுப்பிரமணியன்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: படம் சின்ன கும்பர், பாடல் முத்துமணி மாலை. எல்லா நேயர்களுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த பாடலை ஒளிபரப்பு.
0: இதோ அந்த பாடல்.

மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க திண்டுக்கல் கலைவாணி சிவசண்முகம் அண்ணாநகர் திண்டுக்கல்ல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இதோ அந்த பாடல் நேயர்கள் 04222312103 23 2317046 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள் நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க தாராபுரத்திலிருந்து சுப்பிரமணியம். இதோ அந்த பாடல். என்ன திரைப்படத்திலிருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க. அடுத்ததாக வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ரவிச்சந்திரன் நாயகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இதோ அந்த பாடல்.

0: நான் டாக்டர் மாதவன், தோல் நோய் சிறப்பு மருத்துவர், தோல் நோய் பிரிவு இணை பேராசிரியர். ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால் வர தோல் நோய்கள்லாம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ருட்டீனாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸு, யோகா, மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக பண்ணணும். ஸ்லீப் ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றணும். ஸ்லீப்பை வந்து ரெகுலர் ஸ்லீப்புக்கு ஃபிக்ஸட் டைமில் ஸ்லீப்பு அட்லீஸ்ட் 7 to 8 hours ஸ்லீப் எடுத்துக்கணும். அடுத்து வாட்டர் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும். 2 to 3 liters டெய்லி வாட்டர் இன்டேக் எடுக்கணும். ரெயின்போ மாதிரி கலர் இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்க சொல்லுவோம். என்னென்ன ரெயின்போவில் கலர்ஸ் இருக்கோ அத்தனை ஃப்ரூட்ஸும் நம்ம சாப்பிட்லாம். எதையும் விட வேண்டியதில்லை. இது வேணாம் அது வேணுன்றது கிடையாது. எல்லா ஃப்ரூட்ஸும் நல்ல ஃப்ரூட்ஸ் தான். எது ஈஸியாக கிடைக்குதோ அதை சாப்பிட்லாம். ஸோ டெய்லி நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, காய்கறி கீரை எடுத்துக்கிறது, ஃபைபர் நார் சத்து உள்ள உணவு எடுத்துக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் ஸ்டைலு, நல்லா தூங்கிறது. தூக்கம் இல்லாதனால தான் நிறைய நோய்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அது ஆட்டோஇம்யூன் டிசீஸ் நான் சொன்ன மாதிரி தூக்கம் இல்லாமல் வர்றது நோய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இன்சோம்னியானால். ஸோ அதுக்கு வந்து 7 to 8 hours நல்லா தூங்கினாலே நிறைய தோல் நோய்களை நம்ம தடுக்கலாம், இல்லை அதிகமாகாமல் பார்த்துக்கலாம்.
1: என்ன
2: பாட்டு வேணுங்க?
1: இதான்
2: அந்த பாடல்.

இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள் நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சோம். நிகழ்ச்சியில பங்கு கொண்டு கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி டாடா பை பை சொல்லி கிளம்புவது நான் பௌசியா. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103. நேயர்களினி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகளுக்கான அறிவிப்பு. காலை 6:02 காலை தென்றலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். தொடர்ந்து 6:10 சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் வே உலகம்மாள் அவர்கள். தொடர்ந்து காலை தென்றல் நிகழ்ச்சியில் பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி, எஸ் எம் யூசுப், சூலமங்கலம் சகோதரிகள், எஸ் பி பாலசுப்ரமணியம், டி எம் சவுந்தரராஜன் ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. 7:30 சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் சி ஜென்னி அவர்கள் வழங்கும் சிற்றுரை. 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:55 வானிலை அறிக்கையை தொடர்ந்து சேவை செய்திகள். 8:02 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 சிர்வாணி சாரல். 10:02 இது உங்கள் சாய்ஸ். 11:02 இன்றைய நேயர். 11:30 ஸ்டம்ப்ட் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. பகல் 12:00 வசந்த இல்லத்தில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. 12:40 தமிழில் செய்திகளை தொடர்ந்து வசந்த இல்லம் 12:50 கேட்கலாம். 1:00 மணி ஒன்று மலர் ஒன்று. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகளை தொடர்ந்து 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 3:02 டீ டைம். மாலை 4:02 கெட்செட்கோ. 5:02 சித்திர செவ்வானம் வழிகாட்டியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா அறிவியல் குறித்த நேரலையில் எடுத்துரைக்கிறார் மருத்துவர் திலீப் வி ஆர் அவர்கள். 6:00 பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை. மேல்நாட்டு மருமகள் சஷ்டி விரதம் புதிய தோரணங்கள் எத்தனை கோணம் எத்தனை பார்வை யார் திரைப்படத்திலிருந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:40 முதல் 7:15 வரை பொன்மாலை பொழுது. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை குறித்த தினசரி தகவல்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல். 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோக மைய ஈஷா மாதிரி பண்ணையைச் சேர்ந்த தா முத்துக்குமார் அவர்கள். 8:05 இதமிருதம். 9:15 மயிலிறகு திரை விமர்சனம் படம் பொண்ணுக்கு தங்க மனசு. நடிகர்கள் சிவகுமார், ஜெயசித்ரா, இயக்குனர் தேவராஜ் மோகன். 10:00 மெலடி மெட்டுக்கள் நேயர் விருப்பமாக நள்ளிரவு 11:00 முதல் அதிகாலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல்.

0: சென்னை மெட்சென்றிலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம். கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். ஈரோடில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். சேலமில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். பாலக்காடில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. நேர்களே, இனி தொடர்ந்து காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல்.
1: இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:53 தொடங்கும். ஜெய்ஹிந்த்.